வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 14 நாள், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 16 நாள், 2026 வருடம் மே மாதம் 30 தேதி சனிக்கிழமை. நேரம் 5:57.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று

0: மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கம் ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள கிராம ஊராட்சி செயலக கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு திறந்து வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

இனி அன்பான காலை வணக்கம் அன்பு நேயர்களே, நேரம் 6:02. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் ஒலிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். அழகாக புலந்திருக்கக்கூடிய இந்த நாள் இந்த காலை பொழுது மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும் என்கிற வாழ்த்துக்கள் வணக்கங்களுடன் இன்றைய காலை தென்ற நிகழ்ச்சியில் முதலாவதாக குறளும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் அறத்துப்பாலில் அறன் வலியுறுத்தல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 32வது திருக்குறள், அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. இதற்கான பொருள், ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கெடுதியானதும் இல்லை. குறளும் விளக்கமும் மீண்டும், அறத்தின் ஊவூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. இதற்கான பொருள், ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கெடுதியானதும் இல்லை என்பதாகும். குறளும் விளக்கமும் கேட்டோம்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை தன்வி குரானா. யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா ஹஸ் செட் தி கவர்மெண்ட் இஸ் கன்சிடரிங் அசைனிங் அடிஷனல் ஏரியாஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி டு தி போர்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் BSF டு மேக் இட் மோர் எஃபெக்டிவ் இன் டீலிங் வித் எமர்ஜிங் செக்யூரிட்டி சேலஞ்சஸ். மிஸ்டர் ஷா மேட் தி ரிமார்க்ஸ் வைல் இன்டராக்டிங் வித் தி BSF பர்சனல் அட் புஜ் இன் குஜராத் யஸ்டர்டே ஆஃப்டர் இனாகுரேட்டிங் டூ ஸ்ட்ராட்டஜிக்கலி க்ரூஷியல் நியூ போர்டர் அவுட் போஸ்ட்ஸ் ஆன் தி இந்தியா பாகிஸ்தான் போர்டர். மிஸ்டர் ஷா செட் இன் தி 60th இயர் ஆஃப் தி BSF establishment

கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன் என்று உரைக்கிறது புனித பைபிள். 6:16 காலை தின்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

காலை தின்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் விளைத்துக் கொண்டிருக்கிறது. அனைவரிடத்தும் அன்பாயிருப்போம் என்று உரைக்கிறது திருக்குரான். நிகழ்ச்சியில் எஸ்எம்ஐ காதர் பாடியிருக்கும் பாடல்

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பித்துக்குளி முருகதாஸ் மற்றும் குழுவினர் பாடியிருக்கும் பாடல்
1: அரோஹரா அரோஹரா அரோஹரா அரோஹரா.

0: நேரம் 6:35.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 31°C முதல் 35°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 21°C முதல் 25°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.

0: பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகமான சுழற்காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர் பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். குறுவை நெல் நாற்றங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதியுள்ள விவசாயிகள் நாற்றங்கால் தயாரித்து விதைப்பு செய்யலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் நாற்றங்காலில் மாலை அல்லது மழை வரும் சமயங்களில் சிறிதளவு தண்ணீர் தேங்குவதன் மூலம் விதைத்த நெல் இடம் மாறுவது தடுக்கப்பட்டு முளைப்பு திறனை அதிகப்படுத்தலாம். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்யவும். எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்கவும். சமீபத்தில் விதைப்பு செய்த நிலக்கடலையில் எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி பாடுவாசி நடவு செய்யவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை செய்த எள்ளினை கவனமாக சேமிக்கவும். தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைக்கால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளதால் இதனை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்பேட், 1% யூரியா, 0.1% துத்தநாக சல்பேட் கலந்த கரைசலை தெளிக்கவும். இரவை பருத்தியில் பூ உதிர்வை தடுத்து காய் பிடித்தலை அதிகரிக்க NAA என்ற வளர்ச்சி ஊக்கியை 40 ppm என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமானது 12 km வரை எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதனை தடுக்கவும். மண் ஈரத்தை பொறுத்து மஞ்சள் நடவினை தொடர்ந்து செய்யவும். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதனால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்தவும். மழையுடன் சுழற்காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கிலை பயன்படுத்தி முட்டு கொடுக்கவும். தற்போதைய வானிலையை கருத்தில் கொண்டு மழைக்கால திராட்சை பயிரில் சாம்சன் ரகத்திற்கு 2 கணு அளவிலும் ஏனைய ரகங்களுக்கு 4 கணு அளவிலும் கவாத்து செய்யவும். தென்னை மரத்தை சுற்றி வட்ட வடிவ பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்பகுதிகளில் சேமிக்க முடியும். மழையுடன் கூடிய இடி எதிர்பார்க்கப்படுவதால் கால்நடைகளை மழை நீரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கிறது.
1: நமது மாவட்டத்தில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்து பயிர்கள், பருத்தி, கரும்பு மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இதில் 15,650 ஹெக்டரில் சோளம் மற்றும் 87 ஹெக்டரில் கம்பு சாகுபடி செய்யப்படுகிறது. சிறுதானிய பயிர்களில் 100 கிராம் சிறுதானியத்தில் 72 கிராம் மாவுச்சத்து, 10 கிராம் புரதம், 344 mg இரும்புச்சத்து, 14 mg சுண்ணாம்புச்சத்து மற்றும் 12 கிராம் நார்ச்சத்து உள்ளது. மேலும் சிறுதானியங்களை உட்கொள்ளும் பொழுது நமது உடலில் இரத்தம் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. இதயம் வலுவடைகிறது. கேடு விளைவிக்கும் நுண்ணுயிர்கள் அழிக்கப்படுகின்றன. சிறுதானியங்களில் உள்ள மெக்னீசியம் தீவிர ஆஸ்துமா மற்றும் ஒற்றை தலைவலியிலிருந்து பாதுகாக்கிறது. Type 2 சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது. சிறுதானியங்களில் அதிக அளவு காணப்படும் நார்ச்சத்து பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுக்கிறது. உடல் சுறுசுறுப்பிற்கு காரணமான செரோட்டின் உற்பத்திக்கு உதவுகிறது. இதிலுள்ள நியாசின் இரத்தத்தில் அதிக அளவு கொழுப்பு சேருவதை குறைப்பதால் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுகிறது. உடல் எடை சீராகிறது. சிறுதானியங்களுள்ள ஃபைட்டோகெமிக்கல்ஸ் மற்றும் ஃபைட்டிக் அமிலம் நோய்கள் வராமல் தடுக்கிறது. இவ்வாறான சிறப்புகளை கொண்ட ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்களான சோளம், கம்பு, தினை, வரகு, குதிரைவாளி மற்றும் சாமை சாகுபடியினை ஊக்குவிக்க நடப்பு 2026-27 ஆண்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு 168 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்கள் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் நோக்கமானது புதிய ரகங்களை உற்பத்தி செய்து அறிமுகப்படுத்துதல் மற்றும் 1 ஏக்கரில் உற்பத்தியினை அதிகப்படுத்துதலாகும். இத்திட்டத்தில் உயர் தொழில்நுட்பங்கள் அடங்கிய தொகுப்பு செயல்விளக்கத் திடல்கள், சான்று பெற்ற சோளம் மற்றும் கம்பு விதைகள் விநியோகம், பயிர்களின் செயல்திறனை அதிகரிக்க பேரூட்டச்சத்துக்களுடன் நுண்ணூட்டங்களான சுண்ணாம்பு, கந்தகம், இரும்பு, மெக்னீசியம், மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், குளோரின், மாலிப்டினம் மற்றும் நிக்கல் போன்ற நுண்ணூட்டங்களை வழங்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்களை வழங்குதல், காற்றிலுள்ள தழைச்சத்தினை வழங்கக்கூடிய அசோஸ்பயிர் இல்லம் மற்றும் மண்ணில் கிட்டா நிலையில் உள்ள மணிச்சத்தினை கரைத்து

பயிர்களுக்கு வழங்கக்கூடிய பாஸ்போபாக்டீரியம், விதைகள், மண் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த சூடோமோனஸ் புளோரசன்ஸ் மற்றும் குருத்து ஈயை கட்டுப்படுத்தக்கூடிய அசாடிராக்டின் ஆகியவைகள் மானியத்தில் வழங்கப்படுகின்றன. உயர் தொழில்நுட்ப செயல்விளக்க திடல்களுக்கு 2.5 ஏக்கருக்கு 7,500 ரூபாயும், சான்று பெற்ற விதைகள் வாங்கும் விவசாயிகளுக்கு 50% மானியமும், தானிய நுண்ணோட்டம் 2.5 ஏக்கருக்கு 12.5 கிலோ 675 ரூபாய் மானியத்திலும், திரவ உயிர் உரங்கள் லிட்டருக்கு 150 ரூபாய் மானியத்திலும், அசாடிராக்டின் 50% மானியத்திலும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அனைத்து வட்டாரங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே விவசாயிகள் தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகி பருவம் துவங்கும் முன்னே இடுபொருட்களை பெற பதிவு செய்து கொள்ளுமாறு வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. இதில் கோடை காலத்தில் 135 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. மே மாத

0: உவங்கும் முன்னே இடுபொருட்களை பெற பதிவு செய்து கொள்ளுமாறு வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 611 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. இதில் கோடைக்காலத்தில் 135 மில்லிமீட்டர் மழை பெறப்படுகிறது. மே மாதத்தில் 88 மில்லிமீட்டர் மழை பெறலாம் எனவும், நமது மாவட்டத்தில் ஆண்டின் முதல் பயிராக நிலக்கடலை சாகுபடி பொள்ளாச்சி வடக்கு மற்றும் தெற்கு, ஆனைமலை, கிணத்துக்கடவு, மதுக்கரை, தொண்டாமுத்தூர், அன்னூர் மற்றும் காரமடை வட்டாரங்களில் பயிரிடப்படுகிறது. சென்ற ஆண்டு நமது மாவட்டத்தில் 1653 ஹெக்டர் பரப்பளவில் நிலக்கடலை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. மாவட்டத்தில் சென்ற ஆண்டு சராசரியாக 2.5 ஏக்கருக்கு 1918 கிலோ மகசூல் பெறப்பட்டது. நடப்பு 2026-27 ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சமையல் எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் பொருட்டு தேசிய சமையல் எண்ணெய் வித்து இயக்கத்தின் கீழ் நிலக்கடலை பயிரில் மதிப்பு சங்கிலி தொகுப்பு மற்றும் வட்டார செயல் விளக்கத்திடல் அமைக்க 99.5 லட்சம் மதிப்பீட்டில் திட்டம் பெறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நிலக்கடலை சாகுபடி பரப்பினை அதிகரித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதே இதன் பிரதான நோக்கமாகும். இந்த மாவட்டத்தில் ஆனைமலை, அன்னூர், காரமடை, பொள்ளாச்சி வடக்கு, தெற்கு மற்றும் தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் 1250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 4,560 ரூபாய் மதிப்பிலான விதைகள் வழங்கப்படுகிறது. மேலும் அன்னூர், கிணத்துக்கடவு மற்றும் மதுக்கரை வட்டாரங்களில் 250 ஏக்கர் பரப்பளவில் ஏக்கருக்கு 5,600 ரூபாய் மானியத்தில் உயர் விளைச்சல் ரக நிலக்கடலை விதைகள், நிலக்கடலை நுண்ணூட்டச்சத்துக்கள், இயற்கை உரம், ட்ரைகோடர்மா விருடி மற்றும் வேம்பு பூச்சிக்கொல்லி மருந்து ஆகியவைகள் மானியத்தில் வழங்கப்படுகின்றன. இதுவரை கூறிய வட்டாரங்களில் நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகி மதிப்பு சங்கிலி தொகுப்பிலும் வட்டார செயல் விளக்கத்திடல்களுக்கும் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நேயர்களின் நினைவூட்டலுக்காக இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்கது. பிற்பகல் 2:30க்கு ஊர் பொறுத்தலை நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் ஈக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 5:00 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி சிறப்பு குழந்தைகளுக்கான யோகா நேரலையில் எடுத்துரைக்கிறார் யோகா ஆசிரியர் ஆர் ரேணுகா அவர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். குஜராத் மாநிலம் புச் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஊடுருவலை தடுக்கும் வகையில் ட்ரோன், ரேடார் மற்றும் நவீன வேலி அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் மக்கள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், சிறந்த நிர்வாகம், உள்ளூர் காவல்துறையினரின் செயல்பாடுகள், ராணுவம் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். கடந்த

0: ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படையினர் நாட்டை பாதுகாப்பதில் திறம்பட சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். தாய்நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த 2000-க்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2 தனியார் நிறுவனங்கள் கையெழுத்திட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். செமிகண்டக்டர் துறையில் ஏராளமான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளி கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், பிரதமரின் ஊட்டச்சத்து இயக்கம், PM ஸ்ரீ திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி திட்டத்திற்கான நிதியை விடுவிப்பது மற்றும் அதன் பயன்பாடு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஊட்டச்சத்து, திறன் மேம்பாடு, விளையாட்டு மற்றும் கலைகளில் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக தூத்துக்குடி துறைமுக நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பசுமை எரிசக்தி உற்பத்திக்கான முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான முன்மாதிரியாக திகழ்கிறது என்று கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான இந்தியாவின் இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு இதுபோன்ற நடவடிக்கைகள் பெரும் உத்வேகம் அளிக்கும் என்று திரு சந்தோஷ்குமார் சாரங்கி கூறினார். முன்னதாக இந்த துறைமுகத்தில் ஆண்டு 1க்கு 10 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அம்மோனியா ஆலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறுகள் மீது எவ்வித தயக்கமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வருவாய்த்துறையின் வரவு செலவு குறித்த சரியான புள்ளி விவரங்களை அறிந்து கொள்வதற்கு 1 மாத கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிலப்பட்டா வழங்குவது தொடர்பான விவகாரத்தில் தவறு நடந்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாட்டிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவாக உள்ள வண்டலூருக்கு ஆண்டுதோறும் 14 லட்சம் பேர் வருகை தருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் விலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுக்கும் வகையில் வேலிகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரியல் பூங்காவை பராமரிப்பதில் உள்ள குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த

0: மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் மின்கம்பம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். போர்க்களத்தில் நிலவி வரும் தற்போதைய சூழல் யுக்ரைனுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நிலையில் உள்ளதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் தளங்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, ஒழுங்குமுறை விதிகள் ஆகிய அம்சங்களில் அரசும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் திரு வோல்கா டர்க் வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் தொடர்பான புகார்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கிர் வனப்பகுதியில் கடந்த வாரம் 8 சிங்கக்குட்டிகள் உயிரிழந்ததை அடுத்து வன விலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தேர்வுக்கு பிந்தைய நடவடிக்கைகளுக்கு இணையதளம் ஜூன் 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் 1க்கு 92 அமெரிக்க டாலராக உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான குறைதீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் திரு ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2 மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் 43 புள்ளிகளுடன் ஹரியானா அணி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி கர்நாடக அணியை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு 5 ரூபாய் பரிசு தொகையுடன் கோப்பையும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் ஹாக்கி போட்டியில் மும்பை மற்றும் செகந்திராபாத் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2 மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:55 நிமிடம். திரையிசை கேட்கலாம். பாரதி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ராஜ்குமார் பாரதி பாடியிருப்பது.

0: முதல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
1: நாடு தொலைநோக்கு சிந்தனையுடைய ஒரு மகத்தான தலைவனுக்காக காத்திருந்த அந்த காலகட்டத்தில்தான் அவரின் வருகை நிகழ்ந்தது. பொருளாதாரத்தில், பாதுகாப்பில், வேலை வாய்ப்பில், உள்கட்டமைப்பில், தொழில்நுட்பத்தில் மாபெரும் தேவைகளை எதிர்நோக்கி தேசம் ஏக்கத்தோடும் கனவுகளோடும் இருந்த நேரத்தில் பிரதமராக பொறுப்பேற்றார் திரு நரேந்திர மோடி. கடந்த 26ஆம் தேதியோடு அவர் பிரதமராக பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. 140 கோடிக்கும் மேலான மக்கள் வாழும் இந்தியா, பல்வேறு மதங்கள், சாதிகள், மொழிகள், உணவுகள், உடைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தேசம், எல்லா மக்களையும் அரவணைத்து எல்லோரின் வளர்ச்சிக்குமான ஒருங்கிணைந்த செயல் திட்டங்களை உருவாக்கி நாட்டை முன்னெடுத்துச் செல்வது ஒரு அசாதாரணமான சாதனை. அதை தம் கூர்நோக்கு சிந்தனையாலும் தொலைநோக்கு செயல்பாடுகளாலும் திறம்பட செய்து மக்களின் இதயங்களை வென்றிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. 12 ஆண்டு கால பிரதமர் பொறுப்பை நிறைவு செய்து வரலாற்று வரிசையில் 3வது இடத்தை பெற்றிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. நீண்ட காலம் தொடர்ச்சியாக பிரதமர் பொறுப்பு வகித்தவர்களை பட்டியலிட்டால் அதில் பிரதமர்

திரு நரேந்திர மோடி இரண்டாவது இடத்தில் இருக்கிறார். கடந்த 2014 தனி பெரும்பான்மையோடு இந்தியாவின் 14th பிரதமராக ஆட்சி பொறுப்பை ஏற்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. 2019-2024 என அடுத்தடுத்த தேர்தல்களிலும் அவரையே மக்கள் தங்கள் பிரதமராக்கினார்கள். இந்த 12 பல தடைகளை தகர்த்து பல மைல்கல்களை கடந்து இந்தியா ராஜநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. 2014 முதல் முறையாக அவர் பிரதமராக பொறுப்பேற்ற போது இந்தியா உலகின் 11th பெரிய பொருளாதார நாடாக இருந்தது. பிரதமர் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் தற்போது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி அமெரிக்கா, சீனா, ஜெர்மனிக்கு அடுத்து இந்தியா உலகின் 4th பெரிய பொருளாதார நாடாக உருவாகியிருக்கிறது. சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள யுத்தங்களால் உலகமே தவித்து வரும் நிலையில் அதன் தாக்கத்தை இந்தியாவில் கட்டுக்குள் வைத்திருக்கிறது மத்திய அரசு. இன்று வரை எரிபொருள் தட்டுப்பாடு வராமல் தற்காத்துக் கொண்டிருக்கிறது. எளிய குடும்பங்கள் பாதித்துவிடக் கூடாது என்பதற்காக எரிவாயு சப்ளை முறைப்படுத்தப்பட்டு எங்கும் தட்டுப்பாடு இல்லாமல் நிர்வகிக்கப்படுகிறது. இதெல்லாமே நல் ஆளுமைக்கான சான்றுகள். செல்லும் நாடுகளில் எல்லாம் பிரதமருக்கு பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் விருதுகளும் குவிகின்றன. உலகின் மாற்றங்களில் எல்லாம் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. பல்வேறு சர்வதேச அமைப்புகளின் தலைமை பொறுப்புகள் இந்தியாவை தேடி வருகின்றன. சர்வதேச குழுக்களில் இந்தியாவின் குரல் வெகு கூர்மையாக கவனிக்கப்படுகிறது. தேசத்தில் அழுக்காக படிந்திருந்த ஊழலையும் முறைகேடுகளையும் ஒழிக்க 2016 மிக தைரியமாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டார் பிரதமர். நாட்டின் மிக முக்கிய பொருளாதார சீர்திருத்தமாக பார்க்கப்படும் அந்த நடவடிக்கையால் வெளிப்படை தன்மையுடன் கூடிய ஒரு பொருளாதாரம் தேசத்தில் கட்டமைக்கப்பட்டது. அதேபோல் ஒரு தேசம் ஒரு வரி என்ற பெயரில் 2017 ஜிஎஸ்டி வரிமுறை அமல்படுத்தப்பட்டது. இன்று ஜிஎஸ்டி மூலம் கிடைக்கும் வரி வருவாய் 2,00,000 கோடி ரூபாயை கடந்துள்ளது. இந்தியாவின் மொத்த வரி நடைமுறையும் இதன் மூலம் சீர்திருத்தப்பட்டுள்ளது. எல்லை கடந்த பயங்கரவாதத்தை துளியும் பொறுத்துக் கொள்வதில்லை என்ற கடுமையான கொள்கையின் மூலம் சர்ஜிக்கல் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் என இந்திய மண்ணுக்கு அச்சுறுத்தல் தரும் தீவிரவாதிகளுக்கு அவர்களின் மொழியால் கடினமான பாடத்தை கற்பித்தது இந்தியா. இந்தியாவுக்கு எதிரான சதி வேலைகளில் ஈடுபடுபவர்கள் உலகின் எந்த மூலையில் ஒளிந்திருந்தாலும் தீவிரவாதம் அடியோடு வேரறுக்கப்படும் என்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் உறுதியுடன் செய்து வருகிறது. 1 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தலாம் என்ற ஒரு டிஜிட்டல் புரட்சியை 2015 டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் திரு மோடி. 2025-26 நிதியாண்டில் மட்டும் யுபிஐ பண பரிவர்த்தனை 314,00,000 கோடி ரூபாயை தாண்டி இருக்கிறது. இதன் மூலம் வெளிப்படை தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் வங்கி சேமிப்பு கணக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக 0 balance வங்கி கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. அதன் வழியாக இன்று அரசின் மானியங்கள் நேரடியாக மக்களின் கணக்கிற்கு சென்றடைகின்றன. அதனால் இடைநிலையில் இருக்கும் முறைகேடுகளுக்கு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் எனப்படும் நலிவடைந்த குடும்பத்தினருக்கு ஆண்டுதோறும் 5,00,000 ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கான காப்பீடு, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை குடும்ப பெண்களுக்கு வைப்புத் தொகை இல்லாத இலவச சமையல் எரிவாயு வழங்கும் உஜ்வாலா திட்டம், விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் வருவாய் ஆதரவு திட்டம், ஒவ்வொரு கிராமத்திற்கும் குடிநீர் வசதியை ஏற்படுத்தும் ஜல்ஜீவன் மிஷன் என எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக பிரதமர் திரு மோடியின் எண்ணத்தில் உதித்து உருக்கொண்ட திட்டங்கள் இன்று மிகச் சிறந்த விளைவுகளை உருவாக்கி வருகின்றன. 500,000 கோடி ரூபாயை இந்திய ரயில்வேயை நவீனப்படுத்துவதற்காக இந்த 12 பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு செலவு செய்துள்ளது. அதன் மூலம் இன்று ரயில்வே துறை புதுப்பொலிவு பெற்றிருக்கிறது. சிறு குறு தொழில் தொடங்குபவர்களுக்கு எளிய முறையில் 10,00,000 ரூபாய் வரை பிணையில்லா வங்கி நிதியுதவி வழங்கும் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, திறந்தவெளி மலம் கழித்தலை ஒழித்து சுகாதாரம் மற்றும் தூய்மையை பேண நாடு முழுவதும் கோடிக்கணக்கான கழிப்பறைகளை கட்டிய வரலாற்று சிறப்புமிக்க தூய்மை பாரத இயக்கம், ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருந்துகள் மிக குறைந்த விலையில் கிடைக்க வழி செய்யும் பிரதமரின் பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா திட்டம், அனைவருக்கும் வீடு என்ற இலக்குடன் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற ஏழைகளுக்கு தரமான வீடுகள் கட்ட நிதியுதவி வழங்கும் திட்டம், ரயில்

0: நெடுஞ்சாலைகள் உள்பட நாட்டின் உள்கட்டமைப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து விரைவாக செயல்படுத்த உருவாக்கப்பட்ட பிரதமரின் கதிசக்தி நாட்டின் 100 முக்கிய நகரங்களை நவீன உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப வசதிகளுடன் மேம்படுத்தும் ஸ்மார்ட் சிட்டி மிஷன், இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு குறைந்த பிரீமியத்தில் நிதியுதவி வழங்கும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் என இந்த 12 ஆண்டு காலத்தில் மத்திய அரசு உருவாக்கியுள்ள திட்டங்களை வரிசைப்படுத்தினால் பக்கங்கள் போதாது. பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை உயர்த்தவும் அவர்களின் கல்வியை உறுதி செய்யவும் கொண்டுவரப்பட்ட பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் விழிப்புணர்வு திட்டம், இதோடு இணைந்த சுகன்யா சம்ருதி யோஜனா என எல்லா தரப்பையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நோக்கிய ஏராளமான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு இந்த 12 ஆண்டுகளில் உருவாக்கியுள்ளது. கோவிட் பெருந்தொற்று உலகத்தையே முடக்கி போட்டிருந்த சூழலில் முன்னெழுந்து தடுப்பூசியை கண்டறிந்து அந்த நுண்கிருமியை வென்று ஒழித்ததில் இந்தியாவின் பங்கு முக்கியமானது. பெரிய நாடுகளே நிலை குலைந்து நின்ற போது தேசத்தை சிறப்புற வழிநடத்தி அந்த பேரிடர் காலத்திலிருந்து மக்களை மீட்டெடுத்த பெருமை பிரதமர் திரு நரேந்திர மோடியே சேரும். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தொடங்கப்பட்டு தற்போது வரை நீட்டிக்கப்பட்டுள்ள பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலம் 80 கோடிக்கும் அதிகமான ஏழைகளுக்கு மாதந்தோறும் 5 கிலோ இலவச ரேஷன் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றவும் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கவும் தொடங்கப்பட்ட முதன்மை திட்டமான மேக் இன் இந்தியா திட்டம் இந்திய இளைஞர்களுக்கு மிகப்பெரும் புத்தெழுச்சியை உருவாக்கியிருக்கிறது. இளைஞர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்துறை தொடக்கங்களுக்கு வரிவிலக்கோடு கடனும் வழிகாட்டுதல்களும் வழங்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் உலகுக்கே முன்னுதாரணமானது. கோவிட் காலத்திற்கு பிந்தைய பொருளாதார மீட்புக்காகவும் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா தனித்து இயங்கவும் கொண்டுவரப்பட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சுயசார்பு இந்தியா இயக்கம் இந்திய தற்சார்புக்கு மிகப்பெரும் ராஜபாட்டையை உருவாக்கியிருக்கிறது. பாரம்பரிய கைவினைஞர்கள், தச்சர்கள், பொற்கொல்லர்கள் போன்ற 18 வகையான கைத்தொழில் செய்பவர்களின் திறனை மேம்படுத்தி அவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் மற்றும் நவீன கருவிகள் வழங்கும் PM விஸ்வகர்மா திட்டம் கைவினை கலைஞர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளியை உருவாக்கியிருக்கிறது. சொல்ல தீராத திட்டங்களை உருவாக்கி அனைவருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை இலக்காக கொண்டு தீர்க்கமான, தீர்மானமான, திடமான கொள்கைகளோடு இயங்கும் இந்திய பிரதமருக்கு 12வது ஆண்டில் மொத்த இந்தியாவும் நன்றி செலுத்துகிறது, பெருமிதம் கொள்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:10.
3: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: இனி தொடர்வது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

பாட்டு கேட்டிருக்கோம். அன்பே ஓடிவா படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது இசை இளையராஜா, அதனைத் தொடர்ந்து பிரியா படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பாடியது இசை இளையராஜா, இப்போ நம்ம கேட்ட பாட்டு வில்லு பாட்டுக்காரன் படத்தில் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. 7:13:55 வணக்கம் கைமுத்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கான புதர்வு சம்மந்தப்பட்ட கேள்வி உங்களுக்காக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உலக அமைதி குறியீட்டில் குளோபல் பீஸ் இண்டெக்ஸில் இந்தியாவின் தற்போதைய நிலை என்ன? உலக அமைதி குறியீட்டில் இந்தியாவின் தற்போதைய நிலை என்ன? இதற்கான உங்களுடைய பதில்களை நீங்கள் 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணும்போது மறக்காமல் உங்களுடைய பெயர், ஊர், அதுக்கப்புறமா வந்து இந்த கேள்விக்கான பதிலையும் சேர்த்து எங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புங்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா தலைநகர் ஷிலாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கின் தொடக்க அமர்வில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சி நடவடிக்கைகளில் பங்கேற்க செய்யும் நோக்கில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கொள்கைகள் வகுப்பது, தலைமைத்துவ பண்பை மேம்படுத்திக் கொள்வது போன்ற நிகழ்ச்சிகள் மை பாரத் இணையதளம் வாயிலாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் மற்றும் கள

0: அதிகாரிகளுக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பு இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே வலியுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இளையோர் சங்கங்கள் மற்றும் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதன் வாயிலாக வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள இளைஞர்களால் தவறான பாதையில் செல்லாமல் தடுக்க முடியும் என்று அவர் கூறினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சவால்களை கண்டறிந்து இளைஞர்களை சிறந்த முறையில் வழிநடத்த உதவிடும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக அவர் கூறினார். நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங் லைன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையேயான பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று அவர் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் எல்லைகளை வரையறை செய்வது, எல்லைப்புற மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உகாண்டாவில் நிலவி வரும் பொது சுகாதார சூழலை கருத்தில் கொண்டு மருந்துகள் உட்பட தேவையான உதவிகளை அந்நாட்டிற்கு வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்வது தொடர்பான கேள்விக்கு அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். வளைகுடா பகுதியில் 11 இந்திய கப்பல்கள் நிற்பதாகவும், 14 கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்தடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும், இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர அடுத்த வாரத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இந்தியா வரவுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், பல்வேறு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கான முயற்சிகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைநகர் பனாஜியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். கோவா விடுதலை பெற்றதில் இருந்து இந்தியாவின் ஒரு மாநிலமாக உருவெடுத்தது வரையிலான பயணத்தை குறிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி வெளியிடும் வருடாந்திர அறிக்கையில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற நிதி மோசடி தொடர்பான வழக்கு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த நிதியாண்டில் இதன் மதிப்பு 48,021 கோடி ரூபாயாக உள்ளது என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. பொது மற்றும் தனியார் வங்கிகளில் நடைபெறும் நிதி மோசடிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ள போதிலும் அண்மை ஆண்டுகளில் அதன் மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரப்படாமல் உள்ள நிதிசார் சொத்துக்கள் குறித்த தகவல்களை எளிதாக கையாளும் வகையில் பொது இணையதள சேவையை நிதிசார் சேவைகள் துறை தொடங்கியுள்ளது. பொதுத்துறை வங்கிகள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. உரிமை கோரப்படாத

0: மொத்தம் வைப்புத் தொகை, காப்பீடு, பங்குகள், டிவிடன் மற்றும் பரஸ்பர நிதி போன்றவை குறித்த தகவல்களை பெறுவதற்கான வசதிகளும் இந்த இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளம் எளிதில் பயன்படுத்தும் வகையிலும் வெளிப்படைத் தன்மையுடனும் மக்களை மையமாக கொண்ட நிதிசார் கட்டமைப்பாகவும் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 958 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 397 வார்டுகளிலும், சிரோன்மணி அகாலிதள் 192 இடங்களிலும், பிஜேபி 172 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஈரான் உடனான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வென்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் குறித்து எவ்வித ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என்று ஈரான் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா, மத்திய பிரதேசத்தில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்திய கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங்லைன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்கள் 7:25

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுருக்கோம். அதாவது சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும், திருப்பூரில் 36 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் 37 டிகிரி செல்சியஸும், தொடர்ந்து சேலத்தில் 36 டிகிரி செல்சியஸும், சென்னையில் 37 டிகிரி செல்சியஸும், திருச்சியில் 38 டிகிரி செல்சியஸும், ஊட்டி, கூடலூர், குன்னூர் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், பாலக்காடு, கேலாவுடைய ஒரு சில பகுதிகளில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகக்கூடும் சொல்லி தெரிவிச்சிருக்கு. உலக அமைதி குறியீட்டில் குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் இந்தியாவின் தற்போதைய இடம் என்ன? இதற்கான பதில்களை நீங்கள் 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தலாம்.

பாலூட்டி வெள்ளத்துக்கிளி படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. 7:30 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டுருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நிறைய பேர் வந்து பதில்களை நம்ம கேட்டிருந்த கேள்விக்கான பதில்களை சொல்லியிருக்காங்க. கணேஷ் சிறுமுகையிலிருந்து, அப்புறம் வடிவேல் கோகிலா சாமுண்டிபுரம் பகுதியிலேருந்து, தொடர்ந்து திருப்பூர்லேருந்து மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரீஷ், அலிநகரம் மகாதேவன் பெரம்பலூர் பகுதியிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, மகேஸ்வரி கனகராஜ், இந்து மல்லீஸ்வரன், நபி மூக்கனூர் பகுதியிலேருந்து புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், அதுக்கப்புறமா கனிஷ்க், அபினவ் ஜெய், ரித்திகுமார், மகேஸ்வரி, விஜயகுமார், ஆலங்கொம்பு பகுதியிலிருந்து ராமகிருஷ்ணன் பதிவு பண்ணியிருக்காரு, அதனைத் தொடர்ந்து உரைசாமி, ஜமீன் ஊத்துக்குழியிலிருந்து அந்தோணி ராஜ் சென்னையிலிருந்தும், அதனைத் தொடர்ந்து சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்து, பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலிருந்தும், கவுண்டம்பாளையம் லாவண்யா, பாரதி சண்முகம் இவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து, பார்வதி கணபதி கோவிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க, சண்முக சுந்தரம் விநாயகபுரத்துலேருந்து, ரகுராமன் முல்லை நகர் பகுதியிலேருந்து, இவங்க எல்லாரும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்கக்கூடிய நேர்கள் வரிசையில் இருக்காங்க.

0: செந்தூர் பூவை படத்தில் மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடியது. இசை மனோஜ் கியான். 7:35 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3 நம்ம கேட்டுருக்கோம். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நேர்களின் நினைவுடலுக்காக இன்று பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30
2: அதாவது பேரண்ட்ஸ் பெர்மிஷன் இல்லாம குழந்தைங்களோட தகவல்கள் இணையத்துல பயன்படுத்த கூடாதுன்றதே இதோட முக்கிய நோக்கம்.
3: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
4: சமூகம், பெற்றோர், ஆசிரியர்கள் எல்லோருமே குழந்தைகளை பாதுகாக்க பொறுப்பெடுத்துக்கணும் தான் நாங்க முக்கியமா சொல்றோம்.
3: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
1: கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: தொடர்ந்து இன்னைக்கான கேள்விக்கான சரியான பதில் சொல்லக்கூடிய நேர்கள் வரிசையில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தென் பொன்முடி, தேனா, மணிகண்டன், அதுக்கப்புறமா செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர் பகுதியிலிருந்து, அதுக்கப்புறம் விஸ்வம் அறந்தாங்கிலிருந்து, வாணி லக்ஷ்மி, முத்துகிருஷ்ணன், அவினாசி பகுதியிலிருந்தும், கஞ்சம்பள்ளி, கே எம் சண்முகம், பீடம்பள்ளி வாசுதேவன், பிரபாகரன், பல்லடம் பகுதியிலிருந்து, ராயப்பன், ரஜி, ஜெஃப்ரி, ரீனா, பாப்பா, கே ஜி சாவடியிலிருந்து, அன்புராணி, சென்னையிலிருந்து, அண்ணாதுரை

கணியூர் பகுதியிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அன்னபூர்ணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லேருந்து, கஞ்சம்பட்டி சண்முக ஆனந்தம், அதுக்கப்புறமா வீரதுரை அரியலூர் பகுதியிலேருந்து, திருப்பூர் மகேஸ்வரி ராஜேந்திரன் யாழினி பாரதி, அதுக்கப்புறமா வேற யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னா பிரமிளா சென்னை பகுதியிலேருந்தும், தொடர்ந்து பெல்லம்பட்டி சிவகுமார் புவனேஸ்வரி சிபு சோமாஸ் கந்தமூர்த்தி சண்முகசுந்தரம் ரமண முதலிப்புதூர் கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டியிலிருந்து, விஜயத்தின்றல் நாமக்கல்லிருந்து, தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி பூளவாடி ராமசாமி மல்லிகா மந்திராசலம் பெரியவதம்பசேரியிலிருந்து, தொட்டம்பாளையிலிருந்து திவ்யபாரதி கலைவாணன் ஹர்ஷா, இவங்க எல்லாரும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்கக்கூடிய நேயர்கள் வரிசையில் இருக்காங்க.

செல்லக்கண்ணு இந்த படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியத இசை தேவா. நேரம் 7:42.

இரவு வானில் நட்சத்திரங்களை கடைசியாக எப்போது பார்த்தீர்கள்? நினைவிலேயே இல்லை என்றால் அது நம் நகரங்கள் செய்த தவறு. நம் தெரு விளக்குகளும் கட்டிட வெளிச்சங்களும் இரவை பகலாக மாற்றிவிட்டன. இதுவே இரவு வானொலி மாசு, லைட் பொல்யூஷன். உலகில் ஆண்டுதோறும் எண்ணிலடங்கா அளவில் பறவைகள் கட்டிடங்களில் மோதி உயிரிழக்கின்றன. காரணம் இந்த செயற்கை இரவு வெளிச்சம். பறவைகள் நூற்றாண்டுகளாக நட்சத்திரங்களையும் நிலவையும் வழிகாட்டியாக வைத்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணித்தன. இன்று நம் நகரங்களின் வெளிச்சம் அந்த வழிகாட்டியை அழித்துவிட்டது. திசை தெரியாத பறவைகள் கட்டிடங்களில் மோதி விழுகின்றன. மும்பைக்கு அருகில் காணப்படும் இந்தியன் கார்பெண்டர் தேனீ இனம் விரைவில் அழியும் நிலையில் உள்ளது என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இதற்கும் செயற்கை வெளிச்சமே காரணம். தெருவிளக்கை நெருங்கும் பூச்சிகளில் 30-40% வரை வெப்பத்தாலும் வேட்டையாலும் உயிரை இழக்கின்றன. பூச்சிகள் இல்லாவிட்டால் மகரந்தச் சேர்க்கை இல்லை. மகரந்தச் சேர்க்கை இல்லாவிட்டால் விளைச்சல் இல்லை. செயற்கை வெளிச்சம் உள்ள பகுதிகளில் பூச்சிகளின் எண்ணிக்கை 49% வரை குறைந்திருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. நம்மால் முடிந்தவரை தேவையற்ற விளக்குகளை அணைத்து விடுவோம். வீட்டு வெளிச்சம் வானை நோக்கி செல்லாமல் திரைகளால் மறைப்போம். இரவை இரவாக இருக்க விடுவோம். அதுவே பறவைகளுக்கும் பூச்சிகளுக்கும் நாம் தரும் மிகப்பெரிய பரிசு. சிந்திப்போம், செயல்படுவோம், சூழலை காப்போம்.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா.
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. நில்லுங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பி இருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: தொடர்வது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

0: மச்சானை பார்த்தீங்களா படத்துக்காக கேசே யேசுதாஸ் பி சுசீலா பாடியது. இசை சந்திரபோஸ்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று இரவு 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்

0: வச்சுட்டு அப்புறம் தென்னந்தோப்பு பிடிச்சோம். தென்னந்தோப்பு பிடிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் நெல் வச்சோம். அதே காட்டில் நெல் வச்செடுத்து அதுலேயும் கொஞ்சம் எங்களுக்கு நல்ல விவசாயத்தில் நல்லா கிடச்சிது.
1: கரும்பு, மஞ்சள் மற்றும் வாழை சாகுபடி முறை குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருட்டுப்பள்ளம் பகுதியைச் சார்ந்த கே. தெய்வானை அவர்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
1: நாளை
0: இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
3: நேயர்களின் நினைவூட்டலுக்காக இன்று மாலை 5 மணிக்கு சித்திரசிவானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி சிறப்பு குழந்தைகளுக்கான யோகா நேரலையில் எடுத்துரைக்கிறார் யோகா ஆசிரியர் ஆர். ரேணுகா அவர்கள். டைம் 7:51, 20 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுருக்கோம். உலக அமைதி குறியீட்டில் குளோபல் பீஸ் இண்டெக்ஸில் இந்தியாவின் தற்போதைய இடம் என்ன? இதற்கான பதில்களை சொல்லியிருக்கக்கூடிய நேர்கள் பதிவுகள் யாரெல்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏகே பிரகாஷம் கே புதூர் பதிலிருந்து, ஜெய கிருஷ்ணாபுரம், சஹானா, ஆதி, நெபுலா, யோகவர்ஷினி, சாமி சிறிபாளையம், கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, ஜவஹர், ஹரிப்ரியா, ஜிஷ்ணவ், யுகன், வெள்ளிக்குப்பம்பாளையம், முத்துக்குமார், ராதிகா, லக்ஷன், யஷ்வந்த், பிரணீதன், திருப்பூர், இளங்கோநகர், அம்பிகாதேவி,

சண்முக சுந்தரம், அதுக்கப்புறமா நங்கவள்ளி ராஜாராம் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய பதிவுகளில் சர்க்கார் கண்ணாடி புதூர் பகுதியிலிருந்து கவின் சுந்தர், கிருத்திக், சர்வின், ஜெயேந்திரா, ஜெயமித்ரா, ருத்விக், சாத்விக், சிவானந்த காலனி பழனி, மனு மற்றும் கிரிஷ், ரெட்ஃபீஸ்லேருந்து விஎன் இளங்கோ, சாமிசிறி பாளையத்திலிருந்து மனுகரன், கரையாம்பாளையம் பகுதியிலிருந்து சகாதேவன், சரசு பெரியநாயகன் பாளையத்திலிருந்தும், தென்பொன்முடி, நாகமணி, போத்தனூர்லேருந்து ரங்கன், கோணமலை ஆனந்தன், கருமத்தம்பட்டி பிரேமா, வெள்ளியங்கிரி, சிலக்கரிசல், விஜயகுமார், கோகிலா, வன்ஷிகா, லோகேஷ், பரிமளம், வெங்கடாபுரத்துலேருந்து திருப்பூர், குருபாயிருப்பன் நகர், பிரபஞ்சன், யஷ்வந்த், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கலை, ஹேமா, சண்முக சுந்தரம், ராஜேஸ்வரி, தெக்கலூர்லேருந்து, சேலத்திலிருந்து சுதாகர், கேன்பாளையம் பேச்சிமுத்து, காந்திபுரம் ஜஸ்டின், திரவியம், ராபர்ட் பட்டுக்கோட்டையிலேருந்து அனுப்பிச்சிருக்காரு, தேவராயபுரத்திலிருந்து ராஜா, தாசரிப்பட்டி பாலசுப்ரமணியன், சுதீஷ், கோத்தகிரிலிருந்து ஹோப்ஸ் காலேஜ் பிரணியா, குகன், இவங்க எல்லாரும் வந்து பதில் செலுத்தக்கூடிய நேர்கள் வரிசையில் இணைந்திருக்காங்க. ஓகே, சரியான பதில் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? உலக அமைதி குறியீட்டில் குளோபல் பீஸ் இண்டெக்ஸில் இந்தியாவின் தற்போதைய இடம் என்ன சொல்லி கேட்டோம். இந்தியா வந்து உலக நாடுகளில் 163 நாடுகளில் 115வது இடத்துல இருக்குது. இது கடந்த ஆண்டை விட கடந்த 2024 ஆண்டில் இருந்த 116வது இடத்துலேருந்து ஒரு படி முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. உலக அமைதி குறியீட்டில் 2025 ஆண்டின்படியாக இந்தியா 163 நாடுகளில் 115வது இடத்தை பெற்று இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியா மிதமான அமைதி நிலை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. உலகிலேயே மிகவும் அமைதியான நாடாக தொடர்ந்து ஐஸ்லாந்து முதல் இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. 7:54 நம்ம கேட்டுருக்கோம். வணக்கம், கைமுத்து துர்வைக்வஷ்கோ. இன்னைக்கான கேள்விக்கான பதில் சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்றைக்கு வைகாசி விசாகம் திருவிழா நடைபெறவுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 ஆண்டிற்கான சேர்க்கைக்கான விண்ணப்பிக்க வரும் ஜூன் மாதம் 3 வரை www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

இளமை கோலம் படத்துக்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது இசை இளையராஜா. 7:59:35 நாம இதுவரைக்கும் கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட நான் அஜய் சந்தீப். இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக அஜய் ஐஸ்வர்யா காத்துட்ருக்காங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு, சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங் லாங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கோவா மாநிலம் முதிய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5

0: நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:02. ஸோ இந்த வார நாட்களை எல்லாம் தாண்டி சனி ஞாயிறு வந்தாலே நம்மளுடைய மனதிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி ஏற்படுது இல்லையா. ஸோ கூடவே இன்றைக்கி நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் அழகான பாடல்களும் அட இந்த விஷயம் நமக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரியான சூப்பர்வான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸும் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அதில் முதல் விஷயமாக என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கடலில் வாழக்கூடிய மீன்களை வேட்டையாடக்கூடிய கியூவியர் பீக்ட் வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திமிங்கலம்ங்க, அது வந்து அதிக நேரம் மூச்சை அடக்கி வைத்து சுமார் 9816 அடி ஆழம் வரைக்கும் கடலுக்குள்ள நீந்தி போய் இறைகளையெல்லாம் பிடிக்குதுங்களாமா. அதாவது ஒரு முறை மூச்சை பிடித்துக்குச்சுன்னா அது வந்து சுமார் 222 நிமிடங்கள் வரை, அதாவது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வந்து மூச்சையே விடாமல் தண்ணீருக்குள்ள நீந்தக்கூடிய திறன் இந்த திமிங்கலத்திற்கு இருக்காமா. உலகத்தில் வாழக்கூடிய வேற எந்த உயிரினமும் இந்த மாதிரி இந்த திமிங்கலத்தை போல இவ்வளவு நேரம் மூச்சை அடக்கவே முடியாது. ஆய்வாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இது உண்மையா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி டவுட் ஆகி ஒரு டிராக்கிங் டிவைஸ் வந்து ஒன்று பொருத்தியிருக்காங்க இந்த திமிங்கலத்துக்கு மேலே. இது என்ன பண்ணியிருக்கு, அதிக ஆழத்திற்கு வந்து போக போக போக ஒரு கட்டத்தில் அந்த டிராக்கரே வேலை செய்யாமல் போயிருக்குங்க. ஸோ இந்த மீன் வந்து மிகப்பெரியதாக வளர்ந்தாலும் இதனுடைய துடுப்புகள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனாலேயே பெரும்பாலும் இது துடுப்புகளை வந்து என்ன பண்ணும், மடக்கிக்கிட்டு தன்னுடைய வாலை மட்டுமே ஆட்டி ஆட்டி ரொம்ப வேகமாக நீந்துங்களாம். அதே போல் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களையே மிகவும் சத்தமாக ஒளி எழுப்பக்கூடிய உயிரினமும் இந்த திமிங்கலம் தான் அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஒரு டபரா செட் காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி எல்லாம் முடிச்சாச்சு, குடிச்சு முடிச்சாச்சு ஐஷு, என்ன இப்போ வந்து காஃபி குடின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சரி ரெடியாக நம்மளுடைய எஃப்எம் செட்டை பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் ஷோவோட நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் நிறைய சாப்பிட்டுட்டே சூப்பரான சாங்ஸும் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸும் காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சி உங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் உங்கள் ஐஸ்வர்யா.

சந்தன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூரில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. 8:10 ஆயிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்ததாக அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஞ்சல் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு உயரமான நீர்வீழ்ச்சி. இதனுடைய உயரம் சுமார் 3212. இது தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அடர்ந்த காடுகளுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. இந்த நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா மலையிலிருந்து கீழே விழும்போதே பார்த்தீங்கன்னா அதனுடைய தண்ணீர் மிகவும் உயரத்திலிருந்து விழுகிறதுனால சில நேரம் இது வந்து மிஸ்ட் மாதிரி காற்றில் தென்படுது. சரி, இந்த நீர்வீழ்ச்சிக்கு ஏஞ்சல் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பெயர் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 1937 வருஷம் ஜிம்மி ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க விமானி தன்னுடைய விமானத்தில் அந்த பகுதியில் போயிட்டு இருக்கும்போது விமானத்தினுடைய இன்ஜின் திடீரென பழுதாகி அந்த மலையின் மேலே கிராஷ் ஆகி விழுந்திருக்கு. ஸோ அப்போது அவர் வந்து அங்கேயே பல நாட்கள் சிக்கிட்டார். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சியினுடைய தண்ணீரை குடித்தும் காட்டு வழியாக பயணம் செய்தும் தன்னுடைய உயிரை வந்து காப்பாற்றியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு பிறகுதான் அவருடைய பெயரால் இந்த நீர்வீழ்ச்சிக்கு ஏஞ்சல் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்குங்க. இன்னும் இந்த இடத்திற்கு போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். முதல்ல காடு வழியாக போட்டில் போகணும், அதற்கு பிறகு ட்ரெக்கிங் பண்ணணும், அதற்கு பிறகுதான் இந்த நீர்வீழ்ச்சியவே வந்து நெருக்கமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: will be played in Ahmedabad tomorrow at 7:30 p.m. Chasing a formidable target of 215 runs, the 2022 champions produced a batting masterclass, reaching 219 for 3 in just 18.4 overs. Skipper Shubman Gill led from the front with a scintillating 104 off 53 balls, while Sai Sudarshan scored 58 runs. Gill was adjudged player of the match. And now for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
1: Thank you, Naresh. Ministry of Home Affairs clears record CAPF deployment for 57-day Amarnath pilgrimage, says the Pioneer. IMD lowers monsoon outlook and puts off date of onset to June, is a top headline in the Hindu. Decade's driest monsoon looms. Met cuts estimate to 90% of 50-year average, notes the Indian Express. Under the headline, next energy challenge, cheap power, costly transition, Financial Express writes that though consumers understand the long-term savings for a push to green energy, the challenge is affordability at the point of purchase. Hindustan Times carries a picture of Blue Origin's New Glenn rocket exploding in a massive fireball during a test on a Florida launch pad as the firm was preparing the vehicle for its fourth launch, slated to deploy a batch of satellites for Amazon's Leo. In its editorial, Breather for Now, For How Long? The Times of India writes that as a tentative US-Iran deal awaits Trump's signature, the global economy is hoping for a break. But geopolitics as well as politics in Trump camp and among Iran hardliners means conflict can restart after a few months. And finally, demand for gold turning cold on steep duty hike. Under that headline, the Economic Times says that gold sales have fallen 70% on muted consumer sentiment, already hurt by surge in fuel and food prices. And with that, it's back to you, Naresh.
0: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Center asked oil marketing companies to build 30 days LPG reserves as West Asia conflict persists. National Family Health Survey shows major gains in maternal and child health. Institutional deliveries rise to 90.6%. Myanmar President Min Aung Hlaing to arrive in India this morning on a five-day visit. IMD forecasts heavy rainfall and thunderstorms across several states in the country today. Indian athletes shine at Asian Under-20 Athletics Championships in Hong Kong, clinch 7 medals, including 4 gold on day 2. And in IPL cricket, Gujarat Titans beat Rajasthan Royals by 7 wickets to set up title clash with Royal Challengers Bengaluru. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashwani Coimbatore 103.3 FM kelunga rasinga.
3: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். வணக்கம், கைமுத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. அதிகமான ஒரு அதிசயங்களை உள்ளடக்கியதுதான் இந்த இயற்கை இல்லையா. ஸோ இதில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மால்ஹியூர் நேஷனல் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற இந்த காட்டில் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு உயிரினம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உயிரினம் அப்படின்னு சொன்னது ஏதோ ஒரு விலங்காக இருக்குமோ அப்படின்னு யோசிப்பீங்க, அதுதான் இல்லை. பொதுவாக நிறைய பேர் திமிங்கலம் தான் உலகத்தின் மிகப்பெரிய உயிரினம்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் அது கிடையாது. அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது காட்டில் வாழக்கூடிய மைசீலியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பூஞ்சை வகை காளான், இதுதான் மிகப்பெரிய ஒரு உயிரினம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது 2385 ஏக்கர் பரப்பளவில் பரவி இருக்குங்க. ஒரு இடத்துல மட்டும் 112 மரங்கள் சாய்ந்து விழுந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பூஞ்சை காளான் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா 9 கிலோமீட்டர் வரைக்கும் பரப்பளவுக்கு ஒன்றாக இணைந்து இந்த காளான்கள் வளர்ந்துருக்கு. இந்த பூஞ்சை காளான்கள் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த மரங்களினுடைய வேர்களில் இருக்கக்கூடிய சத்துக்களையெல்லாம் உறிஞ்சி வளர்றதுனால அங்கே இருக்கக்கூடிய பல மரங்கள் பலவீனமடைந்து கீழே விழுந்திருக்கு. இதனுடைய எடை மட்டும் சுமார் 35,000 டன்னுங்களாமாங்க. கிட்டத்தட்ட 280 திமிங்கலத்தினுடைய எடையை விட இதனுடைய எடை அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னா சேர்ந்து எப்படி காலி பண்ணியிருக்கு பார்த்தீங்களா.

0: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற மார்பிள் கற்களும் மேல் பகுதியில் வேற நிற கற்களும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. சுமார் 36,000 கற்களை வைத்து இந்த பிரம்மாண்ட நினைவு சின்னத்தை வந்து கட்டியிருக்காங்க. இதில் வந்து ஜன்னலோ இல்லை பால்கனி மாதிரியான

அமைப்புகள் வந்து இதில் கிடையாது. ஆனால் அமெரிக்காவினுடைய முதல் அதிபரான ஜார்ஜ் வாஷிங்டன் அவருடைய நினைவாக இந்த மெமோரியல் வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் கட்டுமான காலத்தில் பார்த்தீங்கன்னா போர், அதே போல் நிதி பிரச்சனைகள், இப்படி பல விஷயத்தினால இதை வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகுதான் இதனுடைய பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டது. 2011 அமெரிக்காவில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கத்தால் இந்த நினைவு சின்னம் கடுமையாக சேதமடைந்தது. ஆனாலும் அதற்கு பிறகு பல ஆண்டுகள் பழுது பார்த்து இதை வந்து பொதுமக்களுக்காக எகெயின் வந்து திறந்து வச்சாங்க. இதில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மெமோரியலுக்கு அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஆவணங்கள், செய்தித்தாள்கள், நினைவு பொருட்கள் இதெல்லாம் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, எதிர்காலத்தில் வரக்கூடிய தலைமுறைகள் அந்த காலத்தில், அதாவது இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், இதற்கு பிறகு வரக்கூடிய மனிதர்கள் நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு தெரியணும் இல்லையா, நான் எப்படி இருந்தேன், நம்ம என்னென்ன விஷயங்கள் செஞ்சோம் அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே எதிர்கால தலைமுறைகள் அந்த கால அமெரிக்க வரலாற்றை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு உதவும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பாதுகாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதுக்கு பக்கத்திலேயே தான் அமெரிக்காவினுடைய மற்றொரு புகழ்பெற்ற நினைவிடமான லிங்கன் மெமோரியலும் அமைஞ்சிருக்கு. அதனால நம்ம வாழ்றது முக்கியம் இல்லை, நம்ம போனதுக்கு பிறகு நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சி நடத்ததாக பாடல் வந்துட்டு இருக்கு, கண்களால் கைது செய்ய திரைப்படத்திற்காக.

0: டைம் கரெக்டாக 8:43 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்ததான் வந்து எத்தனையோ மிட்டாயை நம்ம சாப்பிட்ருப்போம் இல்லையா, அதில் வந்து ஸ்பன் கேண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு மிட்டாய் கடையில் சாதாரண லாலிபாப்புகள் மட்டும் இல்லாமல் நம்ம முகம் எப்படி இருக்கோ அந்த முகத்தை போலவே அவங்க வந்து ஃபேஸ் லாலிபாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிட்டாயை செஞ்சு கொடுக்குறாங்களாம். இந்த ஃபேஸ் லாலிபாப்புடைய விலை சுமார் $60 அப்படிங்கிறாங்க. இந்திய மதிப்பு பார்த்தா 5,000-7,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடைக்கு நேரில் போயெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை, முன்னாடியே நம்ம வந்து இவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம முகத்தை போலவோ இல்லை நம்மளுடைய நண்பர்கள் முகத்தை போலவோ அதே மாதிரி ரியல் இந்த முகம் எப்படி இருக்குமோ அதே போல் அந்த மிட்டாயிலையும் அந்த லாலிபாப்லையும் அவங்க பெரிய சைஸில் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ லண்டனில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹோம் டெலிவரி வசதியும் இருக்குது. ஆன்லைனில் ஃபோட்டோ ஆர்டர் நம்ம டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டாலே நம்ம முகத்தை போலவே ஒரு யூனிக்காக ஒரு கேண்டி ஒரு லாலிபாப்பை வந்து உருவாக்கி வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுறாங்களாமா. ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு கான்செப்டாக இதை இருக்குது. நல்ல ஒரு மார்க்கெட்டிங்.
1: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புத்தம் புது பாடல்களின் வழியே இளையோரை கவர்ந்து பயணத்தின் போது தோழமையாய் தொடர்ந்து இளையோரின் இனிய கனவுகளை நினைவுகளை மெல்ல அசை போட்டு இன்பத்தை இதமாய்த் தந்திடும் தங்கள் பாசப்பண்பலையில் பயணம் செய்த அனுபவங்களை பகிர்கின்றனர் நம் இளம் நேயர்கள். இளையோர் நாடும் இனிய வானொலி.
2: ஹாய், ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: ஹாய் மேம், என் பேரு ராபின், நான் குன்னூர்ல இருந்து
2: வரேன். சொல்லுங்க ராபின், உங்களோட ரேடியோ அனுபவம், நீங்க எந்த அளவுக்கு ரேடியோ கேக்குறீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரேடியோல?
3: நான் ஃபர்ஸ்ட் ஆல் ரேடியோ அவ்வளவு கேட்க மாட்டேன் மேம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரேடியோ நார்மலா இந்த கார் டிராவல் அப்ப கேட்க ஆரம்பிச்சேன். கேட்க ஆரம்பிக்கிறப்ப எனக்கு மைண்ட்ல நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைச்சு. சாங்ஸா இருக்கட்டும், நியூ சாங்ஸ் போடுறாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, நம்ம ஜென்ரல் நாலேஜ் நிறைய இருக்கு, அப்டேட்டட் நிறைய இருக்கு. நம்ம எதுனாலும் ஒரு ரோட்ல போறோம், ஒரு டிராஃபிக் இருக்குன்னா கூட ரேடியோவில் அப்டேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரேடியோ வந்து நமக்கு ஃப்ரெண்டு மாதிரி எல்லா இடத்துலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுலேயும் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்பேன், நிறைய சாங்ஸ் கேட்பேன். ஸ்பெஷலி நான் ஊட்டியில் இருக்கிறனால ஊட்டியில் ஆகாஷ்வாணி ஊட்டி இருக்குது. அந்த சாங்ஸாக இருக்கட்டும், ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், பர்சனலாக அவங்க நீலகிரிக்காக போடுற ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குங்க.
2: என்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப விரும்பி கேட்பீங்க
3: மேம்? அதுல யங்ஸ்டர்ஸ்க்காகவே ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, இளமை உலகம் பண்றாங்க. முதல்லாம் வந்து ஊட்டி பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் போடுவாங்க, நம்ம கார்லயே அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அந்த அளவுக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அது நல்லா இருக்கும். நானும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், ஹாப்பியா இருக்கும். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கும் ஏன்னா நம்ம கேட்கிற சாங்ஸ் வந்து ஒரு 1,000 பேர் கேட்கும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லைங்களா? நம்ம பர்சனலா கேட்ட சாங்ஸ் அந்த மாதிரி நான் நீங்கள் கேட்டவையா இருக்கட்டும், இசை மழையா இருக்கட்டும், நேர் விருப்பமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்கேன்.
2: இந்த ப்ரோக்ராம்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்துவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் திங்க் பண்றீங்களா?
3: இப்போதைக்கு அந்த மாதிரி உண்மையாகவே சொல்கிறேன், எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே நமக்கு அப்டேட்டாக தான் கொடுக்குறாங்க, எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும் தான் சொல்கிறாங்க. சோசியல் மீடியான்னு போனீங்கனாக்கா எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். அதில் நல்லதும் வரும், கெட்டதும் வரும், எல்லாமே. நம்ம குழந்தைங்க கூட எது கேட்பாங்க எது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரேடியோ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. குழந்தைங்களுக்கு ரேடியோ போட்டு கொடுத்தீங்கன்னா கூட அவங்க கேட்கறதுல வெறும் நல்ல விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஒரு சாங்ஸ் கேட்கறது உங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் அது பிடிக்கும். யாராக இருந்தாலுமே ஒரு சாங்ஸ் கேட்டோம்னா அதோட ரிலாக்ஸ் இருக்கு பாருங்க, அது அனுபவிச்சாதாங்க அந்த ஃபீல் தெரியும். நீங்கள்

0: வீடியோ பார்த்து அதை என்ஜாய் பண்றதை விட காதுல ஹெட்செட் போட்டு கேட்கறதோ, நார்மலா கேட்கறதோ, டீ கடையில டீ குடிக்கும் போது கேட்கறதோ, அந்த அனுபவமே சூப்பரா இருக்குங்க. அனுபவிச்சு பாருங்க, அது அப்பதான் அதோட ஃபீல் நல்லாவே தெரியும். ஓகே, இப்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரேடியோ எந்த அளவுக்கு கொண்டு போகலாம், அதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? கண்டிப்பா நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும். ஏன்னா ரேடியோல நமக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செய்யறாங்க அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நமக்கு எல்லாமே ஜென்ரல் நாலேஜ் ஆன விஷயம் எல்லாமே சொல்லி தராங்க. மூணாவது விஷயம், நல்ல சாங்ஸ் போடுறாங்க, பாஸ்பீட்டா இருக்கட்டும் இல்ல சோகமான நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்க சாங்ஸ் கொடுத்து நம்மள எப்பயுமே ஹாப்பியா வச்சுக்கிறாங்க, ரிலாக்ஸா வச்சுக்கிறாங்க. அதனால எப்பயுமே யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, அவங்க எஜுகேஷனுக்காக ஃபியூச்சர்ல அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும் அப்படின்னா ரேடியோ எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யும். போன் சிக்னல் கிடைக்காத இடத்துல கூட ரேடியோ ஒர்க் ஆகும். அந்த இடத்துல கூட ஒரு நமக்கு அப்டேட்டடான விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா ரேடியோ கண்டிப்பா வேணும். நீங்க சோசியல் மீடியாவை ரொம்ப யூஸ் பண்ற மாதிரி ரேடியோவும் கேட்டு பாருங்க. கேட்டு பாத்தீங்கன்னா தான் அதுல உங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குங்கிறது உங்களுக்கு கேட்க கேட்க தான் புரியும். ஏஐ வந்ததுனால உங்களுக்கு விஷுவல் எல்லாமே மாறிடுச்சு, எதுவுமே உங்களுக்கு நம்புற மாதிரியே கிடையாது. நம்ம பாக்குற விஷயம் நம்பலாமா வேணாமே தெரியல. இதே ரேடியோல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க டைரக்டா லைவ் பண்றாங்க, டைரக்டா நம்ம கேக்குறோம், அதுல எந்த ஒரு ஃபேக்கான விஷயமும் கிடையாது. அதை யூஸ் பண்ண பழகுங்க. யூஸ் பண்றதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்க நல்லதை மட்டுமே கேட்கணும், நல்லது மட்டுமே யோசிக்கணுங்கிறதுக்காக நான் இதை வந்து சொல்றேன். ஸோ நல்ல விஷயங்களை மட்டுமே அவங்க வந்து கேட்கறதுக்கு ரேடியோ வந்து நிச்சயமா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரேடியோ கேட்க வச்சிங்க குழந்தைங்கள அப்படின்னா நிச்சயமா நல்ல விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு போய் சேரும், அவங்களும் அதுல அப்படியே என்கேஜ் ஆயிடுவாங்க. அந்த வீடியோ அந்த ஸ்கிரீன் டைம் எல்லாம் கம்மியாயிடும். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ சோ மச் மேம்.
0: ஹாய், வணக்கம். உங்க பேரு, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: ஹாய், வணக்கம். என் பேர் லிவ்யா.
0: என்ன பண்றீங்கப்பா?
2: நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அட்வொகேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே, நீங்க ரேடியோ கேக்குறீங்களா?
2: ரேடியோ கேப்பேன்.
0: யங்ஸ்டர்ஸ் டிராவல் பண்ணும்போது நிறைய கேட்பாங்க, சோ உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா?
2: டிராவல் பண்றப்ப கண்டிப்பா சாங்ஸ் கேட்டிருக்கோம், ரேடியோ கேட்டிருக்கேன்.
0: என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க, என்னென்ன விரும்பி கேட்டிருக்கீங்க, இத பத்தி சொல்லுங்க.
2: விரும்பி கேட்டதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நல்லா இருக்கும். இந்த லிசனர்ஸ் சாய்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ், டூரிஸ்ட் சாய்ஸ், உழவர் மனம், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கேட்டிருக்கேன் இதெல்லாம். அப்புறம் ஒரு பட பாடல்கள், இந்த காலத்துக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவையானது வந்து இந்த சாங்ஸ் தான். சாங்ஸ் இல்லாம நாங்க இருக்க மாட்டோம். சோ அப்படி இருக்கப்போ ஒரு பட பாடல்கள் கேக்குறப்போ ஒரு மூவியை பார்த்த மாதிரி இருக்கும், அது பிடிக்கும் ரொம்ப.
0: ஓகே, இந்த ஃபிலிம் ரிவ்யூஸ் எல்லாம் போடுறோமே, அதெல்லாம் கேக்குறீங்களா?
2: கேப்போம். அதுவும் மூவி பாக்குற மாதிரி தானே, நம்ம மூவி போனை எடுத்து பாக்குறதுக்கு பதிலா நம்மளுக்கு வந்து இப்படி காதால கேட்டுட்டு நம்ம போறப்போ வரப்போ கேட்டுட்டு இருக்கிறது ஒரு மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அது கேக்குறப்போ.
0: அப்படியே ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டுட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க.
2: ஆமா, அதுலயும் ரொம்ப ரிவ்யூஸ் அவங்க கேட்டு நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மூவி பாத்துடணும் எப்படியாச்சும். அன்னைக்கு அந்த மூவி எல்லாம் பாத்துறது தான். ரேடியோ கேக்குறனால நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு.
0: சரி, ஓகே, உங்க லைஃப்ல உங்களை வந்து ரேடியோ எஃபெக்ட் பண்ண விஷயம், உங்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க?
2: அதனால இளமை உலகம், யங்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பேசுவாங்க இல்லைங்களா, அது கேக்குறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். அது இந்த ஏஜ்ல எல்லாருமே வந்து ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கேக்குறப்போ நம்மளுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகுது, நம்மளும் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி நம்மளை பத்தியும் பேசணும்ன்ற ஆசை வருது அது கேக்குறப்போ.
0: ஓகே, சூப்பர். சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம். இப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுல ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ப்ரோக்ராம், நான் வந்து இதை மிஸ் பண்ணாம கேட்பேன் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கா?
2: வானவில் ப்ரோக்ராம் ரொம்ப விரும்பி கேட்டிருக்கேங்க. அந்த டைமுக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கேட்கறதுனா இந்த ப்ரோக்ராம் கேட்பேன். அது அந்த சாங் கூட கம்பேரிங் பண்ணி பண்றதுனால இப்ப கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால அது வந்து கேட்பேன். லிசனர்ஸ் சாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தரோட தாட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்க ஒரு சாங் கேட்கற விதத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது விதவிதமான சாங்ஸ் நம்ம இப்போ கேட்டோம்னாக்கா நார்மலா ஒன்னு ரெண்டு சாங்ஸ் தான் கண்டினியூவா கேட்போம். அதுவே லிசனர்ஸ் சாய்ஸ்ன்றப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாங்ஸ் கேட்பாங்க, நம்ம கேட்காத சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். சோ லிசனர்ஸ் சாய்ஸ் நானுமே கேட்டிருக்கேன், ரெண்டு மூணு டைம் நானுமே கேட்டிருக்கேன். சோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, சொல்லுங்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க?
2: கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இது கேட்கணும். அந்த காலத்துல வந்து ரேடியோ இல்லாம இருந்ததே இல்ல, இப்போ மொபைல் இல்லாம யாரும் இல்ல. சோ நம்ம குரோம்ல கூட யூஸ் பண்ணி நம்ம ரேடியோ வந்து கேட்டுக்கலாம், எந்த பிளேஸ்லனாலும் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கூட ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணணும்னு இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்ல. சோ நம்ம டிராவல் பண்றப்போ இல்ல எங்க வீட்டுல வேலை செய்யறப்போ எப்பனாலுமே வந்து நம்ம வந்து ரேடியோ கேட்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி இது கேட்கறது வந்து ரொம்ப நல்லது, இதுல வந்து பேட் திங்ஸ் எதுவுமே கிடையாது. சோ நம்மளுக்கு இந்த காலகட்டத்துக்கு நீடடான விஷயங்கள் குட் திங்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கு. சோ இத கண்டிப்பா எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை வந்து கொண்டுட்டு போகணும், அதிகமான பேர் கேட்கணும் யங்ஸ்டர்ஸ்.
0: தேங்க்யூ சோ மச்.
2: தேங்க்யூ.

0: ஹலோ, வணக்கம். உங்க பேர், உங்களை பத்தி சொல்லுங்க.
1: என் பேர் டேனியல். நான் வந்துட்டு குன்னூர்ல இருக்கேங்க.
0: ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
1: நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கேன்.
0: ரேடியோ கேட்கிற பழக்கம் இருக்கா? வானொலி கேக்குறீங்களா?
1: யா, கேட்பேன். நான் டீ கடையில் இருக்கும்போது பின்ன கார்ல டிராவல் பண்ண டைம்லாம் கேட்டுட்டு இருப்பேன்.
0: ஓகே, என்ன எஃப்எம் நீங்க அதிகமா விரும்பி கேக்குறீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பிடிச்சிருக்கு?
1: ஸ்டார்டிங் வந்து கோயம்புத்தூர் எஃப்எம்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ கரண்ட் டைம்ல வந்துட்டு இப்போ நம்ம ஊட்டி இருக்கிறனால ஊட்டி எஃப்எம் வந்து கொஞ்சம் விரும்பி கேட்பாங்க.
0: ஓகே, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன சொல்வீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அதிகமா நீங்க கேக்குறீங்க?
1: டூரிஸ்ட் சாய்ஸ் நல்லா இருக்கும். பின்ன மகளிர் மட்டும் அந்த விமென்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு நிறைய பேர் நோட் பண்ணதில்லை, ஆனாலும் இந்த மார்னிங் ஃபிலிம் ரிவ்யூலாம் ஒன்று வரும் பாருங்க, திரைப்பார்வைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். ஐ திங்க் இட்ஸ் குட் ப்ரோக்ராம், நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஒரு புது டோனப்பில் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். நான் அதை கொஞ்சம் விரும்பி கேட்பேன்.
0: ஓகே, நீங்க வந்து பாடல் கேட்ட அனுபவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ரேடியோட பேசின அனுபவம், ரேடியோல பேசின எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க.
1: யா, ஒரே டைம் கால் பண்ணி பார்த்தேன், பட் அப்ப கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ட்ரை பண்ணும்போது ஒரு டைம் ஒரு கால் வந்துச்சு, எனக்கு அட்டன் பண்ணாங்க. எனக்கு ஒரு ரெட்ரோ சாங் ஒன்று பிடிச்சி அப்போ கேட்டிருந்தேன், அந்த மாதிரி சாங் கொடுங்க.
0: அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
1: எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இட்ஸ் குட், நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏன்னா என் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது அந்த மாதிரிலாம், ஆனால் நல்லா இருந்துச்சு.
0: ஓகே, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ரேடியோவை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க?
1: மீடியாஸ் மூழ்கி போன யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிகமாக வந்து இந்த ரீல்ஸ் பார்க்கறதுலையும் நீங்கள் செலவு பண்ணுறத விட ஒரு ரேடியோ கேட்கறது மூலமாகவும் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது மூலமாகவும் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம்னு சொல்லுவேன் நான். அதாவது நீ ஃபோன்லேயே நல்ல விஷயம் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது, பட் அதை சூஸ் பண்ணுறது இல்லை நிறைய பேர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தேவையில்லாத ரீல்ஸ் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. அது வந்து தேவையில்லாத விஷயம். நல்ல விஷயம் பார்க்கணும்னா கம்பல்சரி வந்து ரேடியோ கேளுங்க. ரேடியோவில் வந்து நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த ரேடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரேடியோ வந்து கேட்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போ கூடிய யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணுங்க. கீப் லிசனிங். தேங்க்யூ.
0: ஹலோ, வணக்கம். உங்க பேர், உங்களை பத்தி சொல்லுங்க.
2: வணக்கம், என்னோட பேர் வந்து காவியா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஐடி செக்டரா?
2: ஆமாங்க.
0: வானொலி கேட்கிற பழக்கம் இருக்கா?
2: இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நாங்க ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும் போது வானொலி கேட்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கு. அந்த நிகழ்ச்சிகள் வந்து அது மாத்திரம் இல்ல, நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுக்குறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு வந்து நாங்க அதை கேட்டு அதன்படி நாங்க அதை நாங்க பயன்படுத்திக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, மகளிர் மட்டும் அந்த ப்ரோக்ராம் வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அனுபவங்களை அதில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. பெண்கள் வந்து அது மூலமா நிறைய பயனடைகிறாங்க.
0: நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கராவும் இருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமும் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா வானொலி?
2: கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி டைம்ல வந்து ரொம்ப பிரஷரா இருக்கும் போது பொன்மாளி பொழுது அந்த மாதிரி பாடல்களை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு, பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்கு.
0: ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை மணில இருந்து நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க? எவ்வளவு நேரம் நீங்க கேட்பீங்க?
2: நான் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா லேப்டாப்பையும் ஆன் பண்ணிடுவேன், எஃப்எம்மையும் ஆன் பண்ணிடுவேன். அப்படி கேட்கறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரஷர் இருக்காது, ஒர்க் பிரஷர் வந்து அதிகமா இருக்காது. கேட்டுட்டே வந்து அந்த பாடலை கேட்டுட்டே வந்து ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
0: ஓகே, ரெகுலரா கேட்டு இருக்கவங்க எல்லாருமே இப்ப இந்த மாதிரி லிசனர்ஸ் சாய்ஸோ ஏதோ ஒரு சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல நம்ம வந்து கேட்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா?
2: இருக்குங்க.
0: என்ன ப்ரோக்ராம் ட்ரை பண்ணிருக்கீங்க?
2: நேயர் விருப்பத்துல எனக்கு பிடிச்ச பாடல நான் கேட்டிருக்கேன்.
0: எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்?
2: ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி எஃப்எம்ல கேட்டோம் அப்படின்னா நம்மளோட லிசனிங் பவரும் வந்து அதிகமாகும், போன் பாக்குறதுனால நம்மளுடைய கண்ணு ரொம்ப அதிகமா வந்து பாதிப்படையுது. சோ இந்த மாதிரி வந்து நம்ம எஃப்எம் கேட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ மேம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார். அமைப்பில் உதவி எம். ராஜேஸ்வரி. படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லாயங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: இனி தொடர்வது சிறுவாணி சாரல்.

ராட்சசன் படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது இசை இளையராஜா. 9:17 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
1: நாளை
0: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

வாசலிலே ஒரு வெண்ணிலா படத்துக்காக எஸ் ஜானகி பாடின பாடலை கேட்டோம். அதனைத் தொடர்ந்து இப்போ நம்ம கேட்ட பாட்டு கண்மணி படத்தில் மனு எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. 9:33 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல்.

0: கோபுர வாசலிலே படத்துக்காக மலேசியா வாசுதேவன் குழுவினர் பாடியது. இசை இளையராஜா.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு,
2: அதாவது பேரண்ட்ஸ் பெர்மிஷன் இல்லாம குழந்தைங்களோட தகவல்கள் இணையத்துல பயன்படுத்த கூடாதுன்றதே இதோட முக்கிய நோக்கம்.
3: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
4: சமூகம், பெற்றோர், ஆசிரியர்கள் எல்லோருமே குழந்தைகளை பாதுகாக்க பொறுப்பெடுத்துக்கணும் தான் நாங்க முக்கியமா சொல்றோம்.
3: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
1: கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, கேட்டு மகிழுங்கள்.
0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நாளைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

தொண்டையில தான் நினைச்சே.

உன்னை சொல்லி குற்றமில்லை படத்துக்காக உஷா உதுப் பாடியது இசை இளையராஜா கேட்டோம் இதுக்கு முன்பாக. இப்போ நம்ம கேட்ட இந்த பாட்டு தாய் மனசு படத்துக்காக மனு எஸ் ஜானகி பாடியது இசை தேவா. 9:54 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல் லேட் 80s அண்ட் ஏர்லி 90s பாடல்கள் உங்களுக்காக.

வாட்ச்மேன் வடிவேலு படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடியது இசை தேவா. நாம் இதுவரைக்கும் கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல். சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கேட்டு ரசித்தோம் லேட் 80s அண்ட் ஏர்லி 90s பாடல்கள். இனி தொடர்ந்து 10 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனை தொடர்ந்து வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறது. இது உங்கள் சாய்ஸ், லிசனர் சாய்ஸ். வழங்குவதற்காக ஆர்ஜே ஐஸ்வர்யா காத்துட்ருக்காங்க.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கோவா மாநில உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஒடிசாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்று தொடங்கியது. பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி நடைபெற்ற விஸ்வரூப தரிசனத்தை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாளான இன்று கருட சேவை நடைபெற்றது. உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைதி பேரணியை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,17,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
4: தொடர்வது இது உங்கள் சாய்ஸ், நேர் விருப்பம்.
5: பாட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது சரிதா களியம்புதூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. கஜினி படத்துலேருந்து எங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்க முடியுமா? நாங்கள் வந்து ஃபேமிலியாக உட்காந்து எஃப்எம் கேட்டுட்ருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க தேவி. அவங்க வந்து விஜயமங்கலத்திலேருந்து எங்களுக்கு வந்து ஜே ஜே படத்திலிருந்து ஒரு பாடல் கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இதோ அந்த பாட்டு.

நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதலர் தினம் படத்திலிருந்து எங்களுக்காக ஒரு பாடல் கொடுங்கன்னு சொல்லி புலிராஜ் கீழ்குந்தா நீலகிரியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்காக இதோ அவங்களுடைய விருப்பமான பாட்டு வந்துட்டே இருக்கு.

பொன்னி மேனன், ஸ்ரீகுமார், கவிதா கிருஷ்ணமூர்த்தி வாய்ஸ்ல பாட்டு கேட்டோம். காதலர் தினம் திரைப்படத்திற்காக ஏ ரஹ்மான் மியூசிக்ல இணைந்திருக்கின்றோம். நேரிலே ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இது உங்கள் சாய்ஸ். உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வின்சம் முத்துராஜ் அவர் வந்து பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து எங்களுக்காக ஒரு பாடல் தருவீங்களான்னு கேட்டிருக்கிறாரு. காதல் படத்திலிருந்து அவங்களுக்காக இதோ அந்த பாட்டு.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை
1: காலை 11 ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
2: நாளை
1: இரவு 8 மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.

0: निशुल्क कानूनी सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: இது உங்கள் சாய்ஸ், லிசனர் சாய்ஸ், உங்களுடைய விருப்பமான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. டைம் கரெக்டாக 10:29. நம்ம வந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாட்டு அப்படின்னு தேடி பார்க்கும் பொழுது, எல்லப்பாளையத்திலிருந்து கலைவாணி பழனிச்சாமி லோகு அக்கி. அக்கிங்கிறது வெறும் ஷார்ட் ஃபார்ம் போல இருக்குது.

மயிலாடுதுறையிலிருந்து சோமசுந்தரம், ஜானகி, ரஞ்சித் அவங்க வந்து பாடல் கேட்டிருக்காங்க. கிரீடம் படத்திலேருந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, எங்களுடைய பாடல் வருமா எஃப்எம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிச்சயமாக உங்களுடைய விருப்பமான பாட்டு கேட்கலாமா?

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

ஆக தெனாலி படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க பாலகிருஷ்ணன், அதே போல அசோகன், சாமுவேல், கனகரத்தினம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பாடலை கேட்டிருக்காங்க, அதனால தான் அவங்க பேர் சொல்கிறேன். கவினிகா அவங்களும், பிரகாஷ், ருத்ரா, அதே போல் செல்வி, கோமதி, சந்தியா இவங்களும் வந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமாக வரக்கூடிய பாடல் இதோ.

0: நேர்களே, இன்று இரவு 7:30 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பு, மஞ்சள் மற்றும் வாழை சாகுபடி முறை குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருட்டுப்பள்ளம் பகுதியை சார்ந்த கே தெய்வானை அவர்கள். ஏறும் ஒரு நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை
1: காலை 11 ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
2: நாளை
1: இரவு 8 மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
0: இது உங்கள் சாய்ஸ், கேட்டுட்டே இருக்கோம் உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸோட. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீபிகா ஜோதிமணி திருப்பூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோகிராஃப் படத்துலேருந்து ஃபேவரட்டான சாங் எங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பாட்டுன்னு கேட்டுருவோம் வாங்க.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் 10:53 ஆயிட்டுக்கூடிய இந்த நேரத்தில் நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் நம்மளுடைய இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் பரணிதரன் வந்து திருப்பூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. உன்னாலே உன்னாலே திரைப்படத்துலேருந்து பாடல் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் இன்னைக்கு வந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்மளுடைய வசந்த் இளம் நிகழ்ச்சிக்காக வெயிட்டிங் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுடைய மெசேஜெல்லாம் நாங்கள் படிச்சுட்டே இருக்கோம். இன்னும் நிறைய நேயர்கள் வந்துட்டு எங்களுடைய பாடல் இன்னைக்கு வர முடியாமல் போயிடுச்சு அப்படிலாம் நீங்கள் வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி மறுபடியும் உங்களுக்கு லிசனர் சாய்ஸ் வரும்போதெல்லாம் வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ்லாம் நம்ம எஃப்எம்ல நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி இது வரைக்கும் உங்கள் கூட இணைஞ்சிருந்தது நான் உங்கள் ஐஸ்வர்யா.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கோவா மாநில உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பச்சிளங்குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 3 வரை மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் உப்பிலிபுரம் அருகே முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் சென்னை அலுவலகம் சார்பில் நாளை மறுநாள் முதல் 30 வரை சிறப்பு தொழில் கடன் விழா நடைபெறவுள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜெகடே தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3 இன்று கருட சேவை நடைபெற்றது. உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைதி பேரணியை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 117,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேரம் 11:02 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம தொடர்ந்து கேட்டு ரசிக்க போகிறேன். இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் பங்கு வச்சு தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். யார், எங்கிருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்டுலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன். நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன் பாலசுப்ரமணியம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கிறீங்க. சவுண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு.
0: இப்ப கரெக்டா இருக்கா?
1: விவசாயம் அது கூட உப தொழிலா வந்து நான் வந்து ஆடுக வச்சிருக்கிறேன். மேய்ச்சல் முறையில வந்து அதை பராமரிச்சுட்டு இருக்கிறேங்க.
0: சரி சரி. எவ்வளவு ஆடுகள் இருக்கு?
1: ஹலோ,
0: எவ்வளவு ஆடுகள் இருக்கு?
1: ஆமாங்க,
0: வானொலிக்கு
1: வயது 90. அது வந்து ஒளிபரப்புறீங்க, இருந்தாலும் போய் அது கேட்டுருவேன். இல்லாட்டி மத்தியான நேரத்துல வசந்த இல்லத்துக்கு முன்பாக ஒளிபரப்புறீங்களா, அப்ப கேட்டுருவாங்க. அது போக வந்து இன்றைய நேயர், அப்புறம் மணி ஒன்று மலர் ஒன்று கலக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கதை கேட்கல எப்படியோ இருக்கு, ஆனா காதை தீட்டி வச்சுட்டோம்னா

0: நிகழ்ச்சி வந்து அருமையா போகுதுங்க. வெயிலின் கொடுமை வந்து தெரியறது இல்லைங்க. அந்த படத்தை கேட்டுட்டே நேற்று அருமையா இருந்ததுங்க. அந்த மீன் இதுகளை பத்தியெல்லாம் வந்து அப்புறம் வந்து அந்த டாக்ஸி மேன் அந்த பட விமர்சனம் எல்லாம் சூப்பரா இருந்ததுங்க.
1: சரிங்க, சரி, ஓகே. இன்னைக்கு வந்து இன்றைய நேராக நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க, எப்படி இந்த நேரம்?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த நிகழ்ச்சி பொறுப்பு தலைவர் சௌமியா வெங்கடேஷ் மேடம் அவர்களுக்கும் அறிவிப்பாளருக்கும் எல்லாத்துக்குமே நன்றிங்க. நேயர் நெஞ்சங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே
1: சூப்பர், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன பாடல் தெரிவுகள் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க உங்களுடைய தெரிவாக?
0: முதல் பாடலா வந்துங்க சந்திரமுகி படத்திலிருந்து தேவுடா தேவுடா. இரண்டாவது பாடல் வந்துங்க தைப்பொங்கல் படத்திலிருந்து வந்து கண்மலர்களின் அழைப்பிதழ், அந்த பாட்டுங்க. மூணாவது வந்து தென்றல் வந்து என்னை தொடு படத்திலிருந்து அதே பாடலுங்க. நாலாவது வந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சைந்தவியோட குரல்ல மம்மட்டியான் படத்திலிருந்து சின்ன பொண்ணு சேலை.
1: சரிங்க.
0: அஞ்சாவது பாட்டு வந்து திருப்பாச்சி படத்திலிருந்து வந்து நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு, எங்கெங்கயோ எந்தெந்த ஊர்ல இருந்தோ பிறந்திருக்கிறோம், நேயர்களையெல்லாம் ஒண்ணு சேர்த்துற ஆகாஷவாணி கோயம்புத்தூருக்கும் நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தும் விதமா இந்த பாட்டுங்க.
1: சரிங்க, சரிங்க.
0: அடுத்த பாட்டு வந்து கில்லி படத்திலிருந்து வந்து அப்படி போடு போடு, அந்த பாட்டுங்க.
1: ஓகே, எல்லா பாடல்களும் பிளே பண்ண முடியுமா தெரியல, டைம் அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவு பாடல் பிளே பண்ண முடியும் அவ்வளவு பாடல்களை கேட்டுடலாம். சரிங்களா,
0: நன்றிங்க.
1: ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதில் பாலசு பாலசுப்ரமணியன். மீண்டும் உங்களுக்காக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன்.

இன்றைய நேயர் கேட்டிருக்கோம் 11:15 இன்றைய கலந்து கொண்டு தன்னுடைய விரும்பமான பாடல் திரைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவினாசி ராயம்பாளையத்திலிருந்து பாலசுப்ரமணியன்.

டைம் 11:19 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இன்றைய கலந்து கொண்டு தன்னுடைய விருப்பமான பாடத்திரைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன்.

ஆகாஷவாணி எஃப்எம் 103 நம்ம கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இன்றைய கலந்து கொண்டு தன்னுடைய விருப்பமான பாடத்தறிவுகளை நம்மோட பகிர்ந்து கொண்டார் அவினாசி ராயம்பாளையத்திலிருந்து பாலசுப்ரமணியன். இதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். உங்களுடைய அலைபேசி எண்ணை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை கடிதம் வாயிலாகவோ தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கான அழைப்பை எங்களிடமிருந்து வரும்போது கண்டிப்பாக நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற முடியும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயருக்கு மீண்டுமாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஸ்டம்ப்டு சீசன் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.

மணாலினி மங்கையின் பாக்கியம் படத்துக்காக பாடல் கேட்டோம். சில பாடல்கள் காதலை சொல்ல வார்த்தைகளை தேடாது, கண்களை பேசிவிடும். அப்படிப்பட்டதான ஒரு காலத்தால் அழியாத இனிய காதல் பாடல் தான் இப்போ நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். 1959 வெளியான மணிமேகலை இந்த திரைப்படத்தில் இடம்பெறக்கூடிய இந்த பாடல் காதல் மெலடிகளுடைய அழகை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். இந்த பாடலுடைய சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, காதலர்கள் ஒருவர் இருவர் பார்க்கும் அந்த நொடியின் இனிமையை மிக மென்மையாக சித்தரிப்பது. அது மட்டுமல்லாமல் பேசாமலேயே பரிமாறிக்கொள்ளக்கூடிய பார்வைகள், மனதில் மலரக்கூடிய காதல், எதிர்கால கனவுகள், இது எல்லாமே சேர்ந்து பாடலுடைய ஒவ்வொரு வரியையும் மேலும் அழகாக்குகிறது.

11:56 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாம கேட்டு ரசிச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ்.

0: ஒலித்த சித்தி பட பாடலோடு இனிதே நிறைவேறுகிறது இன்றைய ரெயின்போ கிளாசிக்ஸ். நன்றி நேர்களே.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: வசந்த இல்லம்.
6: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
7: அர்த்தமுள்ள அரட்டை.
6: அக்கா எங்க இருக்கீங்க?
8: எங்க இருக்கேன், வா வா வா.
6: இங்க பாருங்க, இதை உங்களுக்கு குடுக்கணுங்கிறதுக்காகவே அவசர அவசரமா ஓடி வந்தேன்.
8: ஏதோ ஒண்ணு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கியா எனக்காக?
6: நான் பண்ணல, இது வந்து எங்க ஸ்ட்ரீட்டுக்கு புதுசா ஒரு வடக்கத்திக்காரங்க வந்திருக்காங்க.
8: ஆமா ஆமா, சொன்னியே.
6: ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களோட ஊரு உணவாமா,
8: வாசனையா இருக்கே.
6: ஆமா, இது பாருங்க, ரவுண்டா இருக்கு. இது ஏதோ வந்து நெருப்புல எல்லாம் போட்டு சுடுவாங்களாம். என்னமோ பேரு, குருமா குருமா.
8: இனிமே
6: ஒரே சூர்மா, ஒரு குருமா டெய்லி ஏதாவது சொன்னாங்கன்னு வந்துட்டே இருக்கும். அதுல இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க வீட்டுல நிறைய லேடிஸ் இருக்காங்கக்கா, ஆனா வந்து எல்லாரும் இன்னும் முக்காடு போட்டுட்டே இருக்காங்க. அவங்க ஊர்ல அதான் வழக்கமாமா?
8: இல்ல இல்ல, வீட்டுல பெரியவங்க இருந்தா வீட்டுல இருக்கிற லேடிஸ் எல்லாரும் வந்து முக்காடு போட்டுக்கணும், அது அவங்க வழக்கம்.
6: அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்தது. நான் கூட வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், முன்னாடி இருக்கிறது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க அதையவே போட்டுட்டு சமைக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க.
8: அதை வேற நீ ட்ரை வேற பண்ணி பார்த்திருக்க. ஆனா ஒண்ணு, இந்த முக்காடு போட்டு சமைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குன்னு நீ ஒன்னு சொல்ற பத்தியா? ஆனா அந்த முக்காடு போட்ட அதே மாதிரி ஒரு ராஜஸ்தானி குடும்பம், அதுல இருந்து வந்த ஒரு லேடி வந்து இந்தியன் ஜுடிஷியரி சர்வீஸ்ல 79th ரேங்க் வாங்கி இப்ப வந்து ஜட்ஜா இருக்காங்க.
6: அப்படியா? அப்படி ஒரு லேடி பண்ணிருக்காங்களா? யார் அவங்க?
8: அவங்க பேரு தீபு கன்வர். அவங்களும் வந்து ஒரு முக்காடு போட்ட பெண்மணி தான். அவங்க போட்டோ பார்த்தாலே அவங்க மாமனார் மாமியார் இவங்க அவங்க கணவர் இருக்கிற போட்டோலாம் முக்காடோட தான் இருக்காங்க. இவங்க தீபு எங்க பிறந்திருக்காங்க? ஜாம்நகர். ஜாம்நகர் குஜராத்ல இருக்கு. ஸ்கூல்லாம் நல்லா படிப்பாங்களாம், எல்லாத்துலயும் டாப் தான். அப்புறம் வந்து LLB படிச்சிருக்காங்க, லா படிச்சிருக்காங்க. படிக்கும் போது 2nd வருஷத்தையே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணும் போதே இவங்க அப்பா அம்மா சம்பந்திக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என் பொண்ணு லா படிக்கிறா, அவளுக்கு ஜட்ஜ் ஆகணும்னு தான் எய்ம். சும்மா பேச்சுவாக்கில் சொல்லியிருக்காங்க, சீரியஸாலாம் சொல்லலை. அவங்க மாமனார் மாமியார் முடிவு பண்ணிட்டாங்களாம், இந்த பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும், நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு. அப்புறம் கல்யாணம் ஆனப்புறம் எங்கள் மாமனார் சொல்கிறாரு, ஓன் வேலை வந்து படிக்கிறது, அதனால நீ இந்த பாத்திரம் தேய்க்கிறது இதெல்லாம் பண்ணாத, அதெல்லாம் ஆள் இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க சொல்றாரு. அதுக்குள்ள அவங்க லாவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு 7 வயசுல குழந்தையும் இருக்கு. இப்ப 2022 நம்ம எப்படியா ஜட்ஜ் ஆறுதான் நமக்கு எய்மு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இந்தியன் ஜுடிஷியரி சர்வீஸ் அதை எழுதணும் எக்ஸாம். ஐஏஎஸ்க்கு எழுதுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ரெண்டுமே பாஸ் பண்ணிடுறாங்க, பிலிம்ஸ் மெயின். ஆனா வந்து இன்டர்வியூல போயிடுச்சு. 2023 திருப்பியும் அப்பியர் ஆறாங்க, அப்பயும் வந்து மெயின்ல வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம திருப்பியும் ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணி இப்ப ரீசெண்டா அதை கிளியர் பண்ணிட்டாங்க, இப்ப ஜட்ஜ் ஆயிட்டாங்க. ஆனா இந்த பயணம் எப்படி இருந்தது, அதுக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும், கடுமையான ப்ரிப்பரேஷன். வீடையே ஹாஸ்டலா மாத்திட்டாங்க, ஒரு ரூம். அதாவது ஹாஸ்டல்னா என்ன, தனிமைப்படுத்திக்கிறது. நம்ம படிப்பு தான் நமக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு டீ எல்லாம் வந்துருமா. எங்க மாமனார் சொல்லுவாரு, குழந்தைய வந்து நீ இண்டிபெண்டா வளர்க்கணும்னு குழந்தையிலேருந்தே சொன்னாராம். 6-7 வயசு தானே, அதுக்கு அம்மா படிக்கிறாங்க, நீ வந்து தாத்தா பாட்டியோட இருக்கணும்,

இது குவிஸ் டைம். போன வாரம் என்ன கேட்டிருந்தோம்? பியூட்டிஃபுல்லான 1973 வந்த பாட்டு, பொண்ணுக்கு தங்க மனசு அந்த படத்துல இருந்து. அது என்ன பாட்டு? இதான் அந்த பாட்டு.

0: இது வந்து ராஜா சார் ஜி கே வெங்கடேஷ் சாருக்கு உதவியாளராக இருந்தப்ப இந்த பர்டிகுலர் சாங் அவர் தான் இசையமைச்சார். கிரெடிட்ஸ் கொடுக்கப்படலை அவருக்கு, அவ்வளோதான். கவிஞர் முத்துலிங்கமோட டெபியூ அதுதான், அதாவது முத முதல்ல அவர் திரைக்கு எழுதின பாட்டு. சரி, இந்த பாட்டு மாதிரியே பிற்காலத்தில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டு வரியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவரே அவர் பாட்டை ரீடிஃபைன் பண்ணி ஒரு படத்துக்கு டைட்டில் சாங்காக அதை வச்சிருக்காரு. அது என்ன பாட்டுன்னு கேட்டிருந்தேன். எல்லாருமே கரெக்டாக கண்டுபிடிச்சி டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பி வச்சுட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அஃப்கோர்ஸ் நான் க்ளூ கொடுத்துருந்தேன், அதையும் ஒருத்தர் சுட்டி காட்டியிருந்தாரு. ரைட்டு, விடை என்ன? இதுதான் விடை.
1: எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன்,
0: அதுதான் பாட்டு. சரி, யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் சொல்லியிருக்காங்க பேர் படிப்போமா? ஹரிஹரன் ஆர்எஸ்புரத்துல இருந்து பாட்டு போட்ட உடனே 12:24 உடனே அனுப்பிட்டாரு, அவர் ஃபாலோட் பை பாபு மாதவன் அவிநாசிலிருந்து. அதுக்கப்புறம் எல்லாரும் வரிசையா அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சையத் ரசூல் செல்வபுரம், குகன் சிந்து கோத்தகிரி, ரமண முதலி புதூர்லேந்து செந்தில்குமார், கோவை தெலுங்கு வீதி பாதுஷா, சிவகுமார் கோத்தகிரி, சுரேஷ்குமார், ஜோதி லட்சுமி, தீபிகா, சபரி, சின்ன வதம்பச்சேரியிலேருந்து பிரபுதேவி, ஸ்ரீ சாய் அவிநாசிலேருந்து குடலுரு குண்டுமல்லியா அப்படின்னு ஸ்ரவண்யா ஸ்ரீ கேட்டிருக்காங்க. ஓகே, பீடம்பள்ளி வாசுதேவன், நவநீதன் சென்னிமலை, கோணமலை ஆனந்தன், போன வாரமும் நான் ஆன்சர் சொல்லியிருந்தேன் நீங்க சொல்லலையே என் பேர் விட்டு போச்சு அப்படின்னு நவநீதன் சென்னிமலை கோணமலை ஆனந்தன் ரெண்டு பேரும் கேட்டிருக்கீங்க. போன வாரமும் நீங்க கரெக்டா சொன்னீங்க ஆன்சர், இப்ப படிச்சுட்டேன் பாருங்க. ஓகே, கவிதா இளங்கோவன் கணக்கம் பாளையம், டெய்லர் முருகன் பொள்ளாச்சியிலிருந்து, அப்புறம் ஹோப் காலேஜ் பிரணயா குகன், திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி, தர்மராஜ் ஹரீஷ், சிறுமுகை சோமு கலைவாணி, வி என் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம், அவிநாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியன், ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம், பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு, குமார் சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர், ஜேவியர் பால், ஜி என் மில்ஸ், ஆழியார் சுப்பிரமணியம், கஞ்சம்பட்டி சண்முக ஆனந்தம், பூபதி ராஜேந்திரன், இந்திரபிரியா கல்யா மூக்கனூர்லேருந்து. ஃபர்ஸ்ட் வேற விட அனுப்பிட்டாங்க, அப்புறம் யோசிச்சு கரெக்டாக அனுப்பிட்டீங்க. கனகரத்னம் கனியாம்பூண்டி, பா இளங்கோ, மோனிகா, தீபக், அஷ்மிதா, சாந்தி இளங்கோ, ஈரோடு சூரம்பட்டி வல்லசிலேருந்து, அப்புறம் மனைவி சந்திரசேகர், ரமண முதலிப்புதூர், சண்முக சுந்தரம், வடவள்ளி கிரிஜா, பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தம்பட்டி, தென் பொன்முடி நாகமணி, அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், மதுக்கரை பெரியசாமி, சேரன் மாநகர்லேருந்து ராஜேஷ், ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, தேவனூர் ஜோதி லட்சுமி, அப்புறம் கும்பகோணம் மனோகர், அப்புறம் வந்து போத்தனூர் பாலசுப்பிரமணியன். இவர் வந்து அந்த விடை எழுதியிருக்கார், தப்பா இருக்கே. ஏன் சகல கலா வல்லவன் வந்து அம்மன் கோயில் கிழக்காலேவான்னு கேட்டிருக்கீங்க. அவர் கன்னி பருவத்தில் இடம்பெற்ற டைட்டில் பாடலா? நடைய மாத்து என்ன நீங்க, அதுக்கு மியூசிக் யாரு? நான் யார் மியூசிக்னு சொல்றேனோ அப்படிதான் தேடணும் நீங்க. ஓகே, எனிவே இருந்தாலும் உங்க பேர் சொல்லிட்டேன். ஐ திங்க் திஸ் இஸ் த கரெக்ட் சாங் அப்படின்னு எங்க ஒரு பாட்டுக்காரன் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி மினி கண்ணன் போட்டிருக்காங்க, கரெக்டு தான். அப்புறம் அவர் ஓன் அனௌன்சர்ஸ் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க? கீதா, கவிதா, சர்க்கார் கண்ணாடி புத்தூர்லேருந்து முனுசாமி, இவங்க எல்லாம் கரெக்டா சொல்லியிருக்காங்க. கரெக்டா சொன்ன உங்க எல்லாருக்கும் இந்தாங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். சரி, ராஜா சாரோட பாட்டு தான் இன்னைக்கு குவிஸா வந்தது இல்லையா? இந்த நேரத்துல ராஜா சாருக்கு அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி ஆகணும். இப்பேற்பட்ட லெஜண்ட் வாழற காலத்துல நாமளும் வாழறோங்கிறதே நாம செஞ்ச பெரும் பாக்கியம். எத்தனை எத்தனை பாடல்கள், எத்தனை விதமான உணர்வுகள் இல்லையா? ஒவ்வொரு பாட்டும் அனுபவிச்சு சாப்பிடும் பதார்த்தத்தை போல அவ்வளோ சந்தோஷமான உணர்வு, அதோட சேர்ந்து இனிமையான நினைவையும் அள்ளி அள்ளி தருது இல்லையா? அவர் பாடல்கள் இல்லாத நாட்களே இல்லைன்னு சொல்லலாம், கேலண்டர்லயே இல்லை அப்படி சொல்லணும். உங்க சார்பா எல்லார் சார்பாவும் அவருக்கு நம்மளுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இல்லையான்னு கேக்குறீங்க, இருக்கு. June 2 அவரோட பர்த்டே அன்னைக்கு வழக்கம் போல நம்ம நல்ல பாடல்கள்லாம் கேட்கலாம். காலையில 9 இரவு 9 மறக்காம கேளுங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அதுல காத்துட்டு இருக்கு. சரி, இந்த வார குயிஸ் என்ன? இந்த பாட்டை கேளுங்க.

இது ஒரு மலையாள பாட்டு. ஃபர்ஸ்ட் லைனா? அதெல்லாம் கிடையாது, நான் வந்து சரணத்துலேருந்து தான் போடுவேன். பல்லவி சொல்லிட்டா நீங்கள் கிளீனாக கூகுளில் டைப் பண்ணி கண்டுபிடிச்சிடுவேன். கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுங்க, ஈஸி தான். இந்த சரணத்தில் அந்த ஃபர்ஸ்ட் வரி கேட்கும் போதே ஐயோ இது எங்கேயோ கேட்டிருக்கோமே, மண்டையில் அப்படியே குடையும். நேற்று தான் அந்த பாட்டை நம்ம கேட்டோம், நம்ம வானொலியிலேயே கேட்டோம். எப்போ கேட்டீங்க? காலையில் 7 மணியில். ஞாபகப்படுத்தி பாருங்கள், அதே பாட்டு தான். தமிழ் தான் ஒரிஜினல். தமிழ் பாட்டு இதோட சூப்பராக இருக்கும், ரிச்சாக இருக்கும் இந்த பாட்டு. இப்போ இதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன், ஏன்னா இதை பற்றி நான் பேசியிருக்கேன், ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்போ வந்து என்னோட கலீகு தபலாத்தி

0: அவர் வந்து தெலுங்கு பேசுறவரு. நேனே தப்லா கொட்டானோ அப்படின்னாரு. இந்த பாட்டுக்கு நான் தான் வாசிச்சிருக்கேன். எனக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ நம்ம கூட இருக்கிறவர் இந்த பாட்டுக்கு வாசிச்சிருக்காரு அப்படின்னு. தாசண்ணா ஸ்டுடியோல இது நடந்தது, இது பாருங்க எவ்வளவு க்ளூ கொடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த சீனை வந்து சொல்றாரு. அப்ப அந்த மியூசிக் டைரக்டர் ராஜா சார் இல்ல, இது க்ளூ கொடுத்துட்டேன்னா இப்ப நீங்க கண்டுபிடிங்க. இசையமைப்பாளருக்கு ரெண்டு பேர் உண்டு, அதாவது இசையமைப்பாளர் ரெண்டு பேர் இல்ல, ரெண்டு நபர் இல்ல, அவருக்கே ரெண்டு பேர் உண்டு. இதுவும் அந்த பிட்வீன் 80 and 90 வந்த படம் தான். இதுக்கு மேலாம் நான் சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப ஈஸி. நான் போடுற அடிக்கடி போடுற பாட்டு தான். அத்தனை அழகா பாடியிருப்பாரு SPB சார். எத்தனை க்ளூவா அள்ளி தெளிக்கிறேன் பாருங்க. அவ்வளவுதான், கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிச்சீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எங்களுக்கு மெசேஜ அனுப்பி தள்ளுங்கோ.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
0: அவங்கதான் அப்புறம் சிரிச்சிருப்பாங்க. சிரிச்ச உடனே அவர் ஜெயச்சந்திரன் சாரோட என்ட்ரி. பாட்டு எப்படி ஆரம்பிக்கும்? 1000 ஜென்மங்கள் ஆசைகள் ஊர்வலம் இணைவதோ பறவைகள் அப்படி இருக்கும். ரொம்ப கவித்துவமான பாட்டு தான், செம்ம மெலடி. இதெல்லாம் இந்த பாட்டுல நம்ம கேட்கும் போது என்ன தெரியுமா, பாட்டோட விஷுவல்ஸ் பாருங்க, நம்ம கூடவே கற்பனையில வரும். எல்லா படத்தையும் எல்லாராலையும் பார்க்க முடியுமா? ஏதோ அங்க இங்க கேட்கிற பாட்டு தான். நம்ம வந்து அதுக்கு ஸ்கிரீன் பிளே, டைலாக்ஸ், சீன்ஸ், ஹீரோ ஹீரோயின் நம்ம டிசைட் பண்ணி நம்மளே கற்பனையில பார்த்த பாடல்கள் தான் இதெல்லாம் இல்லையா? ரொம்ப நாள் ஆச்சு இல்ல கேட்டு, இல்ல கேட்காமே போனோமோ, இல்ல கேட்டிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இப்ப தேடி தேடி கேட்கிறோம். பட் ஆனா பல பாடல்கள் கேட்காமே போயிட்டோம், அதுதான் உண்மை. சரி, அந்த மாதிரி ஒரு பாட்டு தான். என்ன பாட்டு இது? அந்த வீட்டில் ஒரு கோயில் உள்ள 1000 ஜென்மங்கள் ஆசைகள் ஊர்வலம், பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் அம்மா அவங்க ரெண்டு பேரும் பாடின ஒரு பியூட்டிஃபுல் சாங். சங்கர் கணேஷ் இசையில் 1981 வந்த மூவி அது, வந்திருக்க வேண்டிய மூவி. அந்த பாட்டை இப்ப கேட்போமா?

உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம். அர்த்தமுள்ள அரட்டையில 59 வயசுல கார் பழகி சிறப்பாக ஓட்டி கொண்டிருக்கும் பெண்மணிக்கு பாராட்டுக்கள். சௌமியா மேடம், தேவிகி மேடம்க்கு பாராட்டுக்கள் அப்படின்னு கனகரத்னம் கனியாம்பூண்டியில அனுப்பியிருக்காங்க. அர்த்தமுள்ள அரட்டையில கார் வந்து இந்த பாட்டியோட கனவாவே இருக்கிறது. அந்த கதையும் சிறப்பு. இவங்க கார் பாட்டி இல்லை, காஷ்மீர் பியூட்டி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. யார் இது? பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, கல்யா, மூக்கனூர்லேருந்து. காஷ்மீர் இல்லையே, இவங்க ஜம்மு இல்லையா, அதனால கார் பாட்டி இல்லை, ஜம்மு பியூட்டின்னு நான் வச்சுக்கிறேன். எஃப்எம் நிகழ்ச்சிகள் மிக மிக அருமை. நீங்கள் வந்து தளபதி விஜயின் தீவிர ரசிகரா? யார் சொன்னாங்க? ஹலோ, நல்ல கேளுங்க. அதாவது பாடல்களோட ரசிகை நான். எல்லா பாட்டும் உங்களுக்கான பாடல்களாக வரணும்னு நான் விருப்பப்படுவேன். அதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள். வேற எந்த பர்டிகுலராக எல்லாருக்கும் ரசிகைன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான். கணவன் மனைவி விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லி விறுவிறுப்பா போச்சு. அன்பை தேடி திரைப்பட விமர்சனம் அருமை. ஜெகநாதன் புலக்கட்டுப்பாளையம்ல அனுப்பியிருக்காங்க. சூப்பர்னு நிறைய பேர் அதுக்கு கொடுத்துருந்தீங்க. ஆர்ஜே ரமேஷ் செஞ்சிட்டு இருக்காருல திரை விமர்சனம், நல்லா இருக்குன்னு. ஓகே, அப்புறம் நட்சத்திர மயிலிறக பத்தியும் அனுப்பியிருக்காங்க. நடிகர் ஜெய்சங்கர் அவர்களின் திரைப்பயணம் குறித்த தகவல்களை திறம்பட திரட்டி அவர் நடித்த படங்களிலிருந்து பாடல்களை ஒலிபரப்பியதற்கு வாழ்த்துக்கள். ஓகே, இதமிருதமும் அருமை. 6:40 அத்தனை சாங்ஸும் அருமை. நீ இரும்பு பெண்மணியின் கனவு கார் ஓட்டுவது அருமைங்க. தமிழ் அரட்டைய பத்தி இந்த மெசேஜ். எள்ளூருண்டையில ஆரம்பிச்சிங்க. அக்கறைக்கு வாரீங்களா படத்துல இருந்து ரெண்டு பாட்டு, இளம் மஞ்சள், மேலாடை மேகத்தில், ரெண்டுமே செம அப்படின்னு போட்டிருக்காரு. நேற்றுதான் நினைத்தேன் இந்த மே மாத சிறப்பு பாடலான அன்பு நடமாடும் பாடலை இன்னும் கேட்க முடியவில்லையே என்று. பிரபஞ்ச ஆற்றல் நன்றாக வேலை செய்கிறது. இன்னைக்கு கேட்டு ரசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு 6:40 அன்பு நடமாடும் போச்சு. அவன்தான் மனிதன், அதை வந்து பா பரணிதரன் திருப்பூர்ல இருந்து எழுதியிருக்காரு. மணிமாட குயிலே, இந்த பாட்டை ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்டேன், மிக்க நன்றி அப்படின்னு போட்டிருக்காரு. அன்பு நடமாடும் கேட்டு ரொம்ப நாளாச்சுன்னு போட்டிருக்கீங்க, ஏன் சொல்லுங்க? ஏன்னா எலெக்ஷன் டைம் இல்லையா, அதனால அதை நம்ம போட முடியல. மதுக்கரை பெரியசாமி ஒரு பெரிய மடல் போட்டிருக்காரு. பாடல் மெலடி மிகவும் அருமை. என்றோ கேட்டது அக்கறைக்கு வாரீங்களா, பேரை கேட்ட மாதிரியே இல்ல, ஆனா கேட்காத பாடலா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. அமைதியான நேரத்தில் இது வந்து என்றோல ரெண்டு பாடலுமே இனிமே வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. மலையாள பெண்ணுக்கு ஒரு காலத்தில் கனவு பாடலாக இருந்தது, நீண்ட நாட்களாக எங்கும் கேட்க முடியலே, உங்களுக்கு நன்றி. அது மாதிரி செல்லப்பிள்ளை சரவணன் பாடல். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த மலையாள பெண்ணுக்கு பாட்டை வந்து நம்ம என்றோல போட்டாச்சு. போட்ட அப்புறம் தான் அதில் போட ஆரம்பித்தோம். ஆனால் போட்டே ஒரு வருஷம் இருக்கும், அதனால நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சென்னையிலேருந்து ஒலிபரப்பான நாடகம் அருமை, பொன்னியின் காவலன். அப்புறம் சிறுவாணி சாலல் பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. சகலகலா வல்லவனான்னு கேட்டிருக்கீங்க விடை குவிஸுக்கு. ஓகே, ஓ எனக்கு இப்போ புரியுது. சகலகலா வல்லவன் நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்க. அம்மன் கோயில் கிழக்காலன் எப்படி டைட்டில் சாங்னா உடனே அதையா யோசிப்பீங்க. சந்தத்தை பார்க்கணும், நீங்கள் சொல்லி பார்க்கணும் வாயில. அப்புறம் ஃப்ரைடே கேம் ஷோ விறுவிறுப்பாக இருக்குன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. தமிழரசி பண்ணது நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருந்தீங்க. என்னது நேரத்தை மாத்திட்டீங்க, கேட்கவே முடியலையே. எது வானொலிக்கு 90. வானொலிக்கு 90 வந்து இப்ப இன்று ஒரு தகவல் வரதுனால அது வந்து உங்களுக்கு வந்து அலைவரிசை 1 வரும். அதே டைம்ல 8:30 தினமே வரும். அதாவது 8 வரைக்கும் வரும். மற்ற அதர் ஸ்டேஷன்ஸ் கொடுக்குற கான்ட்ரிபியூஷனும் வரும். நம்மளோடது எஃப்எம்ல ஞாயிற்றுக்கிழமை 12 நீங்க கேட்கலாம். சரியா, இது வந்து பாலசுப்ரமணியங்கிற நேயர் கேட்டிருக்காரு. நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை. திண்டுக்கலுக்கு போயிட்டாங்க, 2 கேட்க முடியல. இது குகன் சிந்து கோத்தகிரியில அனுப்பியிருக்காங்க. அவங்களே வந்து

டி சாங்ஸ் பொன்மலை பொழுத பாராட்டி எழுதியிருக்காங்க. பூந்தென்றல் சாங்ஸ் கூட நல்லா இருக்குங்க. இன்றைய நேயர் தொகுப்பு அருமை அப்படின்னு மல்லிகா மந்த்ராச்சலாம் பெரிய வதம்பச்சேரியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. அப்புறம் சுதாகர் ஆதித்தன் சேரன்மா நகர்லேருந்து என்ன போட்டிருக்காரு, புதன் வெள்ளி உங்க குரலை கேட்டேன், தென்றல் வீசியது போல் இருந்தது, 640 பாடல்கள் அருமை. அப்புறம் வல்லுநரின் வார்த்தை நேர்காணல் அருமை, நீங்கள் படித்த பதிவு ரெக்கார்ட் ஆகவில்லை, மனசு வலிக்கிறதுன்னு கொடுத்திருக்காரு. ஏன் ரெக்கார்ட் பண்ணிக்க இன்னொரு நாள் அதை போடுவீங்களான்னு கேட்டிருக்காரு. இது ரிப்பீட் பிராட்காஸ்ட் கேட்குறீங்க, பார்க்கலாம், நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் பிரபுதேவி ஸ்ரீ அவினாசிலேருந்து எழுதியிருக்காங்க, மேடம் உங்க பேச்சை உன்னிப்பா கேட்டாலே அதாவது குவிஸ்ல பதில் தெரிஞ்சிடும், எப்படியோ மேடம் கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களே கரெக்ட், இவ்வளோ நாள் ஆயிருக்கு உங்களை கண்டுபிடிக்க, நான் தான் கிளியரா சொல்லிடுவேனே. ஒரு பாட்டை நான் குவிஸ்ல கேட்கறேன்னா அதுலயே ஆன்சர் கண்டிப்பா இருக்கும், தெளிவா நான் கேட்கணும், கொஞ்சம் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும்னு நான் சொல்றேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் அவர் ஏதோ ரெண்டு பாட்டு யோசிச்சேன் மேடம், ஒன்னு இது, அப்புறம் இன்னொன்னு எங்க ஒரு காவல்காரன் அதை யோசிச்சிருக்காரு, ரெண்டுமே ராமராஜ படம் அதனால யோசிச்சேன் அப்படின்னா, ஆனா நீங்க க்ளோசிங்ல இந்த பாட்டுக்கு யாரு மியூசிக் டைரக்டர், அவர் சிறந்த பாட்டுக்காரர் இல்லையா அப்படின்னு நீங்க க்ளூ கொடுத்துட்டீங்க, அதனால நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி முன்னாடி நான் குவிஸ்ல கேட்கிறேன்னா ஒண்ணு குவிஸ் கேட்ட பிறகு அன்னைக்கே போட்டுருவேன், இல்ல மறுநாள் காலையில போடுவேன், இல்லைன்னா முந்தின நாளே போட்டிருப்பேன். சோ இதெல்லாம் தான் க்ளூ. ஆஹா, என்ரோல வந்த ரெண்டு பாடல்களும் பிரமாதம், ஜெயச்சந்திரன் சாரோடைய குரல்ல வந்த பாட்டு ஆஹா முதல் முறை கேட்கிறேன் அப்படின்னு பாபு மாதவன் அவினாசிலேருந்து போட்டிருக்காரு. அப்புறம் நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, செல்வராஜ் கஞ்சம்பட்டியிலேருந்து கவிதா இளங்கோவன், வீண இளங்கோ சாமி செட்டிப்பாளையம் வந்து வாழ்த்தி இருக்காரு. அப்புறம் சிறுவாணி சாரல்ல மாலை என்னை வாட்டுது அந்த பாட்டு நீங்க போட்டீங்க அப்பா, 20 வருஷத்துக்கு அப்புறம் கேட்கறேன், இப்படியெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, மார்ச்லயே போட்டேன் நான், எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட நீங்க கேட்டிருப்பீங்க, எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த மெசேஜ் யாரு கேட்டு போட்டிருக்காங்க, அவினாசி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம், நீங்க சரியா ரேடியோ கேட்கலன்னு நினைக்கிறேன். அப்புறம் சௌமியா மேடம், தேவகி மேடம் உங்களுக்கு என்ன பிக் சல்யூட், இது யாரு, முடப்புலூர்லேருந்து கீதா. பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு அவங்க என்ன போட்டிருக்காங்க, அர்த்தமுள்ள அரட்டை எப்பவும் போல அர்த்தமுள்ளதாவே இருந்தது, எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது, என்றோ கேட்டது அதுல வந்த பாடல்களை நான் இதுவரை கேட்டதில்லை, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆலங்கொம்பு தனித்தடம் உஜயகுமார் உமா மகேஸ்வரி ஜெய் கனிஷ்க் குடும்பமா என்ன மெசேஜ் போட்டிருக்காங்க, அர்த்தமுள்ள அரட்டை சாதனைக்கு வயது ஒரு தடை இல்லை, வித்யா அம்மையார் வந்து அதுக்கு உதாரணம், வாழ்த்துக்கள், என்றோ கேட்டது சாங்ஸ் இந்த படப்பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. பா இளங்கோ அண்ட் ஃபேமிலி சுரம்பட்டி வலசுல இருந்து என்ன போட்டிருக்காங்க, முதல் பாடல் இதுவரை உண்மையாவே கேட்டதில்லை, இரண்டாவது பாடல் கேட்க இனிமையாக இருந்தது, அக்கறைக்கு வாரீங்களா, இப்படி ஒரு படம் இருக்குன்னு தெரிந்து கொண்டோம் அப்படின்னு போட்டிருக்காரு. நானே கொன்றேன் புதுமை பித்தனோட கதை வந்து உயிரோட்டம் நிறைந்த கதை, அன்னைக்கு படித்ததில் பிடித்தது இல்ல, சகோதரி பிரகதி அவர்கள் கதை கூறும் விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, கதையை வந்து நேர்த்தியா கொண்டு சென்றார் அப்படின்னு கணேசமூர்த்தி சிறுமுகையிலிருந்து போட்டிருக்காங்க. பாடல்கள் மிகவும் அருமை, சிறுவாணி சாரல் பாடல்கள் வந்து குத்தாட்டம் போட வைத்தது, நான் அப்படி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்காக, ஏன்னா அந்த 80கள்னா போன வாரம் அந்த பாட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், தேங்க்யூ. அப்புறம் என்ன, போன வாரம் என் பேர் வரலன்னு சொல்லியிருக்கீங்களே, ஆமாம், அதாவது ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் கருத்து நிறைய போடுறீங்க, ஏன்னா இது வந்து விமன் ப்ரோக்ராம் இல்லையா, பெண்களுக்கான நிகழ்ச்சி, பெண்கள் நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டதை நான் மேக்ஸிமம் படிச்சிருவேன், மற்றதெல்லாம் வந்து டைம் இருந்தால் தான் படிக்க முடியும், இது வந்து நேர் நெஞ்சம் இல்லையா இல்லையா, ரைட், அதனால் உங்கள் பேர் விட்டு போச்சு அவ்வளோதான். பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம் அவர் என்ன போட்டிருக்காரு, எப்போ போல 640 சாங்ஸை உடனே பாராட்டி மெசேஜ் போட்டிருக்காரு. அப்புறம் இன்னைக்கு வந்த சிறுவாணி சாரல் சாங்ஸ் அடி தூள் கிளப்பியது, பாடல்கள் தேர்வு அருமை, டிஆரோட சாங்ஸ் ஆடாடா சொல்லணுமா அப்படின்னு போட்டிருக்காரு. திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரிஷ், இன்று இதமிருதம் 100வது நாள் மாநகர காவல் எல்லாம் கேட்டேன், எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. அம்மாவை பாராட்ட வயதில்லை வணங்குகிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு உமா கணேஷ் சிறுமுகையிலேருந்து. என்ன இருக்கு, வித்யா கவுர் அவங்கள பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா, 72 வயசுல சிறப்பா கார் ஓட்டிருக்காங்க, அந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் என்ன போட்டிருக்காரு, சுவையான எள்ளுருண்டை மேம் எங்களுக்கு அப்படிங்காரு, சும்மா ஒரு எள்ளுருண்டை சாப்பிட்ட ஃபீல் இருக்குங்கிற மாதிரி நான் ஆரம்பிச்சேன் அவ்வளவுதானே தவிர தேவகி கொண்டு தனியா எள்ளுருண்டை கொடுக்கல என்ன, ஆனா ஒன்னும் உங்களுக்கு சொல்றேன், எள்ளுருண்டை நான் நல்லா தான் செய்வேன் அதையும் சொல்லிக்கிறேன்,
தேவைக்கு கொடுக்க மாட்டேன், நானே சாப்பிட்டுருவேன். அப்புறம் 72 வயது பாட்டியின் கதை அருமை, இளம் மஞ்சள், அப்புறம் வந்து மேலாடை மேகத்தில், ரெண்டு பாட்டும் சுகம் மேடம். அப்புறம் நேர்களின் பேரோடு கருத்தை

படித்து சொன்ன விதம் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. 103 பண்பலை தனக்கு நிகர்த்தாண்டான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. திரை இசை பாடல்கள் மூலம் நாங்கள் அனுபவித்து மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? மல்லிகவுண்டன் பாளையம்லேருந்து விமலா வேணுகோபால் பூபனா அனுப்பியிருக்காங்க. போத்தனூர் பாலசுப்ரமணியன் கடிதம் மூலமா தன்னோட மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இந்த வார அரட்டையில் கார் டிரைவிங் பற்றிய தகவல் அருமை. தேவகி மேடம், கார் டிரைவிங் கற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னுடன் உடனே 10 வினாடியில் கார் ஒன்றை பரிசாக கொடுத்து விட்டீர்களே. விரைவில் கார் டிரைவிங் கற்றுக்கொண்டு நீங்கள் இருவரும் காரில் பயணம் செய்வதை பார்க்க வேண்டும். ஆடாடா. அப்புறம் வந்து ஊர் போறத்திலே அதை வந்து பாராட்டியிருக்க, இக்விட்டாஸ் பள்ளி சிறுவர்களின் நிகழ்ச்சி வந்து மிகவும் நன்றாக இருந்தது அப்படின்னு போட்டுட்டு அந்த சிறுவர்களுக்கு பாராட்டுதலை தெரிவிக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் நிறைய பேர் FB-ல சொல்லியிருக்கீங்க. சண்முக சுந்தரம் வந்து வசந்த இல்லம் நிகழ்ச்சி நன்றாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காரு. சையது ரசூல், வருக வருக வணக்கம், வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் வெல்கம் பண்ணியிருக்கீங்க. மகாலிங்கம், பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், கார்த்திகேயன், சிவசுப்பிரமணியம், எள்ளுருண்டை மிகவும் அருமையாக இருந்ததுமா அப்படின்னு கவிதா இளங்கோவன். எள்ளுருண்டையை விடமாட்டாங்க போல இருக்கே. பீடம்பள்ளி வாசுதேவன் இந்த மாதிரி எல்லாருமே பாராட்டி மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. பஞ்சாப்லேருந்து ரெஹானா கான் நமக்கு குட் ஆஃப்டர்நூன் சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த அதிசயம் நடந்தது? சரி, தேங்க்யூ ரிஹானா. வசந்த இல்ல மத்தமுள்ள அரட்டை நிகழ்ச்சியில் 59 வயதில் கார் ஓட்டும் பயிற்சி பெற்று விரும்பு பெண்மணி என்று போற்றப்படும் பெண்மணிக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தகவல் கொடுத்த சௌமியா மேடம், தேவகி மேடமுக்கு வாழ்த்துக்கள். இது யாரு? கஞ்சம்பட்டி செல்வராஜ். உங்க மெசேஜஸ் எல்லாம் படிச்சாச்சு. இப்ப குவிஸ் ரீவிசிட் பண்ணக்கூடிய டைம். இப்ப வரப்போற ஒரு சூப்பர் பாட்டு ஒரு லிசனர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? கேள்வி நீங்களே, பதிலும் நீங்களே. ஆமா, அதை நீங்க உத்து கேட்டீங்கன்னா அதுல பக்கவா ஆன்சர் இருக்கும். பாருங்க, இதை விட யார் சொல்ல முடியும்? கேளுங்க, இது மலையாள பாட்டு.

0: நல்லா இருந்ததா?
1: தமிழ் இதோட சூப்பரா இருக்கும், ஏன்னா நமக்கு பிடிச்ச எஸ்பிபி சார் பாடியிருக்காரு. அப்படின்னா அந்த பாட்டு என்ன? தமிழ் தான் ஃபர்ஸ்ட் வந்தது, அப்புறம் தான் மலையாளம். பெரிய க்ளூ ஒன்று கொடுக்குறேன் பாருங்க, அது ராஜா சார் இல்லை, எஸ்பிபி சார் பாடியிருக்காரு. நம்ம 7 மணிக்கு போடுவோம், 8 மணியில் போட்டிருக்கோம் நைட்டு. எல்லாம் போட்ட பாட்டு கேட்ட பாட்டு தான், ஈஸியாக கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எங்களுக்கு அப்படியே உங்கள் மெசேஜஸ்லாம் தட்டி விடுங்க. ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என்றோ கேட்டது இன்றும் இனித்தது என்றும் இனிக்கும் இந்த டாக் லைனோட மீண்டும் அடுத்த வாரம் சூப்பரான 2 என்றோ பாடல்களோட, யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு அரட்டையோட, அப்புறம் மண்டையை குடையற மாதிரி ஒரு குவிஸோட மீண்டும் சந்திப்போமா? Until then, it's bye from Soumya. Keep smiling.
2: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்.

நேர்களை நிலையத்தில் நேரம் இப்பொழுது 12:38. நிறைய பேர் வந்து அதுக்குள்ள ஷோ முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நேயர்கள் வந்து மறு ஒளிபரப்பு கேட்டிருந்தீங்களே, நம்மளுடைய வசந்த இல்லம் நிகழ்ச்சி நாளைக்கு பகல் 12 உங்களுக்காக ரிப்பீட் ப்ரோக்ராம் வரப்போகுது. ஸோ நாளைக்கும் நீங்கள் வந்து கேட்டு வசந்த இல்லம் நிகழ்ச்சியை ரசிக்கலாம். நேர்களே, இன்று 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் ஈக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. மாலை 5:00 சித்திரசவானம் நிகழ்ச்சி வழிகாட்டி பகுதியில் சிறப்பு குழந்தைகளுக்கான யோகா நேரலையில் எடுத்துரைக்கிறார் யோகா ஆசிரியர் ஆர். ரேணுகா அவர்கள். தொடர்ந்து 7:30 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கரும்பு, மஞ்சள் மற்றும் வாழை சாகுபடி முறை குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருட்டுப்பள்ளம் பகுதியை சார்ந்த கே. தெய்வானை அவர்கள். 9:15 மயிலருகு நிகழ்ச்சியில் பி. ஆர். பந்துரு இயக்கத்தில் ஏ. வி. எம். ராஜன், பாரதி மற்றும் பலர் நடித்துள்ள நம்ம வீட்டு லக்ஷ்மி திரைப்பட விமர்சனம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் இன்னைக்கு நம்மளுக்காக காத்துட்டே இருக்கு.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபில்லா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. திரு சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக சட்டப்பேரவையில் உள்ள 136 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மேலிட பொறுப்பாளரான திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இக்கூட்டத்தை பார்வையிட உள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா மாவட்டத்தில் மல்லவள்ளி தொழிற்பூங்காவை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தை பட்டு உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் இத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது ஹெக்டர் ஒன்றுக்கு 450 கிலோ பருத்தி மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 10,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஹஜ் குழு ஹஜ் புனித யாத்திரையில் இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கியதற்காக லபைத்தும் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள பதிவில், நடப்பாண்டுக்கான ஹஜ் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் ஹஜ் குழு இந்திய தூதர் தலைமையிலான சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் குழு ஒருங்கிணைந்து செயலாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய ஹஜ் யாத்திரியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து விதமான வசதிகளுக்கும் சவுதி அரேபிய அரசுக்கு திரு கிரண் ரிஜிஜு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் டெலான் ஜக்ரேஸ் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையே ராணுவ தளவாட உற்பத்தி, ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். கோவா மாநில உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா கலாச்சார பாரம்பரியத்திலும் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதிலும் சிறப்புமிக்க மாநிலமாக இருப்பதாக கூறினார். கல்வி, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் கோவா முன்னணி மாநிலமாக விளங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவா மாநிலம் கலாச்சாரம், பாரம்பரியம், இயற்கை எழில் மற்றும் அன்புடன் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் மக்களை கொண்ட மாநிலம் என்று புகழாரம் சூட்டினார். கோவா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர்களை நினைவு கூறும் தருணம் இது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா முக்கிய பங்காற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுலா பயணிகளை உபசரிப்பதில் கோவா மக்கள் சிறப்பாக செயல்படுபவர்கள் என்று கூறியுள்ளார். கோவாவின் வளர்ச்சிக்காகவும் வளமைக்காகவும் அம்மாநில மக்களை தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெறிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் மகப்பேறு மருத்துவ உதவி விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்

0: ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சியடைவதற்கு இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று
1: ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற முப்படையினரின் மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் முப்படை தலைமை தளபதியாக பதவி வகித்த பின் ஓய்வு பெறுவது பெருமைக்குரியதாக உள்ளது என்று தெரிவித்தார். 1981 இந்திய ராணுவத்தில் இணைந்த அவர் 40 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி புதிய முப்படை தளபதியாக பதவியேற்க உள்ளார். வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் நாளை நடைபெற உள்ளது. ஒரே மாதத்தில் 2 முறை பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்டின் கார்த்திக் தெரிவிக்கிறார்.
2: ஒரு கேலண்டர் மந்த்ல 2 ஃபுல் மூன் வந்தா 2வது ஃபுல் மூன் வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மே 1ஆம் தேதி இந்த வருஷம் ஃபுல் மூன், இப்போ மே 31ஆம் தேதியும் ஃபுல் மூன் வருது. அதனால இந்த செகண்ட் மூனை வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வந்தது, அதே போல இப்போ 26 இருக்கு. அடுத்து 2028 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ப்ளூ மூன் சொல்லுவோம். இது எதனாலன்னா ஜென்ரலாக கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த லூனார் சைக்கிளை வச்சு தான் அதை வச்சிருப்பாங்க. முழுமையான ஒரு சுற்று வந்து 29.53 டைம் பீரியட் எடுக்கும். ஆனால் நம்ம கேலண்டர் பார்த்தீங்கன்னா 30, 31 சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த ரெப்புடேஷன் பார்க்கும்போது ஒரே கேலண்டர்ல 2 ஃபுல் மூன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.53 வருஷம் இருக்கும். மற்றபடி மூன் வந்து ப்ளூ கலரா இருக்கும் அப்படின்றலாம் கிடையாது. அது எப்பயும் போல உள்ள ஃபுல் மூன் தான்.
0: பீகாரில் மின்னல் தாக்கியதில் 7 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தின் கயாவில் 3 பேரும் அவுரங்காபாத்தில் 2 பேரும் சரண் ககாரியா மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். பீகார் மாநிலம் மகோபதி புத்தர் கோவிலில் அவர் வழிபட்டார். புத்தகயாவில் உள்ள புத்தர் மடத்தை அவர் பார்வையிட உள்ளார். முன்னதாக கயா விமான நிலையம் வந்த அதிபரை பீகார் வேளாண் அமைச்சர் திரு விஜயகுமார் சின்ஹா வரவேற்றார். அதிபர் திரு யூ மின் அவுங்கின் இந்திய பயணம் 2 நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இன்று புத்த மதத்தினருக்கான விசாக போயா பண்டிகை தினம் கொண்டாடப்படுகிறது. புத்தரின் பிறந்தநாள் மற்றும் அவர் ஞானம் பெற்ற தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இலங்கை தீவில் லட்சக்கணக்கான மக்கள் வேசாக் எனும் வண்ணமயமான விளக்குகள் ஏற்றி வீடுகளை அலங்கரித்து இந்த விழாவை கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2000 இடங்களில் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் புத்த பாரம்பரிய தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை இந்திய தூதரகம் ஹம்மந்தோட்டாவில் நடத்தியது. இந்த புகைப்பட கண்காட்சியை இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க தொடங்கி வைத்தார். இந்தியாவில் புத்தகயா, சாரநாத், குஷிநகர் உள்ளிட்ட இடங்களில் புத்த மத புனித தலங்கள் குறித்த புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஷங்கிரிலா பேச்சுவார்த்தை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மேற்காசிய பகுதியில் அமெரிக்காவுக்கு போதிய ராணுவ தளவாடங்கள் இருப்பதாகவும் தாக்குதல் நடத்த தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை ஜப்பானின் யூச்சி சிமோகாமி சாயா ஹோபாரா இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் வின் ஹோ சியு சிங் ஜே இணையை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் 2:15 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை

0: இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. மெல்லிசை கேட்கலாம். முதல் பாடல் ஜெயச்சந்திரன் பாடியிருப்பது.

0: பக்கத்தில் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து என்ன படம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிச்சுட்ருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு காமெடி ஃபிக்ஷன் படத்தை தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். ஹனி ஐ ப்ளூ அப் த கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம், 1992 வெளிவந்த ஒரு படம். நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காமையும் வந்து தவற விட்டுருப்பீங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பையனை வந்து பெருசாக்கிடுவார் அவருடைய அப்பா. மறுபடியும் அந்த குட்டி பையனை எப்படியெல்லாம் நார்மலான ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றாரு, மறுபடியும் எப்படி சின்னதாக்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை தான் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சி உங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் உங்கள் ஐஸ்வர்யா.
1: போச்சு.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் டைம் கரெக்டாக 1:05 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். ஹனி ஐ ப்ளூ அப் த கிட் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய பெயர். அதாவது ஒரு சாதாரண குடும்பத்தில் நடந்த ஒரு அசாதாரண கலாட்டா தாங்க இந்த படம். ஒரு விஞ்ஞான அப்பா ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து எப்போ பார் ஏதாச்சும் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருப்பார். அப்போது வீட்டில் வந்து மனைவி ரெண்டு குழந்தைகள் இருந்தாலும் வீட்டில் அவர் இருந்த நேரத்தை விட ஆய்வகத்தில் தான் அதிகமான நேரம் வந்து செலவிடுறாரு. அப்போது வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஒரு மெஷின் மாதிரி ஒரு மின்கதிர் கருவியை வந்து தயாரிக்கிறாரு. அதை வச்சு பொருட்களை எல்லாம் வந்துட்டு அவரால் இயக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு மிஷின். ஆனால் அது சரியாகத்தான் வேலை செய்யுதா அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்போது தான் அவருடைய குழந்தை குட்டி மழலை பேர் வந்து ஆடம்ஸ். ஆடம் வந்து என்ன பண்ணுறாரு, சரி அங்கே ஒரு விளையாட்டு மோட்டார் கார் இருக்குது, அதை நம்ம போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த மெஷினுக்கு பக்கத்தில் போகிறாரு நம்ம குட்டி பாய். அப்போ குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்கும்போது எதையும் எதுவுமே தெரியாமல், அப்பா எனக்கு அந்த பொம்மை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பக்கத்தில் போகிறாரு. அப்பாவுக்கு வந்து பையன் வர்றதே தெரியல, அவர் வந்து முழுக்க முழுக்க அவருடைய ஒர்க்கில் வந்து மூழ்கிட்டார். அப்போ ஒரு பெரிய ஒரு ஒளி மாதிரி ஒரு கருவியிலிருந்து ஒரு ஒளிக்கதிர் பாயுது. யாருக்குமே தெரியல அது என்ன வருதுன்னு கூட தெரியல. அது வந்து அப்படியே நம்ம யார் மேலே, நம்மளுடைய குட்டி குழந்தை இருக்கா இல்லையா அந்த ஆடம், அந்த பையன் மேலே அந்த ஒளி வந்து பட்டுருதுங்க. படுத்தது அந்த ஒளி வந்து பட்டதுக்கப்புறம்தான் சீனே இங்கே ஆரம்பிக்குது. அம்மா வந்து ஒரு அழகான ஒரு பனியன் வந்து போட்டு விடுறாங்க. பார்த்தா பனியன் சைஸு பத்தலை, சின்னதாயிருச்சு. என்ன நம்ம பையன் அதுக்குள்ளே வளர்ந்துட்டானா, எப்படி ஒரே நாளில் நம்ம பையனால் வளர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. என்னென்னலாம் அதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அம்மாக்கே அதுக்கப்புறம் என்ன பையனுக்கு நடந்துச்சுங்கிறது தெரிய வரும். அதெல்லாம் நம்ம அப்பப்போ கேட்போம். இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?

0: कानूनी सहायता टेलीलॉके ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் 1:12 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஹனி ஐ ப்ளூ அப் த கிட் அந்த குழந்தைய வந்து பெருசு பண்ணி விட்டுருவாருங்க அவங்க அப்பா. அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். அந்த ஒரு ஒளிக்கதிர் படுது இல்லையா அந்த பாப்பா மேலே பட்ட உடனே அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவங்க நார்மலாக அடுத்த நாள் எந்திரிக்கிறாங்க, அவங்கவுங்களுடைய வேலை அன்றாட வேலைகளை பார்க்க போயிடுறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு மட்டும் டவுட் வருது, என்ன பையனுக்கு நேற்று போட்ட ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பெருசாக டைட்டான மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருந்தாலும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட வீட்டில் குழந்தைய பார்த்துக்குங்க, நான் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், நான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வீட்டில் அப்பாவும் நம்ம ஆடம் குட்டி இருக்கார் இல்லையா அவருடைய அண்ணா, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஆடமுடைய அண்ணா வந்து கேட்குறாரு, என்னப்பா ஆடம் காலுக்கடியே நீங்கள் தவழ்ந்துட்டுருப்பானே, எங்கே ஆடத்துடைய சத்தத்தையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்குறாரு. அப்போ தாங்க நம்ம ஆடம் வந்து நல்லா பெரிய சைஸில் வளர்ந்துட்டார், அவர் மட்டும் வளரலைங்க, கூட வந்து ஒரு முயல்குட்டி பொம்மை ஒன்று வச்சிருப்பார் போல இருக்கு. எப்படி எல்லா குழந்தையும் வந்து கையில் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம அதை எடுத்து கீழே போட்டாலும் மறுபடியும் அந்த பொம்மையை போய் எடுத்து வச்சுக்குவாங்க கையிலேயே. அதே மாதிரி நம்ம ஆடம் குட்டியும் வந்து ஒரு முயல்குட்டி பொம்மையை வச்சிருப்பார் போல இருக்கு. பொம்மையும் அவரோட விசரத்துக்கு வளர்ந்து பெருசாக இருக்குது, அதோடைய காதுகள் மட்டுமே நம்ம கால் வரைக்கும் தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு பொம்மையை தூக்கிட்டு ஹீதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து சோஃபாவில் உட்கார்றாருங்க. அப்போ தான் தெரியுது அவங்க அப்பாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் என்ன நம்ம தம்பி என்ன நம்மளை விட சைஸில் பெருசாக இருக்கான் அப்படின்னு. சரியான ஷாக்கு, எப்படி ஷாக் ஆகுறாங்கன்னு கேளுங்க.
2: கவலைப்படாத ஆடம், அப்பா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. என்ன
3: ஓகே, இவன லேப் கூட்டிட்டு போய் டேட்டாவை அனலைஸ் பண்ணி ப்ராசஸ் ரிவர்ஸ் பண்ணனும்.
2: முடியாது பா, உங்க ஆபீஸ்ல இருக்க செக்யூரிட்டி இந்த மாதிரி 7 அடி இருக்கிற குழந்தைய உள்ள விடுவான்னு நினைக்கிறீங்களா?
3: குட் பாயிண்ட்.

0: அம்மா
1: என்ன சொன்னாங்க?
2: எங்க சொன்னாங்க?
0: நான் அம்மாக்கு போனும்.
3: உங்களை கொன்னு போட்டுருவேன்.
2: அப்படிலாம் பேசக்கூடாதுமா.
3: கொன்னுடுவேன்.
2: அவ என்ன பண்றான்?
4: அம்மா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து பார்க்குறாங்க, நம்ம பையன் என்ன டோர் வரைக்கும் வளர்ந்துருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு சரியான ஷாக்கு. மயக்கம் போட்டே உளுந்துடுறாங்க அவங்க அம்மா. இப்போ என் பையனை நான் என்ன பண்ணுறது, எப்படி பழைய நிலைமைக்கு நான் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு. என்னை சோஃபாவில் உட்கார முடியல, பெட்டில் தூங்க முடியல, வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சீலிங்லாம் நம்மளோட தலையவே இடிக்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்துட்டு பையன் நடந்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பாட்டை கேட்டு வாங்கோ, ஏதாச்சும் ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் 1:21 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மணி ஒன்று மலர் ஒன்று எல்லாரும் சாப்பிட்டே நம்மளுடைய நிகழ்ச்சி கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியுது எனக்கு இங்கே வரைக்கும். சரி, இப்போ வந்து நம்ம ஹனி ஐ ப்ளூ அப் த கிட் இந்த படத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா. அந்த குழந்தையே யாராச்சும் சின்னது பண்ணுங்களே பாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்மளுடைய அம்மா வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க, என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களோட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என் பையன் தான் கிடச்சானா அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரே டமால் டுமில் சண்டை. இதில் நம்ம ஆடம் குட்டி வந்து 2 வயசு தான் ஆகுது. நம்ம குழந்தைக்கு என்ன தெரியும், நம்ம போய் ஓடி பிடிச்சி விளையாடலாம், கண்ணாமூச்சி விளையாடலான்னு சொல்லிட்டு, அண்ணா நான் இங்கே ஒளிஞ்சுக்கிறேன் என்னை கண்டுபிடிங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கே இங்கே தண்டு தண்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா அப்பாலாம் சொல்கிறாங்க, ஆடம் அப்படிலாம் ஓடாதப்பா, வீடு விடிஞ்சு விழுந்துரும், மெதுவான நடன்னு கேட்குறாங்க. ரொம்ப போர் அடிக்குதுமா, இருமான விளையாடு சாமான் எடுத்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு டக்குனு போய் டோரை கழட்டிடுவாரு. வீட்டில் இருக்கிற டோரை கழட்டி கையில் எடுத்து சுற்றுவாருங்க, அந்த அளவுக்கு பெருசாயிருவாருங்க அவரு. என்ன நடக்குதுன்னு கேளுங்களேன்.
1: பெரிய விஷயம் இல்ல, சாதாரண போஸ்ட் பாக்ஸ் தானே.
2: சாதாரண விஷயங்கள் தான் எப்பவுமே பெரிய பிரச்சனையா வந்து முடியும். பாடி
3: கதவு குடுத்துருப்பா,
0: முதல்ல நிறுத்துங்க இல்லடா யாருக்காவது அடிபடும்.
4: நீ எதுவும் பண்ண வேணாம், தயவு செஞ்சு அம்மா சொல்றத மட்டும் கேளு.
3: ஆடம் ஆடம் அம்மா சொல்றாங்கல்ல கேளு. ஆடம் ஆடம் ஆடம் ப்ளீஸ்
4: வேண்டாம். ஆடம் வேண்டாம், என்னோட சார
5: வீட்டு உள்ள இருந்து அடிக்கறங்களா என்ன?
4: ஆடம் இங்க வா, இங்க வா.
3: ஆடம் ஆடம்
0: எப்படி நம்ம ஆடம், யார் கையிலையும் நான் சிக்க மாட்டேன், நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஓடுறாரு விளையாடுறாரு. கடைசியில் என்ன ஆகுதுன்னா வீட்டை விட்டு அவங்க வந்து இத்தனை நேரம் வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம பையனை சரி செய்யலான்னு தான் குடும்பத்தில் வந்து போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம தலைவர் என்ன பண்ணுவார், ரொம்ப போர் அடிக்குது நான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாருங்க. வீட்டில் இருக்கும்போது வெளி உலகத்தில் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, என்ன பையனை ஆடம் குட்டியை வெளியவே காணோம், சரி ஏயோ உள்ளே இருப்பான் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அந்த நிழலை மட்டும் பார்த்துட்டு ஏதோ அவங்க வீட்டுக்கு பின்னாடி பெரிய நிழல் மாதிரி இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. அது நம்ம ஆடமுடைய நிழல்னு அவங்களுக்கு அப்போ தெரியாது. திடீர்னு நம்ம ஆடம் வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்தோடனே அக்கம் பக்கத்தினர் எல்லாம் வந்து பிரமிச்சு போயிடுவாங்க. என்ன இது, ஒரு பையன் இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம் ஷாக்கு. அப்போ தாங்க பெரிய ஒரு கலாட்டாவே ஆரம்பிக்குது. அவன் ரோட்டில் நடப்பான் நம்ம பையன், போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கீழே வீட்டில் ஒரு விளையாட்டு சாமானம் வந்து குட்டி குட்டி காரு பொம்மையெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். வாகனங்கள் வந்து லாரியாக இருக்கட்டும் பஸ்ஸு எல்லாம் போயிட்டே இருக்கும். போகும்போது அந்த ரோட்டில் வந்து அவன் எடுத்து அந்த காரை எடுத்து, ஐ நல்லா இருக்கே, இது என்ன டைப் ஆஃப் காரு அப்படின்னு எடுத்து பார்ப்பான். அந்தளவுக்கு

சின்ன சின்ன பொம்மையாக மாறிடும். அவனோட சைஸ்க்கு அந்த காராக இருக்கட்டும், பஸ்ஸு, லாரி, சைக்கிள், ஸ்கூட்டர் எல்லாமே வந்து அவனுக்கு ஒரு விளையாட்டு ஜாமான மாதிரி தாங்க தெரியுது நம்ம ஆடமுடைய கண்ணுக்கு. அவன் போகிற போக்கில் அப்படியே நடந்து இது என்ன இது என்னன்னு எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு அலற ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில் வந்து என் பையனை, ஐயா ராசா, என் பையனை பழைய நிலைமைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட வந்து கெஞ்சுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் எதோ ட்ரை பண்ணுவார், ஆனால் அது இன்னும் இன்னும் பையன் வந்துட்டு அசுர வேகத்தில் வளர்ந்துக்கிட்டே தான் போகிறாரே தவிர இயல்பான நிலைக்கு திரும்பவே முடியல. ரொம்ப வந்து ஒரு கட்டத்தில் பையன் வந்துட்டு பார்க்குக்குள்ளே போகிறாரு, சினிமா தேட்டருக்குள்ளே போகிறாரு, எங்கெங்கேயோ, அதாவது குழந்தை தானே, அந்த குழந்தைக்கு அது என்ன தெரியும், அது நம்ம ஜாலியாக விளையாடலான்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு 2 வயசு குழந்தைக்கு எந்த மாதிரி இருக்குமோ அந்த ஆட்டிடியூடோட அது பாட்டுக்கு ஜாலியாக ரோட்டில் சுற்ற ஆரம்பிச்சிருது. கடைசியில் நம்ம ஆடமை எப்படி மாற்றி இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் படம். நம்ம அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக அடுத்ததாக பூ படத்துலேருந்து சூ சூ மாறி பாட்டு கேட்கலாமா?

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. ஒரு 1:31 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் ஹனி ஐ ப்ளூ அப் த கிட், அந்த குழந்தை பருவத்திற்கே நம்மளை அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஹாலிவுட் கிளாசிக் படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். ஒரு வழியாக இந்த குழந்தையை வந்து நம்ம இயல்பு நிலைக்கு மாற்றணும், நம்மளுடைய ஆடமை இல்லையா. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு எப்படியாச்சும் சாதாரண அளவுக்கு மாற்ற முயற்சிட்டே இருப்பார். ஆனால் அந்த ஒவ்வொரு முயற்சியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு குழப்பமான சூழ்நிலையை வந்து கொண்டு போய் விட்டுரும். ஒரு கட்டத்தில் செய்தித்தாள்களாக இருக்கட்டும், தொலைக்காட்சி, காவல்துறை, இப்படி எல்லாருமே இந்த குழந்தைய பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இராணுவமே அந்த சம்பவ இடத்திற்கு வந்துடும். பெரிய பெரிய, ஏன்னா நம்மளுடைய ஆடம் வந்து வெளியே வந்துட்டார் இல்லையா, இப்போ வந்து முழுக்க முழுக்க பொதுவெளியில் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது பெரிய விளக்குகள், வாகனங்களுடைய சத்தம், இன்னொன்று அந்த குழந்தை வந்து 2 குழந்தை தான், உருவத்தில் தான் அது பெரிய படா சைஸாக இருந்தாலும் அந்த குழந்தை வந்து நம்ம அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறத பப்ளிக்கும் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த குழந்தையை வந்து எப்படிச்சு கட்டுப்படுத்த முயற்சிக்கணும், ஆனால் அது யாரையும் யார் பேச்சும் கேட்காது, குழந்தைங்கனாலே அப்படி தான். அப்போது யாரையும் வந்து காயப்படுத்தவும் அது நினைக்காது. இன்னொன்று அது வந்து கொஞ்சம் ஆடம் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் கொண்ட ஒரு குழந்தை, அதனால் அம்மா மட்டும் நினச்சிட்டு இருக்காரு. எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் அந்த தாய்க்கு வந்து தன்னுடைய குழந்தை தானே, அதை எப்படியாச்சும் அதை வந்து நல்லபடியாக இயல்பு நிலைக்கு அவன் வரணும்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப உருக்கமாக இருப்பாங்க. எப்படியாச்சும் நம்ம மகன் வந்து பழைய நிலைமைக்கு வந்துடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பெரியனாக வளர்ந்தாலும் அந்த தாய்க்கு அது இன்னுமே சின்ன குட்டி பாப்பா தானே. கடைசியாக வந்து அப்பா வந்து ஒரு திட்டம் போடுறாருங்க, எப்படியாச்சும் அதே கருவியை பயன்படுத்தி பையனை பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு. அப்போது அப்பாவுக்கு வந்து அண்ணனும் சப்போர்ட் பண்ணுற, நம்ம ஆடமுடிய அண்ணா இருக்கார் இல்லையா, அவரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அப்பா நானும் ஒரு கார் எடுத்துகிட்டு உன் கூட வரேன்ப்பா, நீ சொல்கிற மாதிரிலாம் நானும் செய்கிறேன்ப்பா கூடவே அப்படின்னு. சரி தம்பி நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஆடத்துடைய அண்ணா போன காரை வந்து ஐ விளையாட்டு ஜாபான்னு சொல்லிட்டு நம்ம ஆடம் கையில் எடுத்து வாய்க்குள்ளே போட ஆரம்பிச்சிருவாருங்க. என்ன நடக்குதுன்னு கேளுங்களே.
1: சீட் பெல்ட் போட்டுக்க.
0: எப்படியாச்சு ஆடம பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருங்கப்பா, ஒரே பதட்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கடைசி அந்த

ஃபுல்லாகவே வந்து ஒரே பதட்டமாக தாங்க இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கலாட்டாவுமாகவும் காமிச்சிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் பிளான் என்ன அப்படின்னா, அந்த மிஷினை வச்சு பையனை வந்து சின்னது பண்ணுறது தான். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பையனை வந்து அந்த ஒளி கதிர் வந்து எப்படியாச்சும் அந்த பையன் மேலே வந்து படணும், அப்போ தான் அந்த பையன் வந்து சின்னதாக ஆவான். அதை வந்து கரெக்டாக அந்த திசையை நோக்கி வைப்பாங்க. இதில் என்னென்னா, நம்ம ஆடம் குட்டி வந்து எப்பயுமே அந்த பன்னி இருக்கும் இல்லையா, அதாவது அந்த பொம்மை, முயல் பொம்மை, அதுவும் அவருடைய தோல்லையே இருக்கும். ஏன்னா அந்த எங்கே போனாலும் அந்த பொம்மையை வச்சுட்டு தான் நடப்பார் அவர். அந்த பொம்மையையும் இவரும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த கரெக்டாக அந்த லைட் வந்து நம்ம ஆடம் மேலே படுது. அந்த செகண்ட் அப்படியே எல்லோரும் கண்ணை மூடி நின்றுவாங்க ஒரு செகண்டு, கடவுளே காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு. அந்த செகண்ட் அப்படியே பழைய ஒரு நிலைமைக்கு மாறிடுவாங்க. சில நொடிகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்மளுடைய பழைய சின்ன ஆடம் வந்து பையன் நின்றுட்டு இருப்பான். அம்மா ஓடி போய் கட்டி பிடிச்சி அம்மா தூக்கி முத்தம் கொடுத்து ஒரே பாச மழை தான். இனிமே அப்பா நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க இதுக்கு மேல அப்படிங்கிற மாதிரி கலகலப்பான ஒரு குடும்ப அறிவியல் நகைச்சுவை படம் தான் இது. குடும்பத்தோட பாத்தீங்க அப்படின்னா, அதுவும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிச்சிரும். அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்திருப்பாங்க. அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அப்பவே 1992 பாத்தீங்கன்னா, அந்த எப்படி பையனை வந்து பெருசா காமிச்சிருப்பாங்க, அந்த இன்னொன்னு குழந்தைங்களை வச்சு ஷூட் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் நம்ம யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கக்கூடிய சாகசங்களாக இருக்கட்டும், அந்த பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய பாசத்தையும் வந்து இது உணர்த்தக்கூடிய கதையாக இருக்கும். நம்மளும் அந்த கிளைமேக்ஸில் பையன் சின்னதாக ஆயிடுவானா, நம்ம வந்து லிட்டில் ஜான் பார்த்துருப்போம் இல்லையா, ஜான் சின்னதாகி மூக்குத்தியே அம்மனுக்கு மூக்குத்தியை வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி லிட்டில் ஜான் படம் பார்த்த மாதிரி இங்கே வந்து ஆடம் வந்து சின்னதாயிருவாரா, பெருசுலேருந்து சின்னதாயிருவாரா அப்படின்னு தோணும். ஸோ சின்ன ஒரு குழந்தை ஆனால் மாபெரும் ஒரு உருவம். அறிவியல் வந்து தவறு பண்ணால் என்ன மாதிரியான எஃபெக்ட் நடக்கும் அப்படிங்கறத ரொம்ப சிரிப்போடும் சுவாரஸ்யத்தோடும் காட்டிய ஒரு திரைப்படம் தான் ஹனி ஐ ப்ளூ அப் த கிட். ஸோ என்ன பிரச்சனை நடந்தாலும் டேக் இட் ஈஸி பாலிசி, இது எப்படியாச்சும் நம்மளுக்கு மாறிடும், நல்லதா நடந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பணும். இப்போ உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்போம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் FM 103 நாளைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை
1: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
2: நாளை
1: 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. நம்ம இதுவரைக்கும் கேட்டு ரசிச்ச இந்த நிகழ்ச்சி மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சி தொகுப்பு இதுவரைக்கும் உங்க கூட இணைஞ்சிருந்தது நான் உங்க ஐஸ்வர்யா. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியின் பயிற்சி நிறைவு விழா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உயர்தர நிபுணத்துவம்,

0: ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்வேதி தெரிவித்துள்ளார். புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியின் பயிற்சி நிறைவு விழா நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், உயர்தர நிபுணத்துவம், தலைமை பண்புகள், நவீன தொழில்நுட்ப திறனுடன் கூடிய கற்றலின் அவசியத்தை வலியுறுத்தினார். பாதுகாப்பு சேவையில் மகளிர் பங்களிப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர், தேச சேவையை முதன்மையாக கொண்டு இவ்வீரர்கள் செயல்பட வேண்டும் என்றார். 21 வெளிநாட்டு வீரர்கள் உட்பட 353 பேருக்கு பயிற்சி நிறைவு பட்டங்களும் வழங்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 இரவு 8 மணிக்கும் மொழியாக்கம் இடம்பெறும். கோவா நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்ட செய்தியில், கல்வி, தொழில்நுட்பம், ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கோவா முக்கிய பங்காற்றுவதாக பெருமிதம் தெரிவித்தார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், இயற்கை எழில், பன்முக கலாச்சார பெருமைகளை கொண்ட கோவா வளர்ச்சியடைந்த இந்தியாவில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சி இலக்கு மற்றும் மகளிர் பொருளாதார ஆளுமையை உரிமைப்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற தேசிய ஆய்வறிக்கையில், 95.9% மகளிருக்கு கர்ப்பகால சுகாதார வசதிகள் வழங்கப்பட்டு மகப்பேறு, குழந்தைகள் நலன், ஊட்டச்சத்து மற்றும் நிதி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சுகாதார பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டு 64% மேற்பட்ட மகளிர் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் அதிபர் யூமின் ஆங் 5 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். பீகார் மாநிலம் புத்தகயாவில் வழிபாடுகள் மேற்கொண்ட அவர், மூத்த புத்த துறவிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுடெல்லியில் இன்று மாலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் அவர், நாளை நடைபெறும் இந்தியா மியான்மர் வர்த்தக கூட்டமைப்பில் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். ஹஜ் புனித பயணத்தை சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்காக சவுதி அரேபிய அரசின் 2 மதிப்புமிகு விருதுகள் இந்தியாவிற்கு கிடைத்துள்ளதாக மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், நடப்பாண்டிற்கான ஹஜ் புனித பயண திட்டத்திற்கு யாத்ரீகர்களுக்கான மிகச்சிறந்த சேவைகள் மற்றும் வசதிகளை கருத்தில் கொண்டு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கர்நாடக மாநில புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலர் திரு ரன்தீப் சிங் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மாநிலத்தின் அடுத்த முதல்வர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. முன்னதாக முதலமைச்சர் பதவியிலிருந்து திரு சித்தராமையா விலகிய நிலையில் அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சென்னையில் அவர் வெளியிட்ட அறிக்கையில், மாநிலத்தில் வரும் வியாழக்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மாணாக்கர் தங்களது பழைய பேருந்து பயண அட்டையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். வரும் கல்வியாண்டிற்கான புதிய பேருந்து பயண அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என கூறிய அமைச்சர், கல்வி நிறுவனங்களுக்கு உரிய நேரத்தில் மாணவர்கள் சென்று வர ஏதுவாக போதிய பேருந்துகள் இயக்கப்படுவது மற்றும் அனைத்து பேருந்து நிறுத்தங்களிலும் பேருந்துகள் நிறுத்தப்படுவதை கண்காணிக்க குழுக்கள் அமைக்கப்படும் என்றார். முன்னதாக தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய உரிமம் பெற்ற சரக்கு வாகனங்களில் வாகன இருப்பிட கண்காணிப்பு கருவி பொருத்துவதற்கான சிறப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், 2 வார காலத்திற்கு தற்காலிகமாக செயல்படுத்தப்படும் இந்த உள்ள வாய்ப்பை தற்போது வெளி மாநிலங்களில் உள்ள லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பயன்

0: ஏற்படுத்திக் கொள்ளுமாறு கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. 28 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதன் மூலம் தோவாளை அகஸ்தீஸ்வரம் கல்குளம் வட்டங்களைச் சேர்ந்த 79,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகபெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் தங்கச்சப்பரத்தில் ஜெயந்திநாதர் 11 முறை வலம் வரும் சிறப்பு நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் உலக புகழ்பெற்ற வைகாசி விசாக தேரோட்டம் இன்று மாலை மிக விமரிசையாக நடைபெற உள்ளது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி 4 ரத வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பளிக்க உள்ளார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளன. இந்நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரகுர கோஷ முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுக்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தங்க கருட சேவை இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மாங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் செம்புடை, தேத்தாக்குடி, புஷ்பவனம், தலைநாயறு உள்ளிட்ட 25 மேற்பட்ட கிராமங்களில் செந்தூரா, பங்கனப்பள்ளி, நீலம் என 10 மேற்பட்ட வகையான மாவகைகள் 15,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டு நன்றாக காய்த்துள்ளது. ஆண்டுதோறும் இந்த பகுதியிலிருந்து சுமார் 15,000 டன் மாங்காய் தமிழகம் மற்றும் கேரளா, ஆந்திரா, மும்பை உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இந்த ஆண்டு மாம்பழ சீசனில் மாங்காய் அதிக அளவு காய்த்து நல்ல லாபம் கிடைக்கும் என மா விவசாயிகள் நினைத்திருந்த நிலையில் தற்போது கிலோ 5 ரூபாய் கூட விற்பனை ஆகவில்லை. இதனால் மா விவசாயிகள் கடும் நஷ்டம் அடைந்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருச்சி முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் 5 பேர் கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டனர். கடந்த 2016 ஆண்டு இந்த தொழிற்சாலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் 19 பேர் உயிரிழந்ததை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக தொழிற்சாலை மூடப்பட்டது. இந்நிலையில் கேரளாவில் அவ்வப்போது நடைபெறும் வெடிவிபத்துகள், சட்டவிரோத வெடிபொருள் கடத்தல் வழக்குகளில் மூலப்பொருட்கள் எங்கிருந்து தயாரிக்கப்படுகின்றன என்பது தொடர்பான அடிப்படையில் இன்றைய ஆய்வு நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அவர்தம் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் ஜியோ இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் அரையிறுதியில் த்ருவ் கபிலா, தனிஷா கிரெஸ்டோ இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் அகமதாபாதில் நாளை குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற 2வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எவ்வித சவால்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். மகளிர் பொருளாதார ஆளுமையை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கட்டணமின்றி பேருந்து பயணம் மேற்கொள்ளலாம் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகபெருமான் ஆலயங்களில் இன்று சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 102.1
4: இசையோடு என்றும் நீங்கள்
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 1:55. சென்னை மெட்சென்டிலிருந்து வந்துள்ள தகவலின்படி கோயம்புத்தூரில் தட்பவெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. திருப்பூரில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சேலத்தில் 36 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது.

0: பாலக்காட்டில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு. நீலகிரியில் 24 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
2: நாளை
1: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
2: நாளை
1: இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.

0: தங்கமகன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐம் ஷகுன் சோப்ரா வித் தி மிட் டே நியூஸ். The headlines. Indian Army prepared for Operation Sindhu 2.0 if the situation warrants, says Chief of Army Staff General Upendra Dwivedi. Myanmar President U Min Aung Hlaing begins his 5-day India visit with prayers at Mahabodhi Temple in Bodh Gaya, Bihar. Karnataka Congress Legislature Party to meet in Bangalore this afternoon to elect its new leader. At least 7 people killed in separate incidents of thunderstorms, rain and lightning across Bihar. U.S. Defense Secretary Pete

0: இந்த NMMS எனப்படும் தேசிய வருவாய் வழி மற்றும் தகுதி படிப்புதவி திட்டம். இந்த திட்டத்தின் உதவித்தொகை விவரம் பார்ப்போமாகில், ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வீதம், ஆண்டிற்கு ரூபாய் 12,000 வரை உதவித்தொகையாக வழங்கப்படும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை, அதாவது மொத்தம் 4 ஆண்டுகள் தொடர்ந்து படித்து வர இந்த உதவித்தொகை கிடைக்கும். மத்திய அரசின் நேரடி பயன் பரிமாற்ற முறை மூலம், அதாவது DBT முறை மூலம் மாணவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக இந்த தொகை செலுத்தப்படும். இதற்கான தகுதி வரம்புகள் பார்ப்போமாகில், பள்ளி அளவில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், உள்ளாட்சி அமைப்பின் பள்ளிகள், மாநகராட்சி மற்றும் நகராட்சி பள்ளிகளும் இதற்கு தகுதியுடைய பள்ளிகளாகும். இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் மாணவர்களின் பெற்றோர்களின் ஆண்டு வருமானம் 350,000 மிகாமல் இருக்க வேண்டும். 7ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறைந்தபட்சம் 55% மதிப்பெண்களும், பட்டியல் பிரிவின மாணவர்கள் 50% மதிப்பெண்களும் பெற்றிருக்க வேண்டும். தனியார் பள்ளிகள், கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள், நவோதயா பள்ளிகள் மற்றும் உண்டு உறைவிடப் பள்ளி மாணவர்களுக்கு இத்திட்டம் பொருந்தாது. இந்த தேர்விற்கான தேர்வு முறை பார்ப்போமாகில், மாணவர்கள் மாநில அளவில் நடத்தப்படும் 2 தாள்களை கொண்ட எழுத்து தேர்வை எழுத வேண்டும். மேட் எனப்படும் மனத்திறன் தேர்வு. இது 90 வினாக்களுக்கானது. இதில் காரணம் காரியங்களை அறியும் திறனும், சேட் எனப்படும் படிப்பறிவு திறன் தேர்வு 90 வினாக்களை கொண்டதாகும். இது 7 மற்றும் 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திலிருந்து அறிவியல், சமூக அறிவியல் மற்றும் கணிதம் பாடங்களிலிருந்து ஒவ்வொரு தாளிலும் குறைந்தபட்சம் 40% மதிப்பெண்கள் பெறுவது அவசியமாகும். இதிலும் பட்டியல் வகுப்பு மாணாக்கர்கள் 32% மதிப்பெண்கள் பெற்றால் போதுமானது. இந்த தேர்வு பற்றிய மேலும் விரிவான விவரங்கள் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வமான இணையதளமான நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல், அதாவது NSP இணையதளத்தை அணுகலாம். இந்த NMMS தேர்வின் முக்கிய பயன்களாக, குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணாக்கர்கள் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்துவதை தடுக்கிறது. மேலும் தகுதியான மாணவர்களை கண்டறிந்து அவர்களின் கல்வித்திறனை ஊக்குவிக்கிறது. தடையற்ற கல்வி உறுதி செய்வதன் மூலம் மாணவர்களின் எதிர்கால வேலைவாய்ப்பை மேம்படுத்துகிறது.
1: மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
2: தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் நாட்டுப்புற பாட்டு படத்திலிருந்து மனோரமா சித்ரா குழுவினர் பாடிய பாடல், இளையராஜாவோட இசையில கஸ்தூரி ராஜாவின் பாடல் இது.

0: மச்சான்.
1: ஏல மறக்க பொட்டி, நீ தாளத்து போடுறா. ஏ நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம். நான் போடுறேன் பாரு. தும் து திண்டா தின் தின் திண்டா தும் து திண்டா தின் தின் திண்டா. இப்படி போடணும், புரியுதா? போடு. அப்படிதான். ஏ புல்லாங்குழலு, நீ ஏன் வாய பார்த்துட்டு நிக்கிற? பாட்டை வாங்கி வாசிடா. நீ படியாத்தான்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு,
1: அதாவது பேரண்ட்ஸ் பெர்மிஷன் இல்லாம குழந்தைங்களோட தகவல்கள் இணையத்துல பயன்படுத்த கூடாதுன்றதே இதோட முக்கிய நோக்கம்.
2: ஊர்புறத்திலே நிகழ்ச்சி

0: அரசியல்
1: சமூகம் பெற்றோர் ஆசிரியர்கள் எல்லோருமே குழந்தைகளை பாதுகாக்க பொறுப்பெடுத்துக்கணும் தான் நாங்க முக்கியமா சொல்றோம்.
0: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
2: கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
3: அடுத்த பாட்டு நீ பாதி நான் பாதி பாடத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. மரகதமணியோட இசையில வாலியின் வரிகள்

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: தொடர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னைக்கு கோயமுத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: உணவே மருந்து, இந்த வார்த்தை கேட்கும் போது நமக்கு நம்ம அம்மா சமையலறை தான் ஞாபகம் வருது இல்ல. இப்போ இருக்கிற இந்த அவசரமான வாழ்க்கையில பேக்கெட் உணவு, ஜங்க் ஃபுட்னு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த டைம்ல நம்ம சாப்பிட்ற உணவு தான் மருந்துன்னு புரிய வைக்கிற மாதிரி ஒரு பாட்டு தான் இது.
2: இந்த பாடல் சொல்ற மெசேஜ் என்ன தெரியுமா? பர்கர் டெம்பரரி, பீஸா டெம்பரரி, ஆனா அம்மா சமையல் பெர்மனன்ட். ஹெல்த் தான் ரியல் வெல்த்னே புரிய வைக்கும். அந்த காலத்துல எல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிற வேலையே இல்ல. ஏன் தெரியுமா கமலினி?
1: நீங்களே சொல்லுங்க ப்ரோ.
2: ஏன்னா அப்பெல்லாம் உணவுதான் மருந்தா இருந்துச்சு, ஆனா இப்போ மருந்துதான் உணவாவே மாறிடுச்சு. அதனால உடம்புக்கும் மனசுக்கும் ஒரே நேரத்துல நல்லது செய்யற இந்த பாட்டை பாட வராங்க யாஷினி, மதுமித்ரா, சாய்ஸ்ரீ, ரிஷிமா மற்றும் சிவமதினியா. ரசிப்போம் வாங்க.
3: உணவே

0: என் கண்ணீர் எனக்கே தெரியாமல் விழும்பொழுது அதை முதலில் கண்டுபிடிப்பவள் அம்மா. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மாவை பற்றிய கவிதையை கூற சுபிக்ஷா அஸ்வதி.
1: இந்த உலகத்தில் நாம் முதல் முறை உச்சரித்த வார்த்தை எது என்று கேட்டால் பதில் ஒன்றுதான், அம்மா. நாம் பேச தெரியாத காலத்தில் நம் கண்களின் மொழியை கண்ணீரின் மொழியை புரிந்த ஒரே உறவு. நாம் விழுவதற்கு முன் தாங்கிய, விழுந்த பிறகு தூக்கிய நம் வாழ்க்கையின் முதல் தெய்வம் அம்மா. அந்த தியாகத்தின் உருவத்திற்காக, அந்த நிபந்தனையில்லா அன்பிற்காக என் இதயத்தில் இருந்து பிறந்த ஒரு சிறிய நன்றி குரல் தான் இந்த கவிதை. அம்மா என் உலகம், அம்மா என் அம்மா, நீந்தான் என் உலகம் அம்மா. அம்மா, இந்த உலகத்தில் என்னை முதலில் அழைத்த பெயர், நான் முதல் முறை கேட்ட இனிய இசை உன் குரல், நான் அழுத நொடியெல்லாம் உன் அன்பு கரங்களில் என்னை கட்டி அணைத்தாய். பசி என்று நான் சொல்லும் முன் உன் பாசம் சோறாக மாறியது. காலை விடியலெல்லாம் இம்முகத்துடன் என்னை எழுப்பி அன்றைய நாள் நல்ல நாளாக அமைய ஆசீர்வாதம் தந்த தெய்வம் நீ. உன் மனதில் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் எனக்காக நீ சுமந்தாய் அமைதியாக. நான் சிரித்த

0: என்றால் அது வெறும் சந்தோஷம். நான் விழுந்தால் உன்னிதயம் தான் முதலில் துடித்தது. ஒழுக்கமும் அன்பும் மனித நேயமும் எனக்குள் விதைத்து நல்ல மனிதனாக வளர என்றும் வழிகாட்டினாய். உடம்பு சரியில்லாத இரவுகளில் உறங்காமல் நீ விழித்திருந்தாய். என் மூச்சு சீராக இருக்க உன் உயிரையே காவலாய் வைத்தாய். என் கனவுகளை விட அவை நிறைவேறும் நாளை அதிகம் ஆசைப்பட்டாய் நீ. என் வெற்றி உன் கண்களில் கண்ணீராய் ஒளிந்ததை நான் மறக்க மாட்டேன். அம்மா என் அம்மா, நீந்தான் என் உலகம் அம்மா. உயிர் தந்த உறவே அம்மா, நீ இல்லாமல் நான் இல்லை. இந்த உலகத்தில் என்னை எப்பொழுதும் காக்கும் என் முதல் கடைசி காவல் தெய்வம் நீ. அம்மா என் உயிர் போல் உன்னை காப்பேன். என் மூச்சு இருக்கும் வரை உன் நிழலாய் இருப்பேன். நன்றி, வணக்கம்.
1: MUN அதாவது மாடல் யுனைடெட் நேஷன்ஸ். MUNனா பெரிய பெரிய நாடுகள், பெரிய பெரிய பிரச்சனைகள். ஆனா பேச போறது சின்ன வயசு பெரிய மூளை. மொத்தத்துல MUN என்ன தெரியுமா? நான் உலகத்தை காப்பாத்த போறேன்னு நினைக்கிற ஸ்கூல் காலேஜ் பசங்க எல்லாரும் ஒரு ஏசி ஹால்ல கோட் சூட் போட்டு முகத்தை சீரியஸா வச்சுக்கிட்டு ஆனரபிள் சேர் டிஸ்டிங்கிஷ்ட் டெலிகேட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி மைக் கிடைச்சா விட மாட்டாங்க.
2: அது கரெக்ட் தான். இன்னைக்கு உலகத்தோட வளர்ச்சியோட சேர்ந்து நம்மள அதிகமா கவலைப்பட வைக்கிறது குழந்தை வன்முறையும் இளைஞர்களோட பாதுகாப்பும் தான். ஒரு நாட்டோட எதிர்காலமே குழந்தைகளோட பாதுகாப்புலதான் இருக்குன்னு உணர்ந்த உலக நாடுகள் நிறைய சட்டங்கள், திட்டங்கள், நடவடிக்கைகள், கடுமையான தண்டனைகள்னு குழந்தைகளை பாதுகாக்கிற முயற்சியை செய்யறாங்க.
1: அதனால MUN எங்க ஸ்கூல்லயும் ஒரு முக்கியமான அங்கமா இருக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சியில பேச போற நம்மளோட பிரதிநிதிகள் சொல்ல போற கருத்துக்கள் நமக்கு விழிப்புணர்வு மட்டும் இல்ல, பொறுப்புணர்வு, மனித நேயம், சமூக அக்கறையும் உருவாக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
3: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமெக்குடாஸ் குருகுல் பள்ளியின் சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் அக்ஷய், மாதிரி ஐக்கிய நாடு சபை அதாவது மாடல் யுனைடெட் நேஷன்ஸின் தலைவராக அமர்ந்துள்ளேன். இன்றைய சமூகத்தையும் எதிர்கால தலைமுறையும் பாதிக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பது குழந்தை பாலியல் வன்கொடுமை மற்றும் இளைஞர்களின் பாதுகாப்பாகும். இன்று நாங்கள் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பும் இதுவே ஆகும். இதில் எம் பள்ளி மாணவர்கள் பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளாக கலந்து கொண்டு அந்த நாடுகளில் பின்பற்றப்படும் பல்வேறு சட்டத்திட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளை புள்ளி விவரங்களின் படி எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். குழந்தைகளின் பாதுகாப்பு என்பது குடும்பங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் மிக முக்கியமான கவலையாக உள்ளது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் கணக்கீட்டின்படி 5.7 மில்லியன் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் கட்டாய தொழிலில் சிக்கியுள்ளனர். இந்த நுணுக்கமான தலைப்புகளில் தங்களின் அறிவை பகிர்ந்து தங்களின் அறிவையும் தூதரக திறமையும் வெளிப்படுத்த இந்த மேடையை வழங்குவதில் நான் பெருமை கொள்கிறேன். இப்போது பிரதிநிதிகள் அனைவரும் வருகை பதிவை நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அமெரிக்கா,
4: கலந்து கொண்டு வாக்களிக்கிறேன் ஐயா.
3: ஆஸ்திரேலியா,
1: கலந்து கொண்டு வாக்களிக்கிறேன்.
3: இங்கிலாந்து,
5: கலந்து கொண்டு வாக்களிக்கிறேன்.
3: பின்லாந்து,
6: கலந்து கொண்டு வாக்களிக்கிறேன்.
3: ஜெர்மனி,
7: கலந்து கொண்டு வாக்களிக்கிறேன் ஐயா.
3: இந்தியா,
8: கலந்து கொண்டு வாக்களிக்கிறேன்.
3: ஜப்பான்,
9: கலந்து கொண்டு வாக்களிக்கிறேன் ஐயா.
3: சிங்கப்பூர்,
10: கலந்து கொண்டு வாக்களிக்கிறேன் ஐயா.
3: இந்த அமர்வை முதலில் ஆரம்பிக்க தயாராக உள்ள பிரதிநிதி யார்?
11: இங்கிலாந்து தயாராக உள்ளது.
3: அமர்வு இப்போது தொடங்குகிறது.
11: அன்பான நேயர்களே, என் பேர் விஷ்ணு பிரியா, நான் இங்கிலாந்து பிரதிநிதியா பேச வந்திருக்கேன். இங்கிலாந்துல குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்னா அது அரசாங்கத்தோட ரொம்ப முக்கியமான தேசிய பொறுப்பு. அதுக்காக கடுமையான சட்டங்களும் போலீஸ் நடவடிக்கைகளும் பாதுகாப்பு திட்டங்களும் செம ஸ்ட்ரிக்டா செயல்படுத்துறாங்க. இப்படி நடக்கிற குற்றங்களை தடுக்க செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட், சில்ட்ரன் ஆக்ட், அப்புறம் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் மாதிரி சட்டங்கள் இங்க நடைமுறையில இருக்கு. குழந்தைங்களோட தவறான பாலியல் தொடர்பு வைக்கிறது, ஆன்லைன்ல தவறான படங்கள் வீடியோஸ் கிரியேட் பண்றது, ஷேர் பண்றது, இப்படி இன்டர்நெட்ல நடக்கிற குற்றங்கள் அதிகமாகாத மாதிரி இந்த சட்டங்கள் பாத்துக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க க்ரூமிங் கேங்ஸ் டாஸ்க் போர்ஸ் அப்படின்னு தனியா ஒரு விசாரணை டீமும் இருக்கு. இங்கிலாந்தோட அனுபவம் என்ன சொல்லுதுன்னா, சட்டம் மட்டும் போதாது, பேரண்ட்ஸ், ஸ்கூல், சொசைட்டி எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்து வேலை பண்ணாதான் குழந்தைங்களும் இளைஞர்களும் சேஃபா இருப்பாங்க. இதோட இங்கிலாந்தோட கருத்துக்களை நிறைவு செஞ்சுக்கிறேன்.
3: உங்கள் பங்களிப்பு ஆழமான ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. நன்றிகள். பிரதிநிதிகளுக்கு ஏதேனும் கேள்விகள் அல்லது விளக்கங்கள் தேவைப்பட்டால் இப்போது அதற்கான நேரம். எவரும் முன்வராததால் அடுத்த பிரதிநிதியை அவை வரவேற்கிறது.
6: பின்லாந்து தயாராக உள்ளது.
3: தொடர்க.
6: வணக்கம் அன்பார்ந்த வானொலி நேயர்களே, என் பெயர் கரிஷ்மா, நான் பின்லாந்து நாட்டோட பிரதிநிதியா பேச வந்திருக்கேன். பின்லாந்துல குழந்தை பாதுகாப்பு ரொம்பவே முக்கியமான விஷயம். இங்க குழந்தை பாலியல் வன்கொடுமைன்னு சொன்னாலே அது சட்டப்படி மிக கடுமையான குற்றம்னு கருதப்படுது. முதல்ல கிரிமினல் கோட் ஆஃப் பின்லாந்து சொல்லப்படும் குற்ற சட்டத்துல குழந்தை மேல நடக்கிற எந்த விதமான பாலியல் குற்றமா இருந்தாலும் கடுமையான சிறை தண்டனை தராங்க. அது மட்டும் இல்ல, குழந்தை பாலியல் சம்பந்தமான படங்கள் அல்லது வீடியோஸ் வச்சிருக்கிறது கூட சட்டவிரோதம். அதை பகிர்றதுனா இன்னும் பெரிய குற்றம் தான். அடுத்ததா சைல்டு வெல்ஃபேர் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்கு. இது மூலமா ஆபத்துல இருக்கிற குழந்தைங்களை அரசு உடனடியாக பாதுகாக்கும் பொறுப்பை எடுத்துக்குது. மேலும் மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங் லான்னு ஒரு ரூலும் இருக்கு. குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். குழந்தைங்களோட வேலை பண்ற எல்லாருக்கும் கிரிமினல் பேக்ரவுண்ட் செக், அதாவது குற்ற பின்னணி சரிபார்ப்பு கட்டாயம்.

0: கட்டாயம். அப்படின்னா குழந்தைங்களோட வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் கிளீன் பேக்ரவுண்டா இருக்கணும்னு உறுதி பண்றாங்க. பள்ளிகள்ல கூட மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர்ஸ் மற்றும் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க மூலமா இளையோருக்கு மென்டல் சப்போர்ட்டும் பாதுகாப்பு தொடர்பான கைடன்ஸும் கொடுக்கப்படுது. அன்பார்ந்த நேயர்களே, பின்லாந்துல குழந்தை பாதுகாப்பு அப்படின்றது சட்டம் மட்டும் இல்ல, இங்க ஒரு முக்கியமான அடிப்படை கொள்கை என்னன்னா ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பா மரியாதையோட வளரணுங்கிறது தான். அதனால தான் பின்லாந்து மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியல்ல ஃபர்ஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.
1: உங்கள் வாதத்தின் தெளிவு அதன் முக்கியத்துவத்தை எளிதாக புரிய செய்கிறது. மிக அருமையாக முன்வைத்துள்ளீர்கள். இப்போது கேள்விகள் அல்லது விளக்கங்களை அவை வரவேற்கிறது. இந்த விவகாரத்தை முழுமையாக புரிந்து கொள்ள பிரதிநிதியிடம் சில பரிந்துரைகளை கேட்க விரும்புகிறேன். குழந்தை துஷ்பிரயோகத்தில் மறைந்துள்ள திறமைகளை வெளிக்கொணர்வதன் நோக்கம் என்ன?
0: பாருங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஏதாவது ஒரு தனித்திறமை கண்டிப்பா இருக்கும். ஆனா நிறைய பேரு குழந்தைங்களை பார்த்தா பாசிட்டிவா கவனிக்காம அவன் படிப்புல சிறந்தவன் இல்ல, இல்லனா விளையாட்டுல திறமை இல்ல இப்படின்னு நெகட்டிவா தான் பேசுறாங்க. இதனால அந்த குழந்தைக்கு மனசுல ரொம்ப பாதிப்பு வரும், கான்பிடன்ஸ் குறையும், மனநல பாதிக்கப்பட வாய்ப்பு அதிகம். அதனால தான் இதையும் ஒரு வகை குழந்தை துஷ்பிரயோகம் மாதிரி நான் நினைக்கிறேன். என்னோட விளக்கம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நம்புறேன்.
1: எளிமையான விளக்கத்திற்கு நன்றி.
2: நாம கேட்டுட்டு இருக்கோம், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
1: அடுத்ததாக பேச விரும்பும் பிரதிநிதி பேசலாம்.
3: ஆஸ்திரேலியா தயாராக உள்ளது,
1: தொடர்க.
3: அன்பார்ந்த நேயர்களே, எல்லாருக்கும் என் இனிய வணக்கம். நான் நிவேத், ஆஸ்திரேலியா நாட்டோட பிரதிநிதியா பேச வந்திருக்கேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லாரையும் பாதிக்கிற ஒரு பெரிய சமூக பிரச்சனையும் தான் இது. ஆஸ்திரேலியாவில் ஒவ்வொரு குழந்தையும் சேஃபா வளரணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சட்டங்கள் அமைச்சிருக்கோம். குழந்தைகளுக்கு எதிரான உடல் மன பாலியல் துஷ்பிரயோகங்கள் எல்லாமே மிகப்பெரிய குற்றம்னு தான் கருதப்படுது. அது மட்டும் இல்ல, டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், குழந்தை பராமரிப்பு பணியாளர்கள்னு குழந்தை துஷ்பிரயோகம் நடந்திருக்கலாம்னு சந்தேகம் வந்தாலே அதை அரசு அதிகாரிகளிடம் கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணணும்னு ஒரு கட்டாய சட்டமே இருக்கு. மேலும் 2024 16 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்கள்ல உலகிலேயே முதல் தடையை ஆஸ்திரேலியா அமல்படுத்திச்சு. இங்க பள்ளிகள்லயும் சமூக அமைப்புகள்லயும் டிஜிட்டல் சேஃப்டி எஜுகேஷன் தனியா பயிற்சி கொடுக்கறாங்க. அதாவது தனிப்பட்ட தகவல்களை ஷேர் பண்ணக்கூடாது, அறிமுகம் இல்லாதவங்க கூட சேட் பண்ணக்கூடாது இப்படின்னு தெளிவா சொல்லித்தராங்க. இளைஞர்களுக்கான மனநில உதவி, போதைப்பொருள் தடுப்பு, சேஃப் இன்டர்நெட் யூஸ் பற்றிய விழிப்புணர்வும் தொடர்ந்து கொடுக்கப்படுது. மேலும் குழந்தைகளை ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் மற்றும் சைபர் புள்ளியிலிருந்து பாதுகாக்க இ சேஃப்டி கமிஷனர் அமைப்பு தனியா செயல்படுது. உதவி தேவைப்படும் குழந்தைகள் ஹிட்ஸ் ஹெல்ப் லைனுக்கு ஒரு உதவி எண்ணும் இருக்கு. அன்பார்ந்த நேயர்களே, குழந்தைகளை பாதுகாப்பது அரசாங்கத்தோட பொறுப்பு மட்டும் இல்ல, அது நம்ம எல்லாரோட பொறுப்பும் தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து கவனிச்சாதான் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பான எதிர்காலம் உருவாக்க முடியும். நன்றி, வணக்கம்.
1: ஆஸ்திரேலிய பிரதிநிதியின் டிஜிட்டல் சேஃப்டி எஜுகேஷன் குறித்த கருத்து மிகவும் பாராட்டத்தக்கது. இதை அனைத்து நாடுகளிலும் பின்பற்றப்பட வேண்டும் என்று இச்சபையில் நான் வலியுறுத்துகிறேன். இப்போது கேள்விகள் அல்லது விளக்கங்களை அவை வரவேற்கிறது. எவரும் முன்வராததால் அடுத்த பிரதிநிதியை அவை தன்னிச்சையாக அழைக்கிறது.
4: ஜப்பானின் பிரதிநிதி தயாராக உள்ளேனையா?
1: தொடர்க.
4: வணக்கம் அன்பார்ந்த வானொலி நேயர்களே, என் பெயர் சூரியபுஜன். நான் ஜப்பான் நாட்டோட பிரதிநிதியா பேச வந்திருக்கேன். ஜப்பான்ல குழந்தைகள் பாதுகாப்பு, குறிப்பா குழந்தை பாலியல் வன்கொடுமை மற்றும் இளையோரின் பாதுகாப்புன்னு வந்தா அதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பலவிதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இங்க சைல்டு அபியூஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் மற்றும் சைல்டு வெல்ஃபேர் ஆக்ட்னு ரெண்டு முக்கிய சட்டங்கள் இருக்கு. இதன் மூலமா குழந்தைகளுக்கு எதிரான உடல் மன பாலியல் வன்முறைகள் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தடுக்கிறாங்க. குழந்தைகள் பாதுகாப்புக்காக ஜப்பான்ல சைல்டு கைடன்ஸ் சென்டர்னு சொல்லப்படுற ஸ்பெஷல் சென்டர்ஸ் கூட இருக்கு. 2023 வருடத்துல மட்டும் இந்த மையங்களுக்கு சுமார் 2,00,000 மேல புகார்கள் மற்றும் ஆலோசனைகள் வந்திருக்கு. புகார்கள் கொடுக்கணும்னு இல்ல, குழந்தை துன்புறுத்துதல் நடக்கிற மாதிரி சந்தேகம் வந்தாலே மக்கள் உடனடியா 189 ஹாட்லைனுக்கு கால் பண்ணலாம். இதனால குழந்தைகளை சீக்கிரமா பாதுகாக்க முடியுது. மேலும் இளையோரோட பாதுகாப்புக்காக பள்ளிகள்ல மென்டல் ஹெல்த் கவுன்சிலர்ஸ், சோசியல் ஒர்க்கர்ஸ் மாதிரி சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் நியமிச்சிருக்காங்க. அதோட சேர்த்து ஆன்லைன் பாலியல் சுரண்டல மாதிரி விஷயங்களை தடுக்க இணைய கண்காணிப்பும் சட்ட நடவடிக்கைகளும் இன்னும் பலமா பண்ணப்பட்டிருக்கு. மொத்த ஜப்பானும் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பா வளரணும்ன்றதான் எங்களோட அடிப்படை நோக்கம். இத்தோட நான் பெருமையா என் நாட்டோட கருத்துக்களை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இத்தனை தெளிவான மற்றும் வலுவான கருத்துக்களை முன்வைத்த பிரதிநிதிக்கு நன்றி. இது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிரதிநிதிகளுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் உள்ளதா? எந்த சந்தேகங்களும் இல்லாததால் அடுத்த பிரதிநிதியை அவை தன்னிச்சையாக அழைக்கிறது.
5: அமெரிக்கா தயாராக உள்ளதையா?
1: தொடர்க.
5: அன்பார்ந்த நேயர்களே, என் பெயர் கோபிகா. நான் அமெரிக்கா நாட்டோட நாட்டோட பிரதிநிதியா பேச வந்திருக்கேன். ஒவ்வொரு வருடமும் சுமார் 700 மில்லியன் குழந்தைகள் இந்த பாலியல் வன்முறைய எதிர்கொள்றாங்கன்னு சொல்லப்படுது. ஒரு குழந்தை 18 வயசுக்கு முன்னாடி 3 பெண்களில் ஒரு பெண்ணோ 5 ஆண்களில் ஒரு ஆணோ பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகுறாங்க. அமெரிக்கால மட்டும் ஆண்டுதோறும் சுமார் 3.6 மில்லியன் குழந்தை துஷ்பிரயோக வழக்குகள் பதிவாகுது. இதெல்லாம் தடுக்கவும் குழந்தைங்களை பாதுகாக்கவும் பல முக்கிய சட்டங்கள் அமெரிக்கால ஸ்ட்ராங்கா நடைமுறையில இருக்கு. முதல்ல கேப்டா, சைல்ட் அபியூஸ் பிரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆக்ட். இந்த சட்டம் குழந்தைங்க மேல நடக்கிற துஷ்பிரயோகம் மற்றும் அலட்சியத்தை தடுக்க உருவாக்கப்பட்டது. அடுத்ததா கோபா, சைல்ட் ஆன்லைன் பிரைவசி ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இது 13 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களோட ஆன்லைன் பிரைவசியை பாதுகாக்குது. அதாவது பேரண்ட்ஸ் பெர்மிஷன் இல்லாம குழந்தைங்களோட தகவல்கள் இணையத்துல பயன்படுத்த கூடாதுன்றதே இதோட முக்கிய நோக்கம். மூன்றாவது கன்சியூமர் ப்ராடக்ட் சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ட். குழந்தைங்க பயன்படுத்துற டாய் ப்ராடக்ட் எல்லாம் சேஃபா இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த சட்டம் சரிபார்த்து உறுதி பண்ணது. இறுதியா கேடன்ஸ் லா 2022. குழந்தைங்களோட பாதுகாப்பு தான் முக்கியம்னு கருதி இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. மொத்தமா சொன்னா இந்த மாதிரி சட்டங்கள் குழந்தைங்க சேஃபான சூழலை கொடுக்கவும் அவங்களுக்கு பாதுகாப்பான எதிர்கால உருவாக்கவும் ரொம்ப உதவுது. இத்தோட அமெரிக்காவின் குறிப்புகளை நிறைவு செய்கிறேன்.
1: அமெரிக்க நாட்டின் தனி

0: நடக்கிற துஷ்பிரயோகம் மற்றும் அலட்சியத்தை தடுக்க உருவாக்கப்பட்டது. அடுத்ததா கோப்பா, சைல்ட் ஆன்லைன் பிரைவசி ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இது 13 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களோட ஆன்லைன் பிரைவசியை பாதுகாக்குது. அதாவது பேரண்ட்ஸ் பெர்மிஷன் இல்லாம குழந்தைங்களோட தகவல்கள் இணையத்துல பயன்படுத்த கூடாதுன்றதே இதோட முக்கிய நோக்கம். மூன்றாவது கன்சியூமர் ப்ராடக்ட் சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ட். குழந்தைங்க பயன்படுத்துற டாய் ப்ராடக்ட் எல்லாம் சேஃபா இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த சட்டம் சரிபார்த்து உறுதி பண்ணது. இறுதியா கேடன்ஸ் லா 2022, குழந்தைங்களோட பாதுகாப்பு தான் முக்கியம்னு கருதி இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. மொத்தமா சொன்னா இந்த மாதிரி சட்டங்கள் குழந்தைங்க சேஃபான சூழலை கொடுக்கவும் அவங்களுக்கு பாதுகாப்பான எதிர்கால உருவாக்கவும் ரொம்ப உதவுது. இத்தோட அமெரிக்காவின் குறிப்புகளை நிறைவு செய்கிறேன்.
1: அமெரிக்க நாட்டின் தனித்துவமான குழந்தை விளையாட்டுப் பொருட்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் திட்டத்தினை நான் இச்சபையில் பாராட்டுகிறேன். வேறு ஏதேனும் நாடுகளில் இது போன்ற குழந்தை பாதுகாப்பிற்கான செயல்பாடுகள் அல்லது சட்டங்கள் இருந்தால் இச்சபையில் கூறலாம்.
2: ஜப்பானில் உள்ளது ஐயா.
1: அதை பற்றி கூறுக.
2: கடந்த ஆண்டு 2025 நிலவரப்படி 36 மாதங்களுக்கு கீழே இருக்க குழந்தைகளுக்கான இன்ஃபன்ட் டாய்ஸ் பொம்மைகள் பொருட்கள்ல இருக்க PSC சேஃப்டி மார்க் கட்டாயமா இருக்கணும். இதுதான் நாங்க குழந்தைகள் பாதுகாப்புக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிற முக்கிய விதிமுறைகள் சார்.
1: பாராட்டிற்குரிய விஷயம். அடுத்த நாட்டிற்கு செல்வோம்.
3: சிங்கப்பூர் தயாராக உள்ளது ஐயா.
1: தொடர்க.
3: அன்பார்ந்த நேயர்களே, என் பெயர் நவீன். நான் சிங்கப்பூர் நாட்டோட பிரதிநிதியா பேச வந்திருக்கேன். சிங்கப்பூர்ல குழந்தைகள் பாதுகாப்புனா ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அரசாங்கம் பல ஸ்ட்ரிக்ட் சட்டங்களும் பாதுகாப்பு அமைப்புகளும் போட்டு நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. குழந்தை பாலியல் குற்றங்களை தடுக்க சிங்கப்பூர் அரசு பீனல் கோட் மற்றும் ஹியூமன் டிராபிக்கிங் பிரிவென்ஷன் ஆக்ட் மாதிரி கடுமையான சட்டங்களை பயன்படுத்துறாங்க. குழந்தைகளோட ஆன்லைன தவறான தொடர்பு வைக்கிறது, பாலியல் படங்களையும் வீடியோஸ்களையும் ஷேர் பண்றது, இதெல்லாம் இங்க ரொம்ப பெரிய குற்றமா கருதப்படுது. இதுல இருந்து இணையவழி குற்றத்திற்கு எதிராக சிங்கப்பூரோட கடுமையான ஸ்ட்ராங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு புரியுது. அது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக ஒன்சேஃப் சென்டர்னு ஸ்பெஷல் சென்டர் கூட இருக்கு. இங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங், அப்புறம் லீகல் ஹெல்ப் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. பாலியல் குற்றங்களை விசாரிக்க சிங்கப்பூர் போலீஸ் செக்ஷுவல் கிரைம் அண்ட் ஃபேமிலி வைலன்ஸ் கமன்னு ஒரு தனி பிரிவுல செயல்படுறாங்க. அந்த பிரிவுல இருக்கிற ட்ரெயின்ட் ஆபீசர்ஸ் குழந்தைகளுக்கு மன அழுத்தம் வராத மாதிரி ரொம்ப கேரா விசாரணை நடத்துறாங்க. அன்பார்ந்த நேயர்களை, சிங்கப்பூர் அரசாங்கம் மட்டும் இல்ல, சமூகம், பெற்றோர், ஆசிரியர்கள் எல்லோருமே குழந்தைகளை பாதுகாக்க பொறுப்பெடுத்துக்கணும் தான் நாங்க முக்கியமா சொல்றோம். என் கருத்துக்கள் மூலமா நான் சொல்றது என்னன்னா, குழந்தைகள் சேஃபா இருந்தாதான் நாளைய சமூகம் சேஃபா இருக்கும். இத்துடன் சிங்கப்பூரின் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுகளை முன்வைத்த பிரதிநிதிக்கு பாராட்டுகள். இப்போது சந்தேகங்களுக்கான நேரம். எவரும் முன்வராததால் அடுத்த நாட்டிற்கு அவை ஆவலாக உள்ளது.
0: ஜெர்மனி பிரதிநிதி தயாராக உள்ளேன் ஐயா.
1: தொடர்க.
0: அன்பான நேயர்களே, என் பெயர் கமலினி. நான் ஜெர்மனி நாட்டோட பிரதிநிதியா பேச வந்திருக்கேன். அரசாங்கம் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் படி ஜெர்மனில 16,000 மேல குழந்தை பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகியிருக்கு. இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க ஜெர்மனி ஜெர்மன் கிரிமினல் கோட்னு சொல்லப்படும் ரொம்ப கடுமையான குற்றவியல் சட்டத்தை பயன்படுத்துறோம். குழந்தை பாலியல் வன்கொடுமை, ஆன்லைன் பாலியல் கான்டென்ட் கிரியேட் பண்றது, ஷேர் செய்யறது, இவை எல்லாமே இங்க பெரிய குற்றம். அதுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு. குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு இன்னும் சேஃபா இருக்கணும்னு 2025 குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை தடுக்கும் புதிய சட்டம்னு ஒரு சட்டத்தை ஜெர்மன் பார்லிமெண்ட்ல நிறைவேற்றியிருக்கோம். இந்த சட்டத்துல என்ன முக்கியம்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிஷன் ஒருத்தர் நியமிக்கப்பட்டு, அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தையோட குரல் அரசாங்கத்தோட பாலிசியில கண்டிப்பா இடம்பெறணும்னு உறுதி பண்ணிருக்கோம். மேலும் ப்ரொடெக்ஷன் ஆஃப் யங் பர்சன் ஆக்ட்னு சட்டம் மூலமா சோசியல் மீடியா, மூவிஸ், இன்டர்நெட் கண்டென்ட், இது எல்லாமே ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அமல்படுத்தியிருக்கோம். சின்ன வயசுல இருந்தே பாதுகாப்பு உறுதி பண்ண பெடரல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு சட்டம் இருக்கு. அதன் கீழ் குடும்பங்களுக்கு முன்கூட்டிய கவுன்சிலிங், சமூக உதவி, அப்புறம் மானிட்டரிங் கூட கொடுக்கறோம். அன்பான நேயர்களே, இன்னையோட குழந்தைகள் பாதுகாப்பு தான் நாளையோட உலகத்தோட பாதுகாப்பு. இத்துடன் ஜெர்மனி தனது கருத்துக்களை நிறைவு செய்கிறது.
1: உங்கள் கவனிப்பு நமது புரிதலை உண்மையாக மேம்படுத்தும் ஒரு முக்கியமான அம்சத்தை வெளிப்படுத்துகிறது. நான் பாராட்டுகிறேன். பிரதிநிதிகளுக்கு திருத்தங்கள் அல்லது ஆலோசனைகள் உள்ளதா? எவரும் முன்வராததால் இறுதியாக பேச உள்ள பிரதிநிதி பேசலாம்.
4: இந்தியா தயாரையா?
1: தொடர்க.
4: என் பெயர் விஷ்ணு பிரசாத். நான் இந்தியாவின் பிரதிநிதியாக பேச வந்துள்ளேன். ஆராய்ச்சி ரிப்போர்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற குழந்தைகள்ல சுமார் 53% பேர் ஏதாவது ஒரு வகையில துன்புறுத்தல அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கிய காரணங்கள் என்னன்னா, வறுமை, பண அழுத்தம், விழிப்புணர்வு இல்லாமை, போதை பழக்கம், குடும்ப வன்முறை, அப்புறம் பயம், வெட்கம், இதெல்லாம் தான். குழந்தைகளை பாதுகாக்க இந்தியாவில் பல வலுவான சட்டங்கள் இருக்கு. அதுல சில முக்கியமானதை நான் சொல்றேன். முதல்ல போக்சோ சட்டம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ். இது குழந்தைகளை பாலியல் குற்றங்கள்ல இருந்து பாதுகாக்கவும் குழந்தைகளுக்கு ஃப்ரெண்ட்லியா சட்ட நடைமுறை நடக்கணும்னு உறுதி பண்ணவும் கொண்டு வந்த சட்டம். அடுத்தது கல்வியுரிமை சட்டம், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். இதுல குழந்தைகளுக்கு இலவசமும் கட்டாயமான கல்வி கிடைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் NCPCR, தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம்.

0: இது குழந்தை உரிமை சம்பந்தமான சட்டங்கள் சரியா நடைமுறையில் இருக்கா இல்லையான்னு மானிட்டர் பண்ணுற அமைப்பு. இந்த சட்டங்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், ரீசெண்டாக நம்ம கோவையில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி பண்ண பிங்க் பேட்ரோல்னு சொல்கிற பெண் காவலர் வந்து 24 மணி நேரமும் டியூட்டியில் இருக்காங்க. எனவே நேயர்களே, எங்கள் இந்திய நாட்டில் குழந்தைகள் பெண்கள் இளையோர்களோட பாதுகாப்பே முதன்மையானதாகும். நன்றி, வணக்கம்.
1: அது தனித்துவமும் புதுமையும் கொண்ட பார்வை. நமக்கு தேவையான சிந்தனை இதுவே. இப்போது கேள்விகள் அல்லது விளக்கங்களை அவை வரவேற்கிறது.
2: இங்கிலாந்து பிரதிநிதியா, நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன்.
1: இங்கிலாந்து பிரதிநிதி தனது சந்தேகத்தை முன்வைக்கலாம்.
2: நீங்க சொன்ன இந்த போக்சோ சட்டத்துல குழந்தைங்க சேஃபா தான் ஃபீல் பண்றாங்கன்னு எப்படி உறுதி செய்றீங்க?
0: இந்தியால போக்சோன்னு சொல்ற சட்டம் 2012 கொண்டு வந்தாங்க. குற்றத்தின் வரையறை, குற்ற பிரிவுகள், கடுமையான தண்டனை, இது எல்லாத்தை விட சைல்ட் ஃப்ரெண்ட்லி விசாரணை, குழந்தையோட அடையாளத்தை வெளிவிடாம 30 டேஸ்ல ரெஜிஸ்டர் ஃபைல் பண்ணி 1 இயர்ல கேஸ் க்ளோஸ் பண்ணப்படணும். இது ரொம்ப கடுமையா அமல்படுத்துறதால இந்த மாதிரி குற்றங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அதனாலதான் இப்ப இந்தியாவில குழந்தைகள் சேஃபா இருக்கும்னு ஒரு நம்பிக்கையோட பாதுகாப்பா உணர்றாங்க. நான் சொன்னது இங்கிலாந்து பிரதிநிதிக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
1: இப்போது நாம் இந்த அமர்வின் முடிவை அடைந்துள்ளோம். குழந்தை துஷ்பிரயோகம் உலகின் ஒவ்வொரு மூலையும் தொடும் ஒரு பிரச்சனை. நாம் பார்க்கவோ முழுமையாக புரிந்து கொள்ளவோ முடியாத வகைகளில் இது கோடிக்கணக்கான குழந்தைகளை பாதிக்கிறது. இளைஞர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்வது நம் எல்லோரின் பொறுப்பாகும். அதற்கு உறுதியான அர்ப்பணிப்பு, கூட்டு முயற்சி மற்றும் துணிச்சலான செயல்கள் தேவை. இந்த செய்திகள் மற்றும் ஏற்பாடுகளை தங்களது அரசாங்கங்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தி எதிர்கால தலைமுறைகளை பாதுகாப்பது பிரதிநிதிகளின் பொறுப்பாகும். அனைவரும் தங்களது கருத்துக்களை முழுமையாக பகிர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த அமர்வு இத்துடன் நிறைவடைகிறது. அனைவருக்கும் நன்றி.
3: இதுவரை கோயமுத்தூர் எக்விடாஸ் குருகுல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர் தமிழரசி லட்சுமணன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

0: ஊர்புறத்திலே.
1: நாளைய நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மூளை மற்றும் கண் நரம்பில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் கண் நரம்பியல் மருத்துவ நிபுணர் சங்கவி பார்த்திபன் அவர்கள். இத்துடன் இன்றைய நமது ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 2:55:35 ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கிருஷ்ணகிரியில் 8 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் மூத்து, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, நாலுமுக்கு, தோலம்பாளையம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பாறை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், ஊத்தங்கரை, எடப்பாடி,

0: மாஞ்சோலை, சங்கரி துர்க் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மேட்டூர், பெரியநாயக்கன் பாளையம், ஹொகனேக்கல் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம், மேட்டூர், ஊத்துக்குழி, அன்னூர், பெருந்துறை, நம்பியூர், திருப்பூர், குமாரபாளையம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், டேனிஷ்பெட், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் வடக்கு, அவிநாசி, ராயக்கோட்டை, பவானி, காரியாக்கோவில் அணை, சூளகிரி, தழுதலை, பெனுகொண்டாபுரம், மேட்டுப்பட்டி, கவுந்தப்பாடி, கீழ்கோத்தகிரி, திருப்பூர் தெற்கு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருப்பூர் துணை ஆட்சியர் அலுவலகம், சின்னாரணை, வரட்டுப்பள்ளம், குண்டேரிப்பள்ளம், மேல்கூடலூர், எமரால்டு, ஈரோடு, சோழவந்தான், குடலூர் பசார், குந்தாபாலம், குழித்துறை, பார்வுட், முள்ளங்கினாவிளை, சூரலக்கோடு, கொளச்சல், மாம்பழத்துறையாறு, கிளவரப்பள்ளி அணை, கிளன்மார்கன், திற்பரப்பு, பேச்சுப்பாறை, எழந்தக்குட்டைமேடு, ஆனைக்கிடங்கு, கொடிவேரி, களிகள், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அஞ்செட்டி, பாலமூர், ஹோசூர், ஹாரிசான், அவலாஞ்சி, ஜமுனாமரத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பல்லடம், கோழிப்போர் விளை, வென்ட்வொர்த், உட்பிரேயர், கன்னியாகுமரி மாவட்டம் இரண்யேல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் காணப்பட்டது. தென்மேற்கு பருவமழை கேரளத்திலும் தமிழ்நாட்டிலும் 4 முதல் 5 நாட்களுக்கு முன்கூட்டியே ஆரம்பமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பிலிருந்து லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில், அதாவது மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பை ஒட்டியும் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியும் குமரி கடற்பரப்பில் 5.8 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பு, அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நேற்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடியுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னை குமுதம் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். சில இடங்களில் மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 3:20.
1: மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ள வேண்டிய திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட அளவில் அதிகாரிகளுடன் ஆலோசனை

0: மேற்கொள்ளப் போவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் என்றும், இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம். இன்றைய டீ டைம் நிகழ்ச்சியில நேயர்களினுடைய விருப்பமான பாடல்களை கொடுக்கறதுக்காக காத்திருக்கோம். நான் உங்கள் ஆர்ஜே பத்மினி. நேயர்களே, இன்றைய டீ டைம்ல உங்க விருப்ப பாடல்கள் 1950 முதல் 1969 வரையில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேளுங்க. எப்பவுமே வந்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களை வருவதற்கு பதிலாக இன்று பல புது நேயர்கள் வந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறதான். குறிப்பா பெண்கள் இன்னும் நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லலாம். நேர்களை, நீங்க கால் பண்ணி உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 2316312 இந்த எண்ணுக்கும் 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். வெளியூர் மற்றும் அலைபேசியிலிருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் 0422 கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பை நினைச்சு நீங்க கால் பண்ணலாம் அப்படிங்கறதையும் சொல்லலாம். ரெண்டு நபருமே பிஸியா இருக்குங்க அப்படிங்கிற பட்சத்துல வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம். 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய விருப்பமான பாடல் ஏதாவது இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் என்னங்கிறதோட சேர்த்து உங்க பேரையும் ஊரையும் அனுப்புங்க. எப்பவுமே இந்த 50 to 69 அப்படின்னு சொல்லும் பொழுது MGR சிவாஜி மட்டும் இல்லை, இவர்களையும் தாண்டி இன்னும் ரேரான சாங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான பாடல்கள் கேளுங்க. இன்றைய டீ டைம் நிகழ்ச்சியில என்ஜாய் பண்றதுக்கு இருக்கும் அந்த வகையில முதல் அழைப்பாளர். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: மாநகராஜேஷ்
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாட்டு வேணும்?
1: படம் கலாட்டா கல்யாணம், TMS சுசிலா பாடன மெல்ல வரும் காற்றுங்கிற பாட்டு.
0: பாட்டு வருது கேளுங்க.

0: சூப்பரான பாடல்கள் நம்ம நேயர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நேயர், ஹலோ, யார் பேசுறீங்க?
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவை கணபதி சுபாஷ் நகர் பழனிசாமி.
0: சொல்லுங்க பழனிசாமி, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு தேர்த்திருவா படத்துல சித்தாரை கட்டி இருக்கும் பாட்டு
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: சரிங்க,
0: நன்றி.

3:12 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.4 நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம் லிசனர் சாய்ஸ். நேயர்களினுடைய விருப்பமா இந்த ஒரு மணி நேரம் கேட்டு பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நேயர்களை உங்களுடைய விருப்பமான பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் நடைபெறணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க கால் பண்ணுங்க 2316312 இந்த எண்ணுக்கும் 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். வெளியூர் மற்றும் அலைபேசியில் இருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் 0422 கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பை நினைச்சு கால் பண்ணுங்க. ரெண்டு நம்பருமே பிஸியா இருக்குங்க. அப்படின்னா வாட்ஸ்அப் வாயிலாக உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 9585800103 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் பேர் ஊரோட உங்களுடைய விருப்பமான பாடல் எது அது இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் என்னங்கிறதோடு சேர்த்து உங்கள் பெயரையும் ஊரையும் அனுப்புங்க. மறுபடியும் நேர்களுக்கு என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக தொடர்ந்து பேசக்கூடிய நேர்களே பேசிட்டு இருக்காம புது நேர்கள்லாம் வந்து பேசினீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் லேடிஸ்லாம் வெயிட்டிங்க, நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாட்டு கேட்பீங்கன்னு. ஸோ அந்த வெயிட்டிங்க்கு சீக்கிரமாக பாட்டு கேளுங்க, உங்களுக்காக பாடல்கள் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அடுத்த பாட்டு யாருடைய விருப்பமாக கொடுக்கறதுக்காக இருக்கும் அப்படின்னா வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அமராவதி, அஜய், ஸ்ருதிகா இவங்க எல்லாமே கோணமலையிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ பாட்டு வருது, கேட்கலாம்.

0: 17 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு இருக்கீங்க டீ டைம் லிசனர் சாய்ஸ் நேயர்களுடைய விருப்பமா பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாட்டு ஹலோ
1: ஹலோ வணக்கம்
0: வணக்கம் யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் எம்எஸ்என்ல இருந்து பொன்னிச்சாமி பேசுறேன்.
0: சொல்லுங்க பொன்னிச்சாமி, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: காலம் மாறி போச்சுல இருந்து அண்ணன் என் பெண் அண்ணன் அப்படிங்கிற பாட்டு
0: வருது கேளுங்க. தேங்க்யூ.

0: 3:23 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம் லிசன சாய்ஸ் நேயர்களினுடைய விருப்பமான பகுதியாக இந்த நம்ம பாடல்கள்லாம் இந்த செஷன்ல கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாட்டு யாருடைய விருப்பமா கேட்டு ரசிக்கிறதுக்காக இருக்கும் அப்படின்னா வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் வெள்ளலூர்ல இருந்து மகாதேவன் அவங்க பாடல் கேட்டிருக்காங்க. ராஜா ராணி திரைப்படத்துல இருந்து எனக்கு இந்த சிரிப்புங்கிற பாட்டு தாங்க வேணும் அப்படின்னு சோ அவர் அவர் கேட்ட அந்த பாடல் வருது. ஸ்டேடியோ இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு ரசித்துக்கிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம் லிசனர் சாய்ஸ்.
1: சிரிப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து

இதை பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல்லிழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. பாதையில் போகும் பெண்ணை பார்த்து பல்லிழிப்பதும் ஒரு வகை சிரிப்பு. அதன் பலனாய் உடனே

சமைச்சிருப்போம். இது அடங்கி நடப்பவன் அசட்டு சிரிப்பு, இது ததிகாரர்களின் சாகச சிரிப்பு.

0: அடடா, எத்தனை வகையான சிரிப்பு பார்த்தீங்களா, இத்தனை வகை சிரிப்புல உங்களுக்கு எந்த வகை சிரிப்பு பிடிச்சிருந்துச்சு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்க. ரைட், எனக்கு அந்த சங்கீத சிரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, 3:27 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டீ டைம் லிசனர் சாய்ஸ். நேர்களினுடைய விருப்பமான பாட்டு அடுத்ததா யாருடைய விருப்பம் பாடல் இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹலோ, யார் பேசுறீங்க?
1: பாட்டு வருது கேளுங்க.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. நில்லுங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பி இருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம்.

0: பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
1: ஹலோ மாமா.
0: ஹாய்.
2: RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: வாட்ஸ்அப் எனக்கு உங்கள் விருப்ப பாடல் அது இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் என்னங்கிறதோட சேர்த்து உங்கள் பேரையும் ஊரையும் அனுப்புங்க. அந்த வகையில் இப்போ வாட்ஸ்அப் வாயிலாக விருப்பம் தெரிவிச்சிருக்கேன்னு இருக்க தான் பாடல் கொடுக்க போகிறோம். புதையல் திரைப்படத்திலிருந்து விண்ணோடும் முகிழோடும் பாட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரகுராமன் முல்லை நகர் கோயம்புத்தூர்லேருந்து. சீக்கிரமாக கொடுங்கப்பா, நான் ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்ட பாடல் பருது.

0: நீர்களை நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல். விருப்பமான பாடல்கள்லாம் கேட்டுக்கோம். அடுத்ததா யாருடைய விருப்ப பாட்டு கேட்க போறோம் கேக்கலாமா? ஹலோ,
1: வணக்கம்.
0: சொல்லுங்க செல்வ சுப்பிரமணியன், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு நேர்வழி படத்துல இருந்து வாய்மையே வெள்ளுமடா, சௌந்தரராஜன் பாடிய பாட்டு
0: பாட்டு வருது கேளுங்க.

மூன்று மணி 40 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம் லிசனர் சாய்ஸ். நேயர்களினுடைய விருப்பமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக சாவக்கட்டுப்பாளையம் பகுதியிலிருந்து பழைய கிணறு வீதியிலிருந்து பெருமாள் சாமி, சுமதி, சுபிக்ஷா, ஸ்ரீஹரி, குமரன் அவங்க எல்லாருமே சேர்ந்து மரகதம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

0: 3:44 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டி டைம் லிசனர் சாய்ஸ், நேயர்களினுடைய விருப்பமான பாடல்கள். ஹலோ ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ, யார் பேசுறீங்க? சொல்லுங்க சரஸ்வதி, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
1: நல்ல பேரை வாங்க வேண்டும்.
0: பாட்டு வருது, கேளுங்க.
1: வணக்கங்க.
0: வணக்கம்.

3:49 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அந்த நிகழ்ச்சி டீ டைம் லிசனர் சாய்ஸ். நேர்களினுடைய விருப்பமான பாடல்களாக கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக பால்குடம் திரைப்படத்திலிருந்து பாடல் வேணும்னு சொல்லி தர்மராஜ் கனியூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் இதோ.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: என்ன
0: படத்துல இருந்து என்ன
1: பாட்டு வேணும்?

டைம் லிசனர் சாய்ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க. இதில் நிறைவாக யாருடைய விருப்ப பாடம் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரவி ஒலம்பஸ்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க, இருவள்ளவர்கள் திரைப்படத்துலேருந்து பாட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட நான் ஆர்ஜே பத்மினி, மீண்டும் 4 மணிக்கு கெட்ஸ் இட் கோ கேம் ஷோவில் உங்களை சந்திக்கின்றேன்.

0: இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் கூறியுள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கல்லூரி விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட அளவில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் என்றும் இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது.

0: சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மீண்டும் ஒரு உற்சாகமான மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க இந்த ஒரு மணி நேரம் முழுக்க கேட்டு என்ஜாய் பண்ண இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ கேம் ஷோல என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் இந்த கேம் ஷோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வகையான விளையாட்டுகள் இருக்கு. ஸோ அந்த வகையில் இன்று கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே விளையாடலாமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுதுதான் உங்களுக்காக ஒரு விளையாட்டு வச்சிருக்கேன். அப்படின்னா நான் வந்து ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லுவேன், அந்த திருக்குறள்ல ஒரு வார்த்தை விடுபட்டிருக்கும், அந்த விடுபட்டிருக்கக்கூடிய வார்த்தையை கண்டுபிடிச்சு நீங்க நம்ம வாட்ஸ்அப் என்னான 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு அல்லது நீங்க கால் பண்ணியும் இதற்கான பதில் அந்த விடுபட்டிருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லலாம். எஸ் எப்படி கால் பண்ண போறீங்க அப்படின்னா 2316312 இந்த எண்ணுக்கு அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு கால் பண்ணலாம். 0422 கோயம்புத்தூருக்குரிய முன் இணைப்பை நினைச்சு நீங்க கால் பண்ணுங்க. சரி, எப்படி கால் பண்ணணும்னு சொல்லியாச்சு, ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு கேள்வி வேணும் இல்லையா? ரைட், உங்களுக்கான முதல் திருக்குறள், அரண் கடை நின்றாருள் எல்லாம் டேஷ் நின்றாரின் பேதையார் இல். ஐ ரிப்பீட், அரண் கடை நின்றாருள் எல்லாம் டேஷ் நின்றாரின் பேதையார் இல். இதில் அந்த டேஷ்ல என்ன வரும் அப்படிங்கறது கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படிங்கறது சொல்லிட்டு நிகழ்ச்சியில முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இந்த பாட்டு துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து.

சரியான பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத சொல்லிறேன். சுமதி, சுபிக்ஷா, ஸ்ரீ ஹரி குமரன் பழைக்கிணறு வீதி சாவக்கட்டு பாளையம் பகுதியில இருந்து சொல்லிருக்காங்க. அவரை தொடர்ந்து நிறைய பேர் ஆன முயற்சி பண்ணிருக்கீங்க. சரியான பதில் சொல்லிருக்க கூடிய நேர்கள் சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் சொல்லிருக்காங்க. அவரை தொடர்ந்து தாசர்பட்டியில இருந்து பாலசுப்ரமணியம் இத்தனாவது திருக்குறள்ங்கிறத முதற்கொண்டு சரியா சொல்லிருக்காங்க. ஒரு சிலர் எனக்கு தெரியலங்க, திருக்குறள் படிச்சே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. செல்வலட்சுமி ராஜவீதியிலிருந்து சொல்லியிருக்காங்க. அவர்களை தொடர்ந்து நண்பர் பேர் என்னது ஆர் எஸ் புரத்துல இருந்து ஹரிஹரன் அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. எஸ், அள்ளி நகரம்லேருந்து மகாதேவன் பெரம்பலூர் அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்துட்டு இதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உமா ராமலிங்கம் முனுசாமி நகர் ராமநாதபுரம் கோயம்புத்தூர்லேருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. எஸ் இப்போ சரியான பதில் சொல்லியிருக்க நேர்களினுடைய பேர் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். நான் மறுபடியும் என்ன திருக்குறள் அப்படிங்கிறதையும் சேர்த்து அந்த விடுபட்டிருக்க வார்த்தையும் சொல்லிடுறேன். அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல் அப்படிங்கிறது தான் இதற்கான முழுமையான திருக்குறள். அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை அந்த வார்த்தை தான் விடுபட்டு இருந்துச்சு. இந்த பிறன்கடைங்கிறது தான் நிறைய பேர் கண்டுபிடிச்சி பதில் சொல்லியிருந்தாங்க. அப்படியா, எப்படிமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? சரி, உங்களுக்காக இன்னும் அடுத்த திருக்குறள் காத்துட்ருக்கு. சரி, ஒரு திருக்குறள்னா என்ன, அடுத்தடுத்து உங்களுக்காக நிறையா இருக்கு இல்லையா? ஸோ அதில் கண்டுபிடிச்சி பதில் சொல்லிடலாம். ஓகே, உங்களுக்கான அடுத்த திருக்குறள் ரெடியாக இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் டாஷ். இன்னொரு முறை சொல்லட்டா, எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கும் செல்வர்க்கே டாஷ் அப்படிங்கிறதான். ஸோ எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கும் செல்வம் டேஷ் கண்டுபிடிச்சி அந்த டேஷில் என்ன வருங்கிறத ஆன்சர் பண்ணுங்க. இதே வாட்ஸ்அப் என்னென்ன 9585800103 இந்த வாட்ஸ்அப் இருக்கும். அல்லது கால் பண்ணியும் சரியான பதில்களை சொல்லலாம். உங்களுக்கான அடுத்த பாட்டு வந்துட்டு இருக்கு பில்லா 2 திரைப்படத்திற்காக.

நேர்களை நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல. 4:17 கேட்டேன் ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்று வந்துட்டு என்ன கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு திருக்குறள்ல ஒரு வார்த்தை விடப்பட்டிருக்கோம், அந்த விடப்பட்ட வார்த்தை இருக்கக்கூடிய வார்த்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அந்த வகையில் பாடலுக்கு முன்னால நம்ம எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் டேஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கு சரியான பதில் சொல்லியிருக்கக்கூடிய நண்பர்கள் யார் யார் எங்கெங்கிருந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாமா? எஸ், கொழுமங்குண்டான்லேருந்து ராமகிருஷ்ணன் வந்து முழு திருக்குறளுமே மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஜெகநாதன் போல கட்டப்பாளையம் பகுதியிலிருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து சரியான பதில் சொல்லியிருக்கக்கூடிய நண்பர் யார்னா, பெருமாள் சாமி சுமதி சாவக்கட்டப்பாளையம் பகுதியிலிருந்தும், தாசர்பட்டியிலிருந்து பாலசுப்ரமணியம், சிங்கநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன் பதில் சொல்லி

இருக்காங்க. இவர்களை தொடர்ந்து ரமண முதலி புதூர்ல இருந்து சுதாகர் ஜீவா அவங்கள மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ராஜா ராமகிருஷ்ணன் புனிதா திருப்பூர் நஞ்சப்ப நகர் பகுதியிலிருந்து, செல்வலக்ஷ்மி ராஜவீதி பகுதியிலிருந்து, கோணமலையிலிருந்து ஆனந்தன், திருப்பூர்லேருந்து பாலா அவரும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் களத்து புதூர் பகுதியிலிருந்து, ராமலிங்கம் பொள்ளாச்சியிலிருந்தும், அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூர்லேருந்து மீண்டும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து நண்பர் பெயர், வெறும் பெயரை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க, நீங்கள் ஆன்சர் சொல்கிற வரைக்கும் உங்கள் பேரை நான் சொல்லவே மாட்டேன் பாருங்களேன். ஓகே, ஸோ அவரை தொடர்ந்து நண்பர் பெயர் என்ன அப்படின்னா, எஸ் இவங்க சரியான பதிலும் சொல்லியிருக்காங்க. குகன் சிந்து கோத்தகிரி பகுதியிலேருந்து, பிடம்பள்ளியிலிருந்து வாசுதேவனும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ரைட்டு, ஸோ இதே போல் சரியான பதில்களை சொல்லிக்கிட்டே இருங்க. அதாவது இப்போ நான் கேட்டிருந்த அந்த திருக்குறளினுடைய முழுமை என்னங்கிறத நான் ஃபோன் பண்ணியும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நேர்காத்திருக்காரு. ஹலோ, நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படிங்கறது, அந்த தகைத்துங்கிறது தான் சரியான பதிலாக இருக்கு. ஓகே, அடுத்ததாக இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திருக்குறள் தான், அதனால மீண்டும் அந்த திருக்குறள் நிறைய பேர் சொல்லணும் இல்லையா, அதுக்காக இந்த எளிமையான திருக்குறள் வந்துட்டு நான் கேட்கிறேன். யாகாவா ராயினும் நா காக்க டேஷ் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு அப்படிங்கிறது, அந்த டேஷ்ல என்ன வரும் திருக்குறள் என்னங்கிறது இன்னொரு முறை சொல்லிடட்டுமா. யாகாவா ராயினும் நா காக்க டேஷ் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு அப்படிங்கிறது, அந்த டேஷ்ல என்ன வரும் கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான அடுத்த பாட்டு நான் ஈ திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று இரவு 9:15 மயிலிறகு இன்றைய மயிலிறகு திரைப்பட விமர்சனம். பி ஆர் பந்தலு இயக்கத்தில் ஏவிஎம் ராஜன், பாரதி மற்றும் பலர் நடித்துள்ள நம்ம வீட்டு லட்சுமி திரைப்பட விமர்சனம் கேட்டு ரசிக்கலாம். இதற்கான சரியான பதில் சொல்றதுக்காக காத்திருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் வாட்ஸ்அப்ல பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். தாமு செட்டி வீதியிலிருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. முழு திருக்குறளையுமே அனுப்பிச்சிருக்கிறது ஆசர்பட்டியிலிருந்து பாலசுப்ரமணியம். சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர்ல இருந்து, கோணமலையிலிருந்து ஆனந்தன் பதில் சொல்லியிருக்காரு. ஜெயலட்சுமி சிங்கநல்லூர் பகுதியிலிருந்து மனோகரன் அவங்க கூடவே, ராமகிருஷ்ணன் கொல்முகண்டா பகுதியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சுதீஷ் கோத்தகிரி பகுதியிலிருந்து முழு திருக்குறளையுமே சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் வந்துட்டு எஸ் அவரும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து எஸ் சண்முக சுந்தரம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. புதுக்கோட்டையிலிருந்து திருக்கோகர்ணம் தே வெங்கடேசன் மற்றும் பிருந்தா அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. திருப்பூர்லேருந்து பாலா செல்வலட்சுமி ராஜவீதி பகுதியிலேருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. டடா, நேயர்கள் எல்லாருமே நிறைய பேர் ஈஸியான திருக்குறள் கேட்டாலே இப்படி தான் போல. ஓகே, ரகுராமன் அவரும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. கவினயா லக்ஷ்மி ரங்கசாமி அவங்களாம் திருப்பூர் கணபதி பாளையம் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. பீடம்பள்ளியிலிருந்து வாசுதேவன் அவரை தொடர்ந்து மகாதேவன் பெரம்பலூர் பகுதியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. விஜயகுமார் வரதராஜபுரம் பகுதியிலிருந்தும், அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர் பகுதியிலிருந்தும், குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து கல்யம்புதூர் பகுதியிலிருந்து மணி கீர்த்தனா, ராமச்சந்திரன் கீர்த்தனா அவங்களும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஜெயஸ்ரீ ஃப்ரம் வடவள்ளியிலிருந்து முழு துருக்கலையுமே சரியான பதில் அனுப்பிச்சிருக்காங்க. கலைச்செல்வி செங்கப்பள்ளி பகுதியிலிருந்தும் பதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாருமே சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதோ இந்த நேயர் சொல்றாரான்னு பார்த்தலாம். ஹலோ, யார் பேசுறீங்க?
1: வணக்கம், பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: சொல்லுங்க குமார், திருக்குறளினுடைய முழுமை என்னங்கறது கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு.
0: எஸ், கரெக்ட், சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க. அந்த காவாக்கால் அப்படிங்கறது தான் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம். சோ அதை கண்டுபிடிச்சுதான் பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதையே கண்டுபிடிச்சு மிக சிறப்பான பதில் சொல்லிருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் பாராட்டுக்கள். எஸ், உங்களுக்கான அடுத்த திருக்குறள் ரெடியா இருக்கு, சொல்லட்டுமா? ஓகே, இந்த திருக்குறள் எப்படி கண்டுபிடிச்சு எத்தனை பேர் பதில் சொல்றீங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி திருக்குறள், ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் டேஷ் ஏமா புடைத்து. ஐ ரிப்பீட், ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடகள் ஆற்றின் டேஷ் ஏமா புடைத்து. அந்த டேஷ்ல என்ன வருங்கிறத கண்டுபிடிச்சு பதில் சொல்லுங்க. உங்களுக்கான அடுத்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ஸ்ரீடினு தாக்காஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. காதலில் சொதப்புவது எப்படி, படத்துல இருந்து பாட்டு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
1: நாளை
0: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTH-இலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
2: கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டு இருக்கீங்க. 4:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருக்குறள்ல ஒரு வார்த்தை விடுபட்டிருக்கோம். அந்த விடுபட்டிருக்கக்கூடிய வார்த்தை என்னங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதற்காக நேர்கள் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன திருக்குறள் சொல்லியிருந்தேன் அப்படிங்கறத சொல்லிட்டுமா? ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கள் ஆச்சின் டேஷ் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதற்கான சரியான பதில் சொல்லியிருக்கக்கூடிய நேர்கள்லாம் யார் யார் அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம லைன்ல இருக்கக்கூடிய நேர்கிட்ட பேசலாம். திருப்பூர்ல இருந்து பாலா மெசேஜ் பண்ணிருக்காரு, சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து இந்த முறை ஒரு சிலர் நிறைய பேர் மறந்துட்டாங்க போலயே. ஓகே, சரி, பரவாயில்ல. சுமதி மெசேஜ் பண்ணியிருக்காங்க, பெருமாள் சாமி அவங்களும். கோணவாலை ஆனந்தன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொல்மகொண்டன் பகுதியிலிருந்தும் அவரை தொடர்ந்து நண்பர் பேர் என்ன, எஸ் ஹரிஹரன், அவங்களும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் கலத்தபுதர் பகுதியிலிருந்தும், நஞ்சப்ப நகர் பகுதியிலிருந்து புனிதா ராஜா ராமகிருஷ்ணன் அவங்களும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஜெயஸ்ரீ வடவழியிலிருந்து, துளசி நிவேதா பொள்ளாச்சியிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, உமா ராமலிங்கம் முனுசாமி நகர் பகுதியிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. நேயர் யார் பதில் சொல்கிறாங்கங்கிற தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ,
3: வணக்கம் மேம், கோட்டையிலேருந்து சிந்து பேசுறேங்க மேம்.
2: சொல்லுங்க சிந்து, ஆன்சர் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா?
3: கண்டுபிடிச்சிட்டேங்க மேம்.
2: சொல்லுங்க.
3: ஒருமையுள் ஆமை போல் 5 அடங்கள் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பும் உடைத்து.
2: ஓகே, சூப்பர், சரியான பதில் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கள் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து அப்படிங்கிறது இந்த திருக்குறளினுடைய முழுமையான ஒரு இது. ஸோ கரெக்டாக சொல்லிக்கக்கூடிய தண்ணீர்களுக்கும் பாராட்டுகள் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ அடுத்த திருக்குறள் என்னங்கிறத சொல்லிடலாமா? அடுத்து யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஸோ உங்களுக்கான அடுத்த திருக்குறள் ரெடியாக இருக்குது, இப்போ சொல்லிடுறேன். டேஷ் உடை

யார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது. மீண்டும் ஒரு முறை, டேஷ் உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது அப்படிங்கிறது. ஸோ இந்த திருக்குறளில் அந்த முதல் வார்த்தையை விடப்பட்டு சொல்லியிருக்கேன், அது என்னங்கிறது கண்டுபிடிச்சு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 9585800103 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு, அல்லது 2316312 இந்த எண்ணுக்கு, அல்லது 2317046 இந்த எண்ணுக்கு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணலாம். 0422 கோயம்புத்தூர்க்குரிய முன் இணைப்பை நினச்சி கால் பண்ணுங்கிறது சொல்லிக்கலாம். அடுத்த பாட்டு குட்டி புலி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள். நாலு மணி 38 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. நேயர்களினோட நம்ம ஒரு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். என்ன கேம்னு சொல்லி கேட்குறீங்களா? நான் ஒரு திருக்குறள் சொல்கிறதும், அந்த திருக்குறளில் ஒரு வார்த்தை விடுபட்டு சொல்கிறதும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சி பதில் சொல்கிறதும் சொல்லி சூப்பரான பாடல்களை கேட்டோம், என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ரைட், அந்த மாதிரி பாடலுக்கு முன்பு நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, டேஷ் உடையாருக்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின் பது அப்படிங்கிறது. ஸோ இதில் அந்த விடுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ எஸ், நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது, நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன கொஞ்சம் ஈஸியாகவே கேட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக கேட்கலாம்னு சொல்லி பார்க்கும்பொழுது சிலர் பதில் சொல்லியிருக்காங்க. யார் அந்த சிலர் அப்படின்னா, திருப்பூர்லேருந்து பாலா சரியான பதில் சொல்லியிருக்காங்க, ராமகிருஷ்ணன் கொடுமங்குண்டன் பகுதியிலிருந்தும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க, அவரை தொடர்ந்து முழு திருக்குறளையும் அனுப்பிச்சிருக்காங்க ஜெயலட்சுமி மனோகரன் சிங்கநல்லூர் பகுதியிலேருந்து, ராஜா ராமகிருஷ்ணன் புனிதா திருப்பூர்லேருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க, எஸ் பீடம்பள்ளிலிருந்து வாசுதேவனும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஒரு சில நேயர்கள் முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் சரியான பதில் சொல்லியிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தானே நம்ம பேர் சொல்லணும். அலைநகர்லேருந்து எஸ் மகாதேவனும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க, ஜெய ஸ்ரீ வடவழியிலேருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படி என்னம்மா சரியான பதில் சொல்லியிருக்காங்க, முதல்ல திருக்குறள் நீ சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அழுக்காறு உடையாருக்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது அப்படிங்கிறது தான் இந்த முழுமையான திருக்குறள். அழுக்காருங்கிற சொல்லு தான் நான் விடுபட்டு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ உங்களுக்காக அடுத்த திருக்குறள் ரெடியாக இருக்குது. ஸோ இதுவரை வரைக்கும் கண்டுபிடிச்சதெல்லாம் இருக்கட்டுங்க, இன்னி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதோ கண்டுபிடிக்கிறதுக்காக திருக்குறள் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. கருமணியர் பாவாய் நீ போதாயா விடும் டேஷ் இல்லை இடம் அப்படிங்கிறது. ரொம்ப அழகான திருக்குறள் இது, ஆக்சுவலி இன்பத்து பால்ல வரக்கூடியது. மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. கருமணியர் பாவாய் நீ போதாயா வீழும் டேஷ் இல்லை இடம். அந்த டேஷில் என்ன வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கால் பண்ணியும் சரியான பதிலாக சொல்லலாம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்துலேருந்து பாட்டு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
1: நாளை
0: இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. 4:47 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்றைய திருக்குறள்ல இருந்து ஒரு வார்த்தை விடுபட்டு இருக்கோம். அந்த விடுபட்டு இருக்கக்கூடிய வார்த்தை என்னங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில பாடலுக்கு முன்பு கருமணீர் பாவாய் நீ போதாயாம் வீழும் டேஷ் இல்லை இடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த டேஷ்ல என்ன வரும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லிருங்கன்னு சொன்னேன். ஸோ அதுக்காக நேர்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனாலுமே ஒரு சில நேர்களை என்ன பண்ணிடுறாங்க, மெசேஜில் பேர் மட்டும் அனுப்பிவிட்டால் கண்டிப்பாக நம்ம பேரை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க போல. நோ, அது நடக்காது. நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் சொல்கிறோங்க அப்படின்னு சொல்லி பதில்களை சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அவங்க இவ்வளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்கிறப்ப அவங்களுக்கு நான் பேர் சொல்கிறது அப்படிங்கிறது சரியாக இருக்கும். ஸோ எதுவுமே இல்லாமல் பேர் சொன்னால் எப்படிங்க இது? சரி, யோசிக்கிட்டே நான் கேட்கக்கூடிய அடுத்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா நம்ம கேட்டிருந்த அந்த திருக்குறள்ல விடுபட்டிருக்கக்கூடிய வார்த்தையை சரியா கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய நேர்களினுடைய பெயர்கள் என்னங்கிறத சொல்லிடுறேன். திருப்பூர்ல இருந்து பாலா சரியான பதில் சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சிங்கநல்லூர்ல இருந்து ஜெயலட்சுமி மனோகரன். அவரை தொடர்ந்து ஆனந்தன் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. பாரதி மகாலிங்கம் கல்விவலசில இருந்து முழுமையான திருக்குறளையுமே மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பதி அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மிஸ் ஆயிருக்கு, அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னதுக்காக அந்த வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்காரு. அந்தோணி ராஜ் சென்னையிலிருந்து, பீடம்பள்ளியிலேருந்து வாசுதேவன் சரியான பதில் சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து புனிதா சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஜெயஸ்ரீ ஃப்ரம் வடவள்ளியிலிருந்து சரியான பதில். குகன் சிந்து கோத்தகிரி பகுதியிலிருந்தும், நண்பர் பேர் என்ன, சாமி செட்டிப்பாளையம்லேருந்து கவனிக்கா அவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான பதில் சொல்லியிருக்கக்கூடிய நேர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்றதையும் சொல்லிடலாம். ஓகே, அதற்கு பதிலாக அந்த திருக்குறள் என்ன, அதோட முழுமை என்னங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா? கருமணியர் பாவாய் நீ

மனோகரன் பெங்களூர்லேருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. சிங்கநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன் அவரை தொடர்ந்து ஆனந்தன் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலிருந்து முழுமையான திருக்குறளையுமே மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பதி அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மிஸ் ஆயிருக்கு, அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னதுக்காக அந்த வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்காரு அந்தோனி ராஜ் சென்னையிலேருந்து. பீடம்பள்ளியிலேருந்து வாசுதேவன் சரியான பதில் சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து புனிதா சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஜெயஸ்ரீ ஃப்ரம் வடவள்ளியிலிருந்து சரியான பதில். குகன் சிந்து கோத்தகிரி பகுதியிலிருந்தும் நண்பர் பேர் என்ன சாமி செட்டிப்பாளையம்லேருந்து கவனிக்கா அவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான பதில் சொல்லியிருக்கக்கூடிய நீர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்றதையும் சொல்லிடலாம். ஓகே, அதற்கு பதிலாக அந்த திருக்குறள் என்ன, அதோட முழுமை என்னங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா? கருமணியர் பாவாய் நீ போதாயாம், விழும் திருநுதற்கு இல்லை இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்பத்து பால இந்த திருக்குறள், இதில் திருநுதல் அப்படின்னா அந்த ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். நல்லா இருக்குது இல்லையா? உங்களுக்கான அடுத்த திருக்குறள் தயாரா இருக்கு கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு, நீங்க தயாரா? எஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கால் பண்ணலாம். 2316312 எனக்கு, 2317046 எனக்கு கால் பண்ணலாம். 9585800103 இந்த வாட்ஸ்அப் எனக்கு, இந்த ரெண்டு நம்பருமே பிஸியா இருக்குங்கிற பட்சத்துல உங்க பேர் ஊரோட பதிலா சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கான அடுத்த திருக்குறள் தயாராக இருக்கு. இது என்ன அப்படின்னா, டேஷ் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அப்படிங்கிறது. ஐ ரிப்பீட், டேஷ் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இலை அப்படிங்கிறது. முதல்லையே அந்த டேஷில் என்ன வருங்கிறது கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ கண்டுபிடிச்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான அடுத்த பாட்டு வந்துட்டே இருக்கு, நெருப்பிடா திரைப்படத்துல இருந்து.

0: நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு சித்திரசவானம் இதில் வழிகாட்டி சிறப்பு குழந்தைகளுக்கான யோகா நேரலையில் எடுத்துரைக்கிறார் யோகா ஆசிரியர் அ ரேணுகா அவர்கள். 4:53 ஆகாஷவாணிக்கு 51.03 FM-ல நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி, இது கெட் செட் கோ கேம் ஷோ. கேம்ல பாடலுக்கு முன்பு நான் என்ன திருக்குறள் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டேஷ் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதற்கான சரியான பதில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுலயுமே சுல்தான் பேட்டையிலிருந்து ரத்தினம் சரியான பதில் சொல்லியிருந்தாரு. பெருமாள் சாமி சுமத்தியும் பதில் சொல்லியிருக்காங்க, சரியான பதில் சொல்லியிருக்காங்க. விஸ்வம் அறந்தாங்கி பகுதியிலிருந்தும் சிறுமுகையிலிருந்து சோமு கலைவாணி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவரை தொடர்ந்து ராமகிருஷ்ணன் சரியான பதில் சொல்லியிருக்காரு. சிங்கநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மீண்டும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. திருப்பூர்லேருந்து பாலா, ஆனந்தன் கோணமலை பகுதியிலிருந்தும், அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன் கள்ளத்து புதூர் பகுதியிலிருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஜெயஸ்ரீ வாசுதேவன், பாரதி மகாலிங்கம், அள்ளிநகரம்லேருந்து பாப் மகாதேவன். அவரை தொடர்ந்து உமா ராமலிங்கம் முனுசாமி நகர்லேருந்தும், துளசி நிவேதா பொள்ளாச்சியிலேருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க. திருப்பூர்லேருந்து இளங்கோ அம்பிகா தேவி சண்முகசுந்தரம் பதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஒரு சில நேயர்கள். இது என்னங்க, இது வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் பண்ண வேணா. நீங்கள் எந்த மெசேஜாக இருந்தாலும் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பெயர் நம்ம நிகழ்ச்சியில் சொல்லப்படும். ஆகாஷ்வாணி 51.03 FM-ல சொல்ல போனால் இவ்வளோ நேரம் நேயர்கள் எல்லாருமே நான் கேட்டிருந்த எல்லா கேள்விகளுக்குமே சரியான பதில் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அவங்களுக்கான பாடல் வருது. அடுத்த பாட்டு மெர்சல் படத்திலிருந்து.
1: நீ

0: 4:58 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. இன்றைய கெட் செட் கோ கேம் ஷோல நிறைய நேர்கள் பங்கு பெற்ற உங்களுடைய விருப்பமான நிறைய திருக்குறள்களையும் பதில் சொல்லி கரெக்டா என்ஜாய் பண்ணிருந்தீங்க. சோ நேர்கள் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி. நன்றி நேர்களே. இன்று மாலை 5 மணிக்கு சித்திரசவனம், இதில் வழிகாட்டி சிறப்பு குழந்தைகளுக்கான யோகா நேரலையில் எடுத்துரைக்கிறார் யோகா ஆசிரியர் ஆர் ரேணுகா அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியிருக்கிறார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என அமைச்சர் திருமதி கமலி கூறியிருக்கிறார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்ததில் குதிரை பேரம் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அரளிக்கரிடம் புகார் மனு அளித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 5:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் இந்த மாலை நேரத்தில் நாம் இணைந்திருப்பது சித்திர ஜவானம் வழிகாட்டி. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வழக்கம் போலவே ஒரு சிறப்பு விருந்தினர் பங்கு பெற்றிருக்காங்க. சிறப்பு குழந்தைகளுக்கான யோகா அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாக விளக்கமாக நேரலையில் நம்மோடு பகிர்ந்துக்க போகிறாங்க. யோகா ஆசிரியர் ஆர் ரேணுகா அவர்கள், வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: மேடம், இப்போது குழந்தைகள் அப்படிங்கிற அந்த ஒரு 5 குழந்தைகளுக்கே வந்து யோகா பயிற்றுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்கம் யோகா பயிற்சியில் தர்றாங்க. இப்போ இந்த சிறப்பு குழந்தைகளுக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அடிப்படையில், அப்புறம் இந்த சிறப்பு குழந்தைகளுக்கு இந்த யோகாவை எந்த முறையில் கற்பிக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
2: நார்மலாக இருக்கிற அந்த டிப்

0: டிபிக்கல் சில்ட்ரன் சொல்கிற குழந்தைகள்லேருந்து இந்த சிறப்பு குழந்தைகள் எப்படி வேறுபடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமனாக வந்து அவங்க அந்தந்த வயசில் எட்டியிருக்க வேண்டிய அந்த பேசிக் மைல்ஸ்டோன்ஸ் வந்து எட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு குழந்தை பிறக்குது, 6 மாதங்கும்போது எழுந்திரிச்சு உட்கார ஆரம்பிக்கணும். அப்புறம் 8-10 மாதம் அப்படிங்கும்போது எழுந்து நிற்கணும், 8 வச்சு நடக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி பேசிக் மைல்ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அந்தந்த வயசுக்கு ஆகிற டைமில் வந்துட்டு ஆகலை. ஐ காண்டாக்ட் இல்லை, குழந்தைங்க வந்து தன்னை பேரண்ட்ஸ் பண்ணுறதை வந்துட்டு பார்க்க மாட்டேங்கிறாங்க, சிரிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸில் அந்த ஏஜ் டைமில் பேசி முடிக்கலை. அந்த மாதிரி டைமில் வந்துட்டு குழந்தை நல்ல மருத்துவர்கிட்ட போவாங்க பேரண்ட்ஸ். ஜென்ரலாக போகும்போது இதுக்குன்னு சில அசஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த அசஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு டாக்டர்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து டயக்னோஸ் பண்ணி சொல்லுவாங்க, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க, இல்லை வந்து ஆட்டிசம் இருக்குது, டவுன் சிண்ட்ரோம் இருக்குது, அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து அவங்கள டயக்னோஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் தான் வந்து நம்மக்கிட்ட யோகா கற்றுக்கிறதுக்காக வராங்க. இந்த யோகா பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நல்லா மெயினாக அவங்கள காம் டவுன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு யோகாவில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியுதுங்க. குழந்தைங்க நல்லா அதை உள்வாங்கி நல்லா பண்ணுறாங்க ஆக்சுவலி.
1: ஓகே மேம், இப்போ இந்த சிறப்பு குழந்தைகள் அவங்க யோகா செய்வதால் அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க 3 விதமாக அவங்க வந்து டாக்டர்ஸ் வந்து டயக்னைஸ் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ அந்த குழந்தைகளுக்கு என்ன வேறுபாடு, அந்த யோகா கற்றுக்கிறதுல அவங்க எந்த அளவு சதவிகிதம் அதிகமாக குறைவாக இருக்கும், அதை பற்றி சொல்லணும்.
0: ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கங்க சார். இப்போ டிப்பிக்கலாக இருக்க சில்ட்ரனுக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ நம்மளை பார்த்து செய்வாங்க, அவங்க பாட்டுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. பட் இந்த குழந்தைங்களுக்கு நம்ம எல்லா விதத்துலையுமே வந்து அசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி, சில குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சு ஹேண்ட்ஸ் ஆனாக வந்து அவங்கள பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சில குழந்தைகள் வந்து நம்ம பண்ணணும்னா அதை பார்த்து பண்ணுற ஸ்டேஜில் இருப்பாங்க. சில நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை 1 வாட்டிக்கு 4 வாட்டி சொன்னால் பண்ணுற, அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரியாக இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இவங்களோட இதில் வந்து அந்த வேறுபாடாக வந்து நம்ம பார்க்குறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வந்து இந்த யோகா பயிற்சிகளுக்கு அவங்க வரும்போது பேசிக்காக சில சாண்டிங் சொல்லி கொடுப்போம். சாண்டிங் வந்து அவங்களுடைய மனசை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: அது என்ன மாதிரி
0: சாண்டிங்? சிம்பிளாக வந்துட்டு ஏதோ ஒரு பாடல் வந்துட்டு நம்ம பேசிக் டிவோஷனல் சாங் மாதிரி ஏதாவது ஒன்று சிம்பிளாக கொடுக்கும்போது, சும்மா 1-2 நிமிஷத்துக்கான சாண்ட் கொடுக்கும்போது.
1: இப்போ உங்கள் முன்னாடி ஒரு சிறப்பு குழந்தைகள் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி சாண்டிங் அதை சொல்லுவீங்க, அதை மட்டும் சொல்லுங்க.
0: ஓம் சாண்டிங் சொல்லுவோம். இந்த ஓம் சாண்டிங் வந்து நம்ம 1-2 வாட்டி திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட்டடாக சாண்ட் பண்ணும்போது இது ஒரு ப்ரீதிங் ப்ராக்டிஸாகவும் அமையும், ஒரு பிராணாயாமமாகவும் அமையும், அவங்களுக்கு அது சாண்டிங்காகவும் அமையும், மனசை வந்து காம் டவுன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே போல் ஹரியோம் சொல்லிட்டு ஒரு சாண்டிங் பண்ணுவோம். இந்த சாண்ட் பண்ணும்போதும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு அந்த டியூனில் அவங்க வரும்போது வந்து அந்த கிளாஸில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக உட்காந்துருப்பாங்க. வெளியெல்லாம் இருந்து வர்றாங்க, கிளாஸ் ரூம்குள்ளே வர்றாங்க அப்படிங்கும்போது அந்த சாண்டிங் வந்து ஓகே நம்ம ஒரு ப்ராக்டிஸ்குள்ளே வந்திருக்கோம், இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு அவங்களுக்கு வரும். அந்த ஃபோக்கஸிங் வந்து கிடைக்கிறதுக்கு அந்த சாண்டிங் ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் வி வில் டூ சிம்பிளாக ஆசனங்கள் பண்ண வைப்போம். இந்த சிம்பிள் ஆசனங்கள் வந்து எப்படின்னா, இப்போது நின்றுட்டுருக்குறோம், கீழே குனிஞ்சா தரையை தொடணும், கை பின்னாடி நல்லா வளையணும், தலைகீழாக நிற்கணும், அப்படிங்கிறது தான் ஆசனம்னு நம்ம பார்க்குறோம். பட் அதை தவிர இந்த குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆசனங்களே வந்து தன்னுடைய உடம்பை வளைச்சு நம்ம இப்போ என்ன ஒன்று பண்ணுறோம், ஒரு மூவ்மெண்ட் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த இதாகுது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல குவியுது. இப்போது இந்த கையை வச்சு இந்த காலை வச்சு நம்ம இந்த பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கவனம் குவியல் கிடைக்கும் போது வந்துட்டு மற்ற எல்லா விஷயங்களுமே தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகுது. ஸோ இந்த ஆசன ப்ராக்டிஸ் வந்து ஜென்ரலாகவே குழந்தைங்களுக்கு அந்த செல்ஃப் அவேர்னஸ் டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும். தென் மூச்சு பயிற்சி. மூச்சு வந்து நம்ம சுவாமி சச்சிதானந்தா எங்களுடைய குரு, அவர் சொல்கிறது என்னென்னா மூச்சுங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் பாடி அண்ட் மைண்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட உடலுக்கும் மனத்துக்குமான இடையில் இருக்க பாலம். ஸோ இந்த மூச்சை வந்து நம்ம கரெக்டாக பண்ணும்போது வந்து மனம் வந்து அமைதி அடையும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாச பயிற்சிகள் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறத நம்ம சொல்லி கொடுக்கும்போது மனம் இன்னுமே கொஞ்சம் அமைதி அடையும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் சொல்லி கொடுப்போம். ஸோ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துகிட்டா இந்த 4 காம்போனன்ட் இருக்கிறத வந்து என்ஷுர் பண்ணிக்குவோம். சாண்டிங் இருக்கணும், ஆசனாஸ் இருக்கணும், பிராணயாமம் அதாவது சிம்பிள் மூச்சு பயிற்சி இருக்கணும், அப்புறமா வந்துட்டு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் இருக்கணும். இந்த 4 காம்போனன்ட் வச்சு ஒரு கிளாஸ் நம்ம டிசைன் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கும்போது நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கும்.
1: ஆக்சுவலாக அந்த மூச்சு பயிற்சி தான் அந்த உடலுக்கும் மனதுக்கும் உண்டான பாலம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து நான்

0: அருமல் சில்ட்ரனுக்கும் இந்த சிறப்பு குழந்தைகளுக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, உணர்ச்சி வேகம் அதாவது அமைதியதான் இல்லாத தன்மை அது ரொம்ப அதிகமாக இருக்குமா சிறப்பு குழந்தைகளுக்கு, அதுக்காகத்தான் இந்த மூச்சு பயிற்சி?
1: ஆமாங்க, ஜென்ரலாக இப்போ நம்மளுக்குமே தேவைதான், ஒரு நார்மல் டிப்பிக்கல் குழந்தைக்கும் வேணும், அடல்ட்ஸ்க்கும் மூச்சு பயிற்சி வேணும், மனசு அமைதியாக வச்சுக்கிறது. ஏன்னா இவங்களுக்கு வந்து இன்னுமே ரொம்ப ஜாஸ்தியான ஒரு இதில் இருப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது குழந்தைக்கு நிறைய கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க. மெயினாக வந்து சிட்டிங் டாலரன்ஸ் இல்லைங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே என்னோடய குழந்த உட்காராதுங்க, அப்புறமா வந்து தூங்கும்போது உலுக்கி உலுக்கி விழுகிறா, அப்படி ப்ராப்பராக தூங்க மாட்டேங்கிற, அப்படி டே டைம்லையும் ப்ராப்பராக தூங்க மாட்டாங்க, நைட்டும் ஒரு ஹோல் நைட் வேணாலும் முழிச்சுட்டு இருப்பாங்க 2-3 மணி நேரம் தூங்கிட்டு, தூக்கம் இருக்காது, அப்புறம் பேசுறதில்ல, 7-8 வயசாச்சு இன்னும் நான் வெர்பலாக தான் இருக்காங்க அப்படிம்பாங்க. நம்ம சொல்கிறத வந்துட்டு 1 வாட்டிக்கு 4 வாட்டி சொல்லணும், 10 வாட்டி சொல்லணும், அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படிம்பாங்க. ஐ கான்டாக்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் சிலர் வந்து அக்ரெசிவாக இருப்பாங்க குழந்தைங்க, அந்த அக்ரெசிவ்னஸ் குறைக்கிறதுக்கு. அந்த வந்து கண்டிஷனிங், எனக்கு இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் மாறி இருந்தாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கண்டிஷனிங்கில் இருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மூச்சு பயிற்சிகள் அந்த ஆசனா ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது அது அப்படியே காம் டவுன் ஆகிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபோக்கஸ் ரிலாக்ஸ்டாகவும் குழந்தைங்க ஆகிறது பார்க்கலாம். மெயினாக இந்த சாண்டிங்கும் மூச்சு பயிற்சியும் பசங்களை அவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணிவிடும்.
0: ஓகே, இப்போ சிறப்பு குழந்தைகள் அதே நேரத்தில் நார்மலாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இரண்டு பேருமே அமர்ந்து யோகா செய்கிறாங்க. நீங்கள் அந்த உச்சரிப்பு ஏதாவது ஒரு மந்திர உச்சரிப்பு உச்சாடனம் சொல்லித்தரங்கன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து இந்த ரெண்டு குழந்தைகளும் எப்படி வேறுபாடு செய்வாங்களா இல்லை ஒரே மாதிரி தான் செய்வாங்களா?
1: கண்டிப்பாக வேறுபாடு இருக்குங்க, குழந்தைங்களை பொறுத்து மாறும். இருந்தாலும் டிப்பிக்கல் சில்ட்ரனுக்கும் இந்த சிறப்பு குழந்தைங்களுக்கும் ஆன வேறுபாடு இருக்கும். இவங்க வந்து நார்மலாக நம்ம சொன்னதும் அதை அப்படியே சொல்லுவாங்க, இவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க, நம்ம என்ன சொல்கிறோங்கிறத கவனிப்பாங்க, அப்புறம் அதை தனக்குள்ளே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து டிப்பிக்கல் சில்ட்ரனுக்கு வந்து நான் சொல்கிறத இந்த ப்ராசஸ்ஸில் டக் டக்குன்னு நடந்துடும், நான் சொல்கிறத கேட்கறதும் அவங்களுக்குள்ளே அதை உள்கொண்டு வர்றதும் அங்கிருந்து அதை வெளியே அவுட்புட்டாக கொடுக்கறதும் ஈஸியாக நடக்கும், ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். பட் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வந்து அந்த கிளாஸ்லேயே ஒரு 2-3 நிமிஷம் எடுத்தாலும் எடுத்தது தான், ஒரு 4-5 கிளாஸ் ஆனாலும் ஆனது தான்,
0: பொறுமை தான்,
1: பொறுமை தான். அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வந்து ஒரு ஒரு டீச்சர் வந்து ஃபாலோ பண்ணணும், ஒரு டீச்சருக்கு இருக்கணும், இருந்துச்சுன்னா அந்த கிளாஸில் அந்த குழந்தையும் அதே குவாலிட்டியை வந்து எடுத்துக்கும்.
0: சூப்பர் மேடம், பொறுமையோட கற்றுத்தருவது தான் குறிப்பாக சிறப்பு குழந்தைகளுக்கான அடிப்படை தகுதி ஒரு ஆசிரியர். கண்டிப்பாக ரொம்ப அழகாக விளக்கமாக, அதாவது சிறப்பு குழந்தைகளுக்காக இந்த அடிப்படையில் எப்படி யோகா பயிற்சி என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்லாம் மேடம் ரேணுகா சொன்னாங்க, யோகா ஆசிரியர். தொடர்ந்து நம்ம பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
1: நாளை
0: இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 5:17, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்மோடு சிறப்பு குழந்தைகளுக்கான யோகா அப்படிங்கிற தலைப்பில் நம்மோட பேசிட்டு இருக்காங்க யோகா ஆசிரியர் ஆர் ரேணுகா அவர்கள். மேடம், ரொம்ப அழகாக சிறப்பு குழந்தைகள், நார்மல் குழந்தைகளுக்கு எப்படி அவங்களுக்கு ஒரு வேறுபாடு இருக்குது, அவங்க என்னென்ன மாதிரியான யோகா செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக எந்த வயதுலேருந்து இந்த குழந்தைகளுக்கு யோகா கற்றுக் கொடுக்கணும், அல்லது பொதுவாக நான் எல்லா குழந்தைகளுக்கும் எந்த வயசுலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லை மேடம், அதை பற்றி சொல்லுங்கள்.
4: டிப்பிக்கல் சில்ட்ரன் எடுத்துட்டோம்னா சார், நம்ம ஒரு 5 வயசுலேருந்து யோகா ஆரம்பிக்கிறது நல்லதாக இருக்கும். சில குழந்தைங்க இப்போ 2 வயசுலேயே பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம்.
3: இட்
4: இஸ் ஓகே, பண்ணலாங்க. பட் ஒரு ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு 5 வயசு முடிச்சிருந்தால் ஒரு ப்ராப்பர் மெச்சூரிட்டி இருக்கும், தான் உடம்புல தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சு பண்ணுவாங்க. ஸோ அதில் வேறு எதுவும் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வராமல் பண்ணுறதுக்கு இது இருக்குது, அதனால் 5 இயர்ஸ்னு சொல்கிறோம். வேற சிறப்பு குழந்தைகள் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே பண்ணலாங்க.
3: ஓகே,
4: பிறந்த உடனே சில குழந்தைங்க அட் பர்த்டே வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து டயக்னோஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க செரிபிரல் பால்சி, அந்த சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம 3 மாதம் குழந்தையிலிருந்தே கூட ஆரம்பிக்கலாம்.
3: அது எப்படி மேடம், 3 மாதம் குழந்தை?
4: நம்ம தானே பண்ணுறோம் சார், நம்ம தான் அந்த குழந்தையோட கை காலை வச்சு சின்ன சின்ன சிம்பிள் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம அப்ளை பேசினா அந்த டெவலப்மெண்டல் டிலேஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம், அவங்களுக்கு ஆல்ரெடி டிலே இருக்கும், பட் அது வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க ஈஸியாக அந்த இதை வந்து கடந்து போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் குழந்தைங்க எனி ஏஜ் பண்ணலாம். இப்போ நம்மளோட இன்டெக்ரல் யோகா இன்ஸ்டிடியூட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யோகா ஃபார் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்னே கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்களுக்கு ஒரு 4 வயசுலேருந்து குழந்தைங்க வராங்க. நாங்கள் பண்ணுறதுனா 3

0: மாதம் 6 மாதம் குழந்தைங்களிருந்தே பண்ணலாம். வி ஆர் ட்ரெயின்ட் ஃபார் தட். ஆனால் 4 வயசுலேருந்து குழந்தைங்க காமனாக இருக்காங்க, 17 வயசு வரைக்கும் வராங்க.
1: இப்போ இந்த ஆர்டிசம் உள்ள குழந்தைகளுக்கு ஏதாவது ஸ்பெஷலான யோகா முறைகள் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே நம்ம பண்ணுறது என்னென்னாங்க சார், இப்போது நம்ம வந்து ஒரு யோகா ஆசனா மோடில் வந்து நம்ம கிளாஸஸே பண்ணுறதில்ல. இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு வந்து இந்த 4 ஆசனா பண்ணனா இது சரியாகும், இது பண்ணனா இது சரியாகும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இப்படி அப்படின்னு ஒரு பிளெயினான ஒரு மெத்தட் வந்துட்டு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்கான குழந்தை, அவங்களுக்குன்னு ஒரு சில பாசிபிலிட்டிஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். யூஸ்வலாக பேரண்ட்ஸை மட்டும் கொண்டு வந்து விடும்போது நான் அப்ளைவே சொன்ன மாதிரி இந்தந்த கண்டிஷன் இருக்குங்க, இது பண்ணுவாங்க இந்த மாதிரி சிட்டிங் டாலரன்ஸ் இல்லை, கவனம் வைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய நெகட்டிவான பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லி தான் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனே கொடுப்பாங்க குழந்தைங்க. ஆக்சுவலி பேரண்ட்ஸை தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, அவங்க குழந்தைங்க கிட்ட அதை பார்க்குறாங்க, அதனால் அதை நம்மக்கிட்ட சொல்லி அதுக்கான தீர்வு வேணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஒரு யோகா கிளாஸில் என்னென்னு பார்ப்போம்னா, அந்த குழந்தைங்ககிட்ட பாசிட்டிவான ஒரு பாசிபிள் அப்ரோச் தான், பாசிட்டிவான அப்ரோச் தான் நம்ம கொடுப்போம். அந்த குழந்தைக்கு என்ன ஸ்ட்ரென்த், அந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைக்கும் வந்துட்டு அது ஈஸியாக இருக்கும். நீ இதை பண்ண மாட்டே, இதை பண்ணு அப்படிங்கிறத விட உனக்கு இது வரும், இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு அப்படிங்கிறது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம இந்த ஆசனா இதுக்குன்னு இல்லாமல் கொஞ்சம் இதாக பண்ணுவோம். ஸோ மெயினாக ஒரு கிளாஸ் அட்மாஸ்ஃபியருங்கிறது குழந்தைக்கு எப்படி கிரியேட் பண்ணுவோன்னா, ஒரு பயமற்ற சூழல் கிரியேட் பண்ணுவோம், நம்ம ஒரு சேஃபான கையில் தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுப்போம். ஆனால் அந்த குழந்தையோட பயத்தை வந்து பிரேக் பண்ணுவோம். அண்ட் வந்து அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன் மீது ஒரு நம்பிக்கையை வந்து டெவலப் பண்ணிக்குவாங்க. தன்னால் இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரீ போஸ் பண்ண வைக்கிறோம், அந்த குழந்தை இது நாள் வரைக்கும் ஒத்த காலில் நின்னதே கிடையாது. அந்த ஒத்த காலை தூக்கி இன்னொரு காலை நிற்கிறதுனாலே ரொம்ப பயமான ஒரு விஷயமா இருக்கும். பட் நான் இருக்கேன், நான் ஒரு கை பிடிச்சி இது பண்ணி நான் இருக்கேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்போது, அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு ஆசனாவை பண்ணணும்னா அந்த குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்னால் பண்ண முடிஞ்சிருக்கு, நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த குழந்தைக்கு இருக்கும். அது வந்து அவங்களுக்கு மறுபடியும் அடுத்த ஆசனாவை பண்ணுறதுக்கு அவங்களுக்கே அது செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கும் குழந்தைக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நம்ம அந்த குழந்தைங்க கிட்ட கொண்டு வரும்போது அந்த குழந்தையும் அவ்வளோ பெட்டராக தன்னை பற்றி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால இது வந்து ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் கனெக்ஷன் பேஸ்டாக தான் போகும். ஒரு ஆசனா ரொட்டீன் மோட்ல போகாது. இந்த ஆசனா ரொட்டீன் வச்சிருக்கேன், இதை தூக்கி இங்க கொடுத்தா இது எப்படி ஆகும், அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் நம்மளோட இதில் இல்லைங்க சார்.
1: இப்போ வந்து சிறப்பு குழந்தைகளுக்குன்னா ஒரு யோகா, அது ஒரு பாடத்திட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து எத்தனை காலம், டியூரேஷன் எவ்வளோ நாள் இருக்கு மேடம், அல்லது அந்த குழந்தைகளுடைய புரிதலை பொறுத்தா எப்படி நீங்க கொண்டு போறீங்க அதை?
0: யோகா அப்படின்னாலே எல்லாத்துக்குமே, சிறப்பு குழந்தைகள்னு இல்லை, எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு மருந்து மாத்திரை மாதிரி 3 மாசமோ 6 மாசமோ சாப்பிடு செய்யுங்க சரியா போயிருங்க கிடையாது. ஒரு வாழ்க்கை முறையாக தான் நம்ம கொண்டு வருவோம். அதே மாதிரி தான் இவங்களுக்கும் இந்த நம்ம குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி அந்த மாதிரி நிறைய போகிறாங்க. போகிறதெல்லாமே ஒரு ஃபியூ இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் வந்து யோகா அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கை முறையில் ஒரு வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கணும். அது என்ன முதல்ல சொன்ன மாதிரி தான், அந்த நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற கவனத்தோட பண்ணுறதே வந்து இங்கே தான் நம்மளுக்கு டெவலப் ஆகுது. அந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறதே இங்கே தான் டெவலப் ஆகுது. அப்போ அதை நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கும்போது தானே அவங்க, நான் இப்போ ஒரு யோகா கிளாஸுங்கிறது ஒரு 30 நிமிஷத்துக்கு தான் எடுப்போம், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம் நம்ம, அதுக்கு கீழேயும் இல்லை. அந்த 30 நிமிஷம் ஒரு குழந்தை ஒரு கிளாஸில் ஒரு மேட்டில் உட்காந்து பண்ணுதுங்கிறதே பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஸோ அந்த இது பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த 30 மினிட்ஸ் தான் அந்த நாளில் மிச்ச டைமும் வந்து அவங்க அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் டெய்லி அது கொடுக்கறதுல தப்பு இல்லை நம்ம, அதனால் இவ்வளோ நாட்களா அப்படிங்கிற ஒரு டியூரேஷன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம்னு இருக்கும்.
1: ஓகே மேம், இப்போ இந்த ADHDயில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு யோகா வந்து எந்த வகையில் நன்மையாக இருக்கும், உதவியாக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள்.
0: ADHDங்கிறதே இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க குழந்தைங்க, அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ நம்மளுக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்போம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் மீறி போனால் 1 நிமிஷம் வரைக்கும் இருப்பாங்க, அவ்வளோதான் இருப்பாங்க. அது வந்து நம்ம யோகா ஆசனங்கள் பண்ண பண்ண, மூச்சு பயிற்சி பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வருங்க. அந்த ADHD குழந்தைங்களுக்கெல்லாம் தான் வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, ஒன்று போனால் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த வேட்கை இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து நம்ம அந்த 1/2 மணி நேரம் ஒரு யோகா மேட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதை வந்துட்டு ஈஸியாக பண்ணிடுவாங்க அவங்க. அதுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் கொடுக்கணும். நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்

0: இல்லை, ஒரு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் இன்ஸ்டிடியூட்க்கு ஒரு சைல்டு வந்திருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க, இது பண்ண மாட்டாங்க, இப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்கன்ற மாதிரி நிறையா இருந்தது. அவங்க சொன்னது என்னன்னா, நீங்கள் யோகா மேட்டில் பண்ண வச்சிங்கன்னா என் குழந்தை யோகா பண்ண மாட்டான். ஒரு சிஸ்டர் மாதிரி நீங்கள் ஒரு ஃபீலில் அவ கூட வந்து நீங்கள் அவங்க சொல் பேச்சு கேட்டு பண்ணினீங்கன்னா உங்களை ஏச்சிருவாங்க, பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா நான் இனிமேல் யோகா கிளாஸ்க்கே போக மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பட் அந்த குழந்தை ஆரம்பத்தில் நிஜமாவே அப்படி தான் இருந்தாங்க, உட்கார மாட்டாங்க, நான் உட்கார மாட்டேன் அந்த மாதிரி தான் ரொம்ப. ஸோ ஆரம்பத்தில் அவங்க போக்குலே போயிட்டு ஒரு 2-3 கிளாஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் கனெக்ஷன் வந்து நல்லா வரும்போது வந்து குழந்தைக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். நம்ம மேலே அந்த பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ண பண்ண அந்த பொறுமை தானும் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியும். நம்ம சும்மா கத்தக்கூடாது, சும்மா வந்து நம்ம நோ சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, நம்ம வந்து அந்த கிளாஸில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த அந்த கோட்பாடே வந்து நம்மளை பார்த்து தான் குழந்தைங்க கற்றுக்குறாங்க இல்லையா. ஸோ நம்ம அப்படி இருக்கும்போது அவங்க அதை பார்த்து ஒரு 3-4 கிளாஸில் வந்து ரெடி ஆகி, இப்போ பாருங்கள் நீங்கள் 1/2 மணி நேரத்தில் நீங்கள் இந்த மேட்டை விட்டு நீங்கள் நகரக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி பண்ணும்போது நகர மாட்டாங்க. அதுவே ஃபஸ்ட்டு சக்ஸஸ் நமக்கு. அடுத்து 1/4 கிளாஸ் அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 1/2 அவர் நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்யறதுக்கு அந்த குழந்தை ரெடி ஆகிடும், அவ்வளோதான். ஸோ அங்கிருந்து நம்ம அடுத்தடுத்ததுக்கு நம்ம மூவ் பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி தான் வந்து பண்ணுறோங்க சார்.
1: இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு குழந்தையும் வந்து ஒவ்வொரு விதம், அவங்கள வந்து எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ பெற்றோர்கள் சொல்கிறத வச்சுட்டு சிறப்பு குழந்தைகளுக்கு இந்தந்த இயல்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்களா, அல்லது நீங்களே சின்னதாக ஒரு பரீட்சை நம்ம யோகா சென்டரில் வச்சு அது மாதிரி நீங்கள் அவங்களுக்கு உங்களுடைய பாடத்திட்டங்களை வடிவமைப்பீங்களா, எப்படி அதை பண்ணுங்க?
0: பேரண்ட்ஸ் கொடுக்கறது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல இன்புட்டாக தான் இருக்கும். பட் அதை வச்சு குழந்தை இதுதான் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டோம், ஜட்ஜ் பண்ணி அதோட நிறுத்திக்க மாட்டோம். சரி, அதை அதை வந்துட்டு ஒரு விதத்தில் எடுத்துக்குவோம். பட் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு செஷன் குழந்தை கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்து நம்மளுக்குன்னு சில ஐடியாஸ் வரும். அந்த குழந்தையே நம்மளுக்கு ஆக்சுவலி தெரியப்படுத்துவாங்க எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. நம்ம நினைப்ப இந்த குழந்தைக்கு இது வேணும்னு, பட் அவங்களே தெரியப்படுத்துவாங்க. சில ஆக்ஷன்ஸில் வந்துட்டு நமக்கு புரியும், புரியும் போது வந்து நம்ம அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு
1: வண்ணங்கள் வைத்தெல்லாம் செலக்ட் பண்ற மாதிரி சொல்றாங்க.
0: அந்த மாதிரி இல்லைங்க சார், நம்ம சும்மா ஆசனங்கள் 1-2 ஸ்ட்ரெச்சஸ் நம்ம பண்ண வைக்கும் போதே வந்து அவங்க பண்றதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து எக்ஸ்டர்னலா வேற எதையுமே வந்து கொண்டு வரதில்லை. நமக்கு ஒரு யோகா பண்ணணும்னா ஒரு யோகா மேட்டு, ஒரு குழந்தை, அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. இந்த
1: நீங்க சொன்ன மாதிரி ஒன்னா பெற்றோர்களுடைய இன்புட் ஓரளவுக்கு உதவும், அதே நேரத்தில் அந்த சிறப்பு குழந்தையை தனக்கு என்ன தேவைங்கிறத
0: வெளிப்படுத்துவாங்க. அவங்க ஒரு ஒரு விதமான ஆக்ஷன்லயோ இல்ல ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு நமக்கு 1 or 2 கிளாஸஸ்ல வந்து தெரியப்படுத்துவாங்க. அந்த விதத்துல நம்ம போனோம்னா குழந்தை அழகா கோஆபரேட் பண்ணும் நமக்கு.
1: அருமை மேடம். அதே நேரத்தில் இந்த பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பை வந்து நீங்கள் எப்படி மேடம், அதீத எதிர்பார்ப்போடு இருப்பாங்க இல்லையா? ஏன்னா அவங்களும் சிறப்பு குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்களா, அல்லது ஏதோ ஒரு ஃபீல் பண்ணிட்டு தான் நம்ம இதை வச்சுட்டா ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க. அப்போ வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க, அல்லது எப்படி அவங்கள வந்து கவுன்சிலிங் கொடுப்பீங்க?
0: கவுன்சிலிங் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி இவங்க இப்போ பெற்றோர்களுக்கு தெரியும் தன்னுடைய குழந்தை வந்துட்டு ரொம்ப நார்மல் ஆகிட்டு டிப்பிக்கல் சில்ட்ரன் மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த டைமுக்கு நம்ம கிட்ட வர டைமுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு மேக்சிமம் என்ன நீங்கள் சொல்கிற அந்த எதிர்பார்ப்பு நல்லா இருக்கும். குழந்தை வந்துட்டு இன்டிபெண்ட்டாக இருக்கணும், எதுவுமே வந்து தானாக செஞ்சுக்கணும், நம்மளை ஃபுல்லாக இது பண்ணி இல்லாமல். அப்புறம் அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும், பப்ளிக்கில் எப்படி பிஹேவ் பண்ணணும் அந்த அவேர்னஸ் எல்லாம் குழந்தைக்கு டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது பார்ப்பாங்க அவங்க. அது கண்டிப்பாக இருக்கிறது தான். பட் வந்து நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், குழந்தைய நம்புங்க. நீங்கள் நம்பிக்கையோட குழந்தையோட நீங்கள் நம்ம அப்ரோச் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வேணுங்கிறது அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க. நம்மளும் எங்கேயாவது தப்பான ஏதாவது கிளாஸஸ் அந்த மாதிரி ஏதாவது போயிட்டுருக்கோம் அப்படின்னா எனக்கு எது தேவை அப்படிங்கிறது வந்து தெரியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணினீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. கண்டிப்பாக பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பை வந்து நம்மளால் மீட் அவுட் பண்ண முடியாது. எடுத்ததும் நாங்கள் சொல்கிறது அதுதான், ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோல் ஓரியன்டாக வந்து குழந்தைகிட்ட ஒர்க் பண்ண மாட்டோம் நம்ம அப்படிங்கிறது இருக்குங்க.
1: அதாவது தன்னுடைய செயலை தானே செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்போ ஒரு உணவு சாப்பிட்றது கூட தடுமாறுறாங்க அல்லது வந்து பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த யோகா செய்ததுக்கு அப்புறம் வந்து அது
0: நல்ல மாற்றம் இருக்கும், நல்ல மாற்றம் இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தனக்கு வேணுங்கிற ஃபுட்டு கரெக்டாக கொடுக்கும்போது கரெக்டாக சாப்பிட்டுக்குவாங்க, தன்னோட உடம்பு கொத்துக்காததோ இல்லை தனக்கு பிடிக்காததோ பண்ணும்போது கொடுக்கும்போது வந்து தன்னோட வேலையை காட்டுவாங்க அவங்க. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சைடு

0: அவங்க புரிஞ்சுக்கும் போது அந்த சைட நம்ம புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ்
1: அப்ப யோகா கிளாஸ் வந்து பேரண்ட்டுக்கும் ஒரு பாடம்,
0: டீச்சருக்கும் பாடம் தான். ஆக்சுவலி அந்த கிளாஸே வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டும் லேர்ன் பண்ணிக்குவாங்க, டீச்சரும் லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த கிளாஸை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, டீச்சர் வந்து டீச்சிங் ஏ கிளாஸ்ன்னு சொல்ல மாட்டோம், டீச்சர் இஸ் ஒர்க்கிங் வித் எ சைல்டு அப்படிங்கிறது தான் டேர்மே.
1: ஓகே மேடம், ரொம்ப நல்ல கருத்து. இது வந்து டீச்சர் வந்து கற்பிக்கிறது இல்லை,
0: நிறைய விஷயங்களை நாங்கள்
1: கற்றுக்கிற விஷயம் தான். ஓகே, தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் வழிகாட்டி இன்னைக்கு நம்மோடு சிறப்பு குழந்தைகளுக்கான யோகா அப்படிங்கிற தலைப்பில் பேசிட்டு இருக்காங்க யோகா ஆசிரியர் ரேணுகா அவர்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:33, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த மாலை நேரத்தில் நாம் இணைந்திருப்பது சித்திர ஜவானம் வழிகாட்டி. நேர்களை, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்றொரு தகவல். இன்னைக்கு நம்ம வழிகாட்டி நிகழ்ச்சியில் சிறப்பு குழந்தைகளுக்கான யோகா

0: அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்மோடு பேசிகிட்டு இருக்காங்க யோகா ஆசிரியர் ஆர் ரேணுகா அவர்கள். மேடம், நிறைய விஷயங்கள் இந்த பாடலுக்கு முன்னாடி நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப விரிவான பதில் சொன்னீங்க. இப்போ வந்து சிறப்பு குழந்தைகள் யோகா செய்கிறாங்க, அவங்களுடைய கவனத்திறன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது மேடம், மேம்படுமா, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: கவனத்திறன் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேம்படும் சார். அது வந்துட்டு ஒரு ஃபியூ கிளாஸஸ்லேயே நம்ம வந்து அந்த டிஃப்ரென்ஸ் குழந்தைகிட்ட பார்க்க முடியலாம். யோகாவில் ஜென்ரலாக பண்ணுனா கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான், டிபிக்கல் அடல்ட்ஸ்லேருந்து சில்ட்ரன்லேருந்து எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். இந்த குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான். தான் ஒரு ஆசனா பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு பண்ணுவாங்க, இல்லைனா நம்ம பண்ணுறத பார்த்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் வந்து இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் பண்ணுறதை நிறுத்திட்டு அவங்கள வந்து நீங்கள் இங்கே கை வச்சு இங்கே கால் வச்சு இப்படி பண்ணுங்க அப்படிங்கும்போது அதை பண்ணுவாங்க. அடுத்த கிளாஸில் வரும்போது அதே ஆசனாவை திருப்பி பண்ணும்போது ஒரு பார்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பார்ட்டுக்கு யோசிப்பாங்க, நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதுவே ஒரு கவனம், அந்த கவன குவியல் வந்துருச்சுன்னு அர்த்தம்
0: தானே.
1: அந்த ஒரு ரெண்டு நிமிஷம்னா அந்த ரெண்டு நிமிஷத்துல வந்து தான் என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிற கவனம் வந்து அந்த இடத்துல இருக்குங்கிறதுக்கான அர்த்தம் தானே அது. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் அங்கிருந்து அந்த ஆசனாவை அப்படியே அவங்களே டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராக்டிஸ்லையுமே அந்த தன்னோட கவனத்தை தன்கிட்ட தான் என்ன செய்யறோம் அப்படிங்கறத உணர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா நம்ம கவனிப்போம். ஸோ அதை வந்து நம்ம அந்த அரை மணி நேரம் கிளாஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 20-25 நிமிஷமாவது நம்ம ஃபோக்கஸ்டா பண்ண வைக்கும் போது அந்த ஃபோக்கஸ் தான் மற்ற இடங்கள்லையும் அவங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ தான் என்ன பண்றோம் அப்படிங்கிற அந்த அவேர்னஸோட அந்த கவனத்தோட வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ குழந்தைங்களை முதல்ல நம்ம நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும், அந்த பயமற்ற சூழல் அண்ட் நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்காங்கிறத இன்ஷுர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த கவனத்தை மேம்படுத்துறதுக்கான இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக.
0: இப்போ இந்த துறையில் கிட்டத்தட்ட நீங்கள் நிறையா ஆண்டுகள் அனுபவம் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த சிறப்பு குழந்தைகள் உங்கள் யோகா கற்றுக்கிறதுக்கு உங்களுடைய அலுவலகத்துக்கு வரும்பொழுது அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஃபீலில் வருவாங்க, ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஃபீலா அல்லது ஒரு மருத்துவமனைக்கு போகிற ஃபீலா, எந்த நிலையில் தங்களுடைய பயமாக இருக்குமா, எப்படி அவங்க வெளிப்படுத்துவாங்க மேடம்?
1: அவங்க வந்துட்டு நிறைய கிளாஸஸ் ஆல்ரெடி போயிட்டுருக்காங்க, நிறைய ஆக்குபேஷனல் தெரப்பி போவாங்க, ஸ்பீச் தெரப்பி போவாங்க, நிறைய செஷன்ஸ் ஆல்ரெடி பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு செஷன், இங்கேயும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வருவாங்க. இல்லை பயம் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு நல்லாவே பயம் இருக்கும், உள்ள வந்தாங்கன்னா ஆனால் பண்ணிடுவாங்க. அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கோங்கிற ஃபீல் வந்துட்டு வந்துடும். அண்ட் ஆக்சுவலி நம்மளை பெரியவங்கள விட, டிப்பிக்கல் சில்ட்ரன் பெரியவங்கள விட அவங்களுக்கு வந்து அந்த உணர்வுகள் வந்து ரொம்பவே சட்டிலாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு எது சேஃபான பிளேஸ், எது அன்சேஃபாக இருக்குங்கிறதெல்லாம் ஈஸியாக அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க.
0: ஓகே மேடம், இப்போ வந்து இந்த சிறப்பு குழந்தைகளுக்கு பிராணாயாமம் செய்வது எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும், செய்யலாமா, அதை பற்றி சொல்லணும்.
1: இது ரொம்பவே முக்கியமான கேள்விங்க சார். ஆக்சுவலி பிராணாயாமம் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடுறதில் வந்து நம்ம அந்த சில டெக்னிக் மூலமாக அதை ரெகுலேட் பண்ணுறது தான் பிராணாயாம ப்ராக்டிஸுங்கிறோம். நார்மலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கால் மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடுவோம், அதுதான் இயல்பு. ஆனால் இந்த குழந்தைங்கள நிறைய பேர்த்துக்கு, ஈவன் இப்போ நிறைய டிப்பிக்கல் சில்ட்ரன்கே பார்க்குறோம், நம்ம வாய் வழியாக ப்ரீத் பண்ணுவாங்க. வாய் வழியாக மூச்சு உள்ள இழுத்து வாய் வழியாக வெளியே விடும்போது மைண்ட் வந்து ஒரு நிலையிலேயே இருக்காது, ரொம்ப அஜிடேஷன் இருக்கும். இப்போ நம்மளே ஒரு ஒரு 3 நிமிஷத்துக்கு வாய் வழியாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மைண்ட் வந்து அந்த போடு போடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த குழந்தைங்க வந்துட்டு த்ரூ அவுட் த டே அப்படி தான் இருப்பாங்க. சில குழந்தைங்க தூங்கும் போது கூட வாய் வழியாக தான் ப்ரீத் பண்ணுவாங்க, அந்த அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது. ஸோ இந்த மூச்சு பயிற்சியில் முக்கியமாக நம்ம பண்ணுறதே வந்துட்டு வாயை மூடி மூக்கு வழியாக மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக எப்பவும் போல பண்ண வைக்கும் போது வந்துட்டு அந்த வாய் வழியாக ப்ரீத் பண்ணனாலே அவங்களுக்கு வந்து அவ்வளோ ரிலீஃப், லைக் மூக்கு வழியாக மூச்சு விடும் போதே அவ்வளோ ரிலீஃப் இருக்கும் அவங்களுக்கு. சில குழந்தைங்களுக்கு மூக்கு வழியாக ரொம்ப அதிசயமா இருக்கும்ல, அந்த வழியா போகும்போது இங்க அந்த மூக்கல என்னமோ பண்ணும் போல இருக்கு, அதனால இப்படி இப்படின்ட்டு தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் மாதிரி அன்ஈஸியா இருப்பாங்க, ஒரு 2-3 நாளைக்கு அப்படி இருப்பாங்க. அப்புறம் நம்ம அதை பழக்க பழக்க பழக்க பழக்க பழகுவாங்க. பட் அது ஒரு லாங் டைம் ப்ராசஸ்ங்க, பண்ணிடுவாங்க சில குழந்தைங்க அதை பிக்கப் பண்ணி நல்லா பண்ணிடுவாங்க. அங்க மூச்சு பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
0: அதான் நானும் கேட்க வந்தேன் மேடம். இப்போ ஒரு 6 வயதுல உங்ககிட்ட அந்த பிராணாயாமம் கத்துக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை வருடங்கள் வந்து அவங்க வந்து இயல்பாக மூக்கு வழியாக மூச்சு விடுறதுக்கு உண்டான காலம் எடுத்துக்கோங்க?
1: அது மறுபடியும் குழந்தைய பொறுத்தது தான். சிலர் ரெண்டாவது கிளாஸ்லேயே பண்ணிடுவாங்க, சிலர் ரெண்டு வருஷம் ஆனாலும் இன்னும் பழகிட்டு இருக்கேம்பாங்க. அது இருக்குது. பட் வந்து நம்ம திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப

0: ரொம்ப பொறுமையாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல இல்லைனாலும் இன்னொரு இடத்துல அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க
1: ஓகே மேம். இப்போ வந்து யோகா பயிற்சி நீங்கள் கொடுக்கறது வந்து பேரண்ட்ஸ் பார்ப்பாங்களா?
0: அது வந்து கண்டிப்பாக பார்க்கறது இல்லைங்க, ஏன்னா பார்க்கறதுக்கு நாங்களும் அலோவ் பண்ணுறது இல்லை. சிலர் பார்க்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா குழந்தைக்கு தெரியாமல் தள்ளி நின்று வேடி பாருங்க, உங்களுக்கு என் குழந்தை உள்ள என்ன பண்ணுதுன்னு பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்து கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு இருக்கும். பட் எங்களுக்கு என்ன சேலஞ்சுனா குழந்தை வந்து பேரண்ட் கூட இருக்கும்போது வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, கிளாஸ்ல டீச்சர் மட்டும் இருக்கும்போது வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால வந்து பேரண்ட்டை வந்துட்டு நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். பட் ஒரு அஞ்சாறு கிளாஸ் போனதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராளமாக பாருங்க, விலகி இருந்து பாருங்க, அவங்களுக்கு தெரியாமல் பாருங்க. பார்த்தா நிறைய டீச்சர் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கா, என் பையன் இதெல்லாம் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
1: ஓகே, இப்போ அந்த கேள்வி நான் கேட்டதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வீடுகளில் போய் நீங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயத்த நீங்கள் ஒரு அரை மணி நேரம் சொல்லித்தரீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் போய் அவங்க செய்ய வைக்கலாமா சிறப்பு குழந்தைகளை? அது
0: கண்டிப்பாக வேண்டான்னு தான் சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன, அவங்க அன்னைக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த ஆசனா வந்து நாங்க பண்ண வச்சிருப்போம். சோ அந்த டெக்னிக் என்ன, நம்ம வந்து என்ன இதுல இருந்து அந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து அந்த ஆசனாவை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கறது பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கல. இதுவே இந்த ட்ரெயின் ஆகி நல்லா வர பேரண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு புரியும். இப்போ ட்ரெயினிங் இல்லாத பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஓ நம்ம குழந்தை சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கு இப்போ அப்படிங்கறத பார்த்துருப்பாங்க அவங்க. வீட்டில் போய் அவங்களுக்கே சூரிய நமஸ்காரம் தெரியாது, ஆனால் வீடியோ எடுத்து சூரிய நமஸ்காரம் வச்சு குழந்தைங்களுக்கு போட்டு காட்டி பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கங்கும்போது அந்த குழந்தை வந்து அம்மா கேட்குறாங்கன்னு சில குழந்தைங்க பண்ணுவாங்க, சில குழந்தைங்க தப்பாக பண்ணுவாங்க, சில குழந்தைங்க பண்ண மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. அது வந்து நாங்கள் ஒரு மாதிரி ட்ரெயின் பண்ணி குழந்தைங்களை கொண்டு போயிட்டு இருப்போம், அதை வந்து இவங்க குறுக்கால வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் ஆக்சுவலி. அப்போ குழந்தைக்கு வேற மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவங்க காட்டியிருப்பாங்க. அப்போ மறுபடியும் நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி
1: சூரிய நமஸ்காரத்தையும்
0: சூரிய நமஸ்காரமே மாறிடுங்க, அந்த இதுவே போயிடும். அப்புறம் பசங்களை வந்து நம்ம வேற இதுல இருந்து மறுபடியும் ஜீரோல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போற மாதிரி இருக்கும். அதனால வந்து பேரண்ட்ஸ் வந்து நல்லா ட்ரெயின்டா இருக்காங்க, இந்த ஃபீல்டுல ட்ரெயின் ஆயிருக்காங்கன்னா சரி பண்ணுங்கன்னு சொல்லலாம். ட்ரெயின் ஆகாத பேரண்ட்ஸ்னா வேண்டாம், நாங்கள் பண்றது போதும், நீங்க இந்த ஒர்க் இப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கு கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம்.
1: கண்டிப்பாக முடியும். அடுத்த கேள்வி கூட இது ஒட்டின கேள்வி தான், தினமும் எவ்வளோ நேரம் இந்த குழந்தைகள் யோகா பண்ணணும், அல்லது நீங்கள் யோகா கற்றுக் கொடுக்குற இடத்துல செய்தால் போதுமா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி கூட. இது தொடர்பான கேள்வி
0: தாங்க சார், 30 நிமிஷம் பண்ணுறோம் போதுமானது, தினமும் பண்ணுனா நல்லது. பட் டெய்லி பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தையை அவ்வளோ தூரத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து போகிறது அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி இந்த அரை மணி நேரம் கிளாஸ்க்காக 1 மணி நேரம் வந்து 1 மணி நேரம் போய் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ அந்த கேஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அதாவது வாரத்துல 3 நாள் கிளாஸ் அட்லீஸ்ட் கொடுங்க. மினிமம் வாரத்துல 3 நாள் ஒர்க் பண்ணும்போது அந்த குழந்தை அந்த டச்லயே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக மினிமம் 3 டேஸ், மேக்ஸிமம் ஆல் டேஸ் பண்ணலாம்.
1: இப்ப பேரண்ட்ஸ் வந்து சொல்லித்தரது மட்டும் இல்ல, அந்த குழந்தைகளோட சேர்ந்து அவங்களும் யோகா செய்யலாமா?
0: தாராளமா பண்ணலாங்க. குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இவங்க பண்றதா இருந்தா பண்ணலாம். குழந்தை அம்மாவும் பண்றாங்க, நானும் பண்றேன்னு சேர்ந்து
1: பண்ணுவாங்க.
0: உற்சாகமா ஒரு சின்ன ஒரு கம்பெனி கால இருக்கிற ஒரு பூஸ்ட்ல வந்து நல்லா பண்ணுவாங்க. சில சமயம் வந்துட்டு அம்மாவை பண்ண வச்சுட்டு தான் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்குவாங்க, அது குழந்தைய பொறுத்தது. பட் இருந்தாலும் பண்ணலாம், பேரண்ட்ஸ் பண்ணன்றது ஒரு நல்ல உதாரணமா இருக்கும் குழந்தைங்களுக்கு. யோகாங்கிறது எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாரும் தான் பண்றாங்கங்கிறது இருக்கும்.
1: ஆக்சுவலா அதை நீங்க வலியுறுத்துறீங்களா?
0: ஆமாங்க சார், நாங்க வந்து எதுக்கு மெயினா பேரண்ட்ஸ்க்கு சொல்றோம் அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. அவங்களுக்கும் த்ரூ அவுட் தி டே குழந்தைங்க கூடவே இருக்கிறது, நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் பாக்குறோம் ஓகே, பட் அவங்க வந்து த்ரூ அவுட் தி டே பசங்க கூடவே இருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் அந்த இது பேரண்ட்ஸுக்கு ஆப்வியஸா அது ஒரு ஸ்ட்ரெஸ் தானே. ஸோ அந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் பாஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த யோக பயிற்சிகள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம்.
1: ஆக்சுவலாக அந்த ப்ரெஷர் போகிறது கூட இது
0: ஆமாம், அது அவங்களுக்கு தேவை. அவங்க போய் பையங்க கூட பண்ணுறாங்கங்கிறது வேற, நம்மளுக்கு அது தேவைங்கிற ஒரு கான்செப்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம்.
1: ஓகே, தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சபானம் வழிகாட்டி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
1: நாளை
0: 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.
2: என்றும் நீங்கள்
3: நேரம் 5:50 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த மாலை நேரத்தில் சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு சிறப்பு குழந்தைகளுக்கான யோகா அப்படிங்கிற தலைப்பில் நம்மோடு பேசிகிட்டு இருக்காங்க யோகா ஆசிரியர் ஆர் ரேணுகா அவர்கள். மேடம், இப்போ யோகா பற்றி நிறைய விஷயங்கள், குறிப்பாக சிறப்பு குழந்தைகள் செய்ய வேண்டிய யோகா, அதே மாதிரி பெற்றோர்களுக்கு உண்டான கடமைகள் என்னென்ன, அவங்க எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும், அதை எப்படி நீங்கள்லாம் சமாளிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ வந்து யோகா செய்யும் பொழுது சிறப்பு குழந்தைகளுடைய பிஹேவியர்ஸ், அந்த நடத்தை மாற்றங்கள் எப்படி மேடம் இருக்கும், அது வந்து மாறுமா, அது எந்த அளவு குயிக்காக மாறும், பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதை பற்றி சொல்லுங்க.
4: யோகா சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் யோகாக்கு வரதே வந்து மெயின் ரீசன் வந்து பிஹேவியர் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வர்றாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். பிஹேவியர்னால் என்ன, நம்ம தேவையில்லாத நேரங்களில் அழுகை, சிரிப்பு, அக்ரெசிவாக இருக்கிறது, ரொம்ப குவாய்ட்டாக இருக்கிறது, தேவையில்லாத ஆக்ஷன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைங்கக்கிட்ட பார்க்க முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த செல்ஃப் அவேர்னஸ் டெவலப் பண்ணும்போது இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு அந்த கண்டிஷனிங், எனக்கு இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது, அது அப்படி இல்லை, கொஞ்சமாக அது மாறி இருந்தாலுமே வந்துட்டு அவங்க அவங்களுடைய பிஹேவியர் வந்து ரொம்பவே இதாக இருக்கும். ஸோ அந்த அக்ரெசிவ்னஸ் எல்லாம் குறையிறதுக்கு வந்து யோகா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.
3: ஓகே, இப்போ வந்து யோகா செய்கிறதுனால சிறப்பு குழந்தைகளுக்கு தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இயல்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த தூக்க பிரச்சனைகள்லாம் சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கா?
4: ஆமாங்க, தூக்கம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். தூக்கமின்மைக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த யோகா ப்ராக்டிசஸ் எல்லாமே. நெண்டலாம் தூக்கத்தில் வந்துட்டு எழுந்திரிச்சுக்குவாங்க, டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கும், அண்ட் தூக்கத்தில் வந்துட்டு உலுக்கி விழுவாங்க, அண்ட் பெட் வெட்டிங் பண்ணுவாங்க, அதெல்லாமே கூட ரொம்ப நல்ல மாற்றங்கள் வந்து இருக்கும் நமக்கு யோகா ப்ராக்டிஸ்.
3: அதுக்கு வந்து வேற ஏதாவது சிறப்பான வேற யோகா இருக்கா, இல்லை நார்மலாக நீங்கள்
4: இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுவே தொடர்ந்து பண்ணும்போது, பிகாஸ் ஆசனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆசனங்களும் மூச்சு பயிற்சி நம்மளுடைய உடலில் இருக்கிற எல்லா கிளான்ஸ், எல்லா ஆர்கன்ஸ், எல்லா சிஸ்டம்லேயுமே அது ஒர்க் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து அது அதுக்கான பயன்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும்.
3: இந்த உடல் சமநிலை அப்படிங்கிறத அதை மேம்படுத்துறது, அல்லது அந்த உறுப்புகளுடைய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு எந்தெந்த வகையான யோகாசனங்கள் சிறப்பு குழந்தைகளுக்கு உதவும், அதை பற்றி சொல்லுங்க.
4: எல்லா ஆசனங்களுமே அதில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பண்ணுற ஆசனங்களும் சரி, மூச்சு பயிற்சியும் சரி, எஸ்பெஷலி ஆசனங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கேட்குறது அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறத, சில குழந்தைங்களுக்கு அப்பர் பாடி லோவர் பாடி கோஆர்டினேஷனே இருக்காது, இந்த கைக்கும் இந்த கைக்கும் கோஆர்டினேஷனே இருக்காது, அந்த மாதிரியான அந்த கோஆர்டினேஷன் எல்லாம் சின்க்ரனைஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ப்ராக்டிஸுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. யோகாங்கிறதே அது தானே, சமநிலை தானே, உடலும் மனமும் சமநிலையாக இருக்கிறதும், உடம்பு வந்துட்டு நல்லா ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு நல்லா இருக்கிறது தானே யோகாவே. எல்லா இதுலேயுமே நம்ம அதை தானே பண்ணுறோம். இவங்களுக்கு வந்துட்டு இன்னுமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
3: ஓகே மேடம், இப்போ ஒரு யோகா ஆசிரியராக ஒரு நீண்ட காலமான அனுபவம் உங்களுக்கு இருக்கும். இப்போ நார்மலாக பெரியவங்களுக்கு யோகா சொல்லித்தர்றது, அதே மாதிரி குழந்தைகளுக்கு யோகா சொல்லித்தர்றது, இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகளுக்கு யோகா பயிற்று வைக்கிறது, இது மாதிரி நிறைய சவால்கள் உங்களுடைய இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதிர்கொண்டிருப்பீங்க, அதை வெற்றிகரமாக சமாளிச்சிருப்பீங்க. இப்போ

0: ஒரு யோகா ஆசிரியராக இருக்கணும்னா அவங்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய தகுதிகள்லாம் என்னென்ன, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மேடம்.
1: யோகா ஆசிரியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தகுதி அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை முதல்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுக்கு அது ஒத்து வர்றத நம்ம என்னத்தை உள்வாங்கி இருக்கமோ அதை சொல்லி கொடுத்தா தான் வந்துட்டு அப்பீலிங்காக இருக்கும் ஆக்சுவலி வெளியே. அதனால் வந்து யோக பயிற்சி முறைகளை தான் தன்னோட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி நல்ல இதில் இருக்கணும் ஒன்று. அண்ட் வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட், நம்ம வந்து மனுஷங்களுக்கு சொல்லி கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும், அந்த பேஷன் வந்துட்டு இருக்கணுங்க. அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, அந்த அன்கண்டிஷ்னல் லவ், அதெல்லாமே இருக்கணும். எதையும் எதிர்பார்க்காம இப்போ குழந்தைங்க கிட்ட, மெயினாக சிறப்பு குழந்தைங்க கிட்ட நம்ம ஒர்க் பண்ணும்போது அதுதான், ஒரு கோல் செட் பண்ணி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுறதில்ல. ஆனால் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அந்த மொத்த உழைப்பையும் நம்ம கொடுக்கும்போது, உழைப்புன்னு சொல்லக்கூடாது, என்ன இன்புட்ஸ் அந்த குழந்தைக்கு வேணுமோ அதை கரெக்டாக நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம அந்த குழந்தைங்கிட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் பெனிஃபிட்ஸும் நம்மளால பார்க்க முடியும், கண் எதிர்க்கவே பார்க்க முடியும். அதுவே நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த கிளாஸ்க்கு. குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க வந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணுறத பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து தனக்கு வந்து சொல்லி கொடுக்குற அந்த ஆர்வம் வந்துட்டு இருக்கணும், குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஆர்வம் இருக்கணும். கண்டிப்பாக தகுதி இருக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க கூட ஒர்க் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. ஜென்ரலாக குழந்தைங்க ரெகுலர் டீச்சர் ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க, காமன் யோகாவை வந்து காமன் பீப்புளுக்கு சொல்லி கொடுக்குற ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. அவங்க ஸ்பெஷல் சில்ட்ரன் கூட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். கண்டிப்பாக நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய நடக்குதுங்க, அதெல்லாம் அட்டன் பண்ணி இப்போ இன்டெக்ரல் யோகாலேயே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவங்க அட்டன் பண்ணி கொஞ்சம் தன்னை இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு டீச் பண்ணும்போது வந்து அது குழந்தைங்களுக்கு நல்ல பயன் கொடுக்கும்.
0: இப்போ வந்து சிறப்பு குழந்தைகளுக்காக ஒரு பயிற்றுனர், யோகா பயிற்றுனர் இருக்காங்க அப்படின்னா அவங்க எத்தனை வருடம் அடிப்படையில் ஒரு அனுபவம் இருந்தால் தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்ல மேடம், அது எத்தனை வருடம் வர அனுபவம்?
1: வருடங்கள் அனுபவம் அப்படிங்கறதுல எத்தனை நம்பர் ஆஃப் கிளாஸஸ் நம்ம எடுத்திருக்கோம் குழந்தைங்க கூட அப்படிங்கிறது தான். 2 வருஷம் 3 வருஷம் ஆயிருக்கும் நான் ட்ரைனிங் முடிச்சேன், பட் ஒரு குழந்தைய கூட பார்க்கல அப்படிங்கிறது வேற இல்லைங்க. ஸோ எத்தனை குழந்தைங்க கூட எத்தனை மணி நேரம் நம்ம வேலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு 0 தான் ஆரம்பிக்கணுங்கிறது இருக்கும். பட் அந்த நம்ம முதல்ல பேசின மாதிரி அந்த பேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸே சக்ஸஸ் ஆதான் நல்லா பண்ண முடியும். அதனால
0: இப்போ பெரியவங்களுக்கும் சொல்லித்தரதில்ல, குழந்தைகளுக்கு சொல்லித்தரதில்ல, சிறப்பு குழந்தைகளுக்கு சொல்லித்தரதில்ல, இது வந்து சேலஞ்சாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய விஷயம் கூட இருக்கும். அது என்ன மாதிரியான ஒரு விஷயம் மேடம்?
1: சுவாரஸ்யம் தான் சார், எல்லா கிளாஸுமே சுவாரஸ்யம் தான் ஆக்சுவலி. பெரியவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு அங்கேயும் மனுஷங்களுக்கு ஜென்ரலாக லிமிடேஷன்ஸ் இருக்கிறது வழக்கம் தானே, இது பண்ண முடியும் இது பண்ண முடியல. அந்த லிமிடேஷனை வந்துட்டு அவங்களுக்கு பிரேக் பண்ணி நம்ம அடுத்தடுத்து அவங்கள கொண்டு போகும்போது அந்த கிளாஸில் நம்ம ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் 50 அந்த ட்ரைனிங் நம்ம அண்டர்கோ பண்ணுறோம்னா அதில் வந்து 50% வந்து தான் கற்றுக்குறோம், மிச்ச 50% நம்ம டீச்சிங்கில் தான் கற்றுக்குறோம். நம்ம டீச் பண்ண தான் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய பாடங்கள் வரும். அதுதான் அந்த அனுபவம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ அந்த அனுபவத்து மூலமாக தான் நம்ம அடுத்தடுத்து ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கறது இதாகும். ஸோ சேலஞ்ச் அப்படின்னு இதில் இன்னுமே இல்லை ஆக்சுவலி, சுவாரஸ்யமாக போகிறது மட்டும்தான். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஆன்லைனில் கூட கிளாஸஸ் வந்து பண்ணலாம். இப்போ இன்ஸ்டிடியூட்டில் வந்து நம்ம பண்ணுறோம், யூஎஸ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணுறோம். அப்போ அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே வரும்போது ஒரு 10 கிளாஸோ 15 கிளாஸோ நேரில் அட்டன் பண்ணிட்டு போவாங்க, மிச்ச ஃபாலோப் எல்லாம் வருஷம் ஃபுல்லாக நம்ம ஆன்லைனில் பண்ணுவோம். அந்த மாதிரியும் பண்ணலாம், பட் அதுவும் குழந்தையை பொறுத்து
0: தான். இப்போ வந்து இந்த சிறப்பு குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரை, அல்லது இந்த கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன?
1: கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறது, கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ஆகியவங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கும், நிறைய கடமை இருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அண்டர்கோ பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லாமே இருக்கிறது தான். பட் எல்லாத்தையும் தாண்டி குழந்தை கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அந்த கனெக்ஷன் வித் த சைல்டு, அந்த குழந்தை என்ன அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கு, என்ன ஃபீல் பண்ணுது இப்போ அப்படிங்கிறது அந்த மொமெண்ட்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். அதுவும் நமக்குள்ள இருந்து தான் வரும். ஸோ நம்ம வந்து ஸ்டேபிளா, நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டா, நம்ம கொஞ்சம் நம்மளுக்குள்ள கனெக்ட் இருக்கும்போது என்ன பண்ணணுங்கிற அந்த தீர்வும் நம்மளுக்குள்ள இருந்தே வரும். அதுக்கு வந்து கண்டிப்பா நான் திருப்பி திருப்பி வந்த யோகா பிராக்டிஸ் செய்து வருவேன். அவங்களும் யோகா பண்றது ரொம்ப நல்லது, அவங்களுக்கு இருக்கிற அந்த சூழல்ல வந்து அவங்களுக்கான ஒரு டைம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம் தான், நம்ம ஈஸியா சொல்லிடலாம், பட் அவங்களுக்கு அது ரொம்ப சிரமமான விஷயம் தான். அது பண்ணுனாங்கன்னா இன்னுமே பெட்டரா அந்த குழந்தைக்கு இவங்களால ஹெல்ப் பண்ண முடியும்.
0: சிறப்பு குழந்தைகளுடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக தானும் யோகா கற்றுட்டு அந்த குழந்தைக்கு உதவியாக

0: இருக்கணும், அது ஒரு அடிப்படை.
1: குழந்தைக்கு நல்ல உதவியாக இருக்கணும்னா நீங்கள் முதல்ல ரிலாக்ஸ்டாக ஸ்டேபிளாக ஃபோக்கஸ்டாக இருங்க அப்படிங்கிறது தான்.
0: ஓகே மேடம், இந்த ஒரு மணி நேரம் போனதே தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப விரிவாக விளக்கமாக சிறப்பு குழந்தைகளுக்கான யோகா அந்த விஷயத்தை பற்றி அந்த தலைப்பில் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. கண்டிப்பாக அது உதவியான விஷயமாக இருக்கும் சிறப்பு குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் மேடம்.
1: நன்றி சார், தேங்க்யூ.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேர்கள் இதுவரை கேட்டது சித்திரச்சவானம் வழிகாட்டே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சிறப்பு குழந்தைகளுக்கான யோகா அப்படிங்கிற தலைப்பில் நம்மோடு பேசினாங்க யோகா ஆசிரியர் ஆர் ரேணுகா அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை.

கேட்ட அந்த பாடல் மேல்நாட்டு மருமகள் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது. நேரம் 6:11, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

கண்ணி தமிழுக்கு காலமெல்லாம் மூணு படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறு படை, ஆறு படை, ஆறு படை. இன்று எங்கள் மருதமலை

அரண்மனைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமனைக்கு

அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால்

நேயர்கள் கேட்ட அந்த பாடல் திருவருள் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை.

நேயர்கள் கேட்ட அந்த பாடல் வேலுண்டு வெண்ணிலை திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை. நேரம் 6:20.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை. நேயர்களை இனி இன்று மற்றும் நாளை அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். நேர்களை நாளை காலை 6:02 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் காலை தென்றல். முதலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 33 அதிகாரம் அரண் வலியுறுத்தல். 6:10 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் மு க அன்வர் பாட்ஷா.

0: அவர்கள். நேர்களே, நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 அமன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகளின் சிறுவாணி சாரல். 10:55 மன் கி பாத் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழியே நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை. டெல்லியிலிருந்து அஞ்சலாக்கும், தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாக்கும். நாளை மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே இதில் மூளை மற்றும் கண்ணரம்பில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் கண்ணரம்பியல் மருத்துவர் நிபுணர் சங்கவி பார்த்திபன் அவர்கள்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க.
4: நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
5: பாரத் சர்க்கார் கா லக்ஸ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
4: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். லித்தியம் பேட்டரி மற்றும் நிலையான மின்காந்த சக்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சூரஜ்பூரில் அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். லோகம் என்ற புத்தாக்க தொழில் முயற்சியின் மூலம் கனிம வள உற்பத்தி துறையில் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் நீரேற்று நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்த விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை மட்டுமே குடிநீர் கிடைப்பதாக அவர் கூறினார். இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லியில் அண்மையில் நடைபெற்ற வேளாண்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது பயனுள்ளதாக அமைந்ததாக கூறிய திரு வினோத், விதைநெல், உரம், யூரியா மற்றும் விவசாயத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசு ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு

0: வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தொழில் நிறுவனங்களின் தற்போதைய நிலை, தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தெரிவித்தார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்களிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கே சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவர் அளித்தவுடனேயே அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேகாவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொண்டாடப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2 படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறும் வசந்த விழாவாக 10 கொண்டாடப்படுகிறது. 10 நாளான இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 1 திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதனால் அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டன. இதுபோல் திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயிலும் இயக்கப்பட்டது. சுமார் 800 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 5 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி.ஆர். துரை தெரிவித்துள்ளார்.
3: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் லட்சத்தீவு வரை குமரிக்கடல் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளி

0: மண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கல்லூர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை திருவான்மியூர் பகுதியில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் மருத்துவத்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதவரம் ஏரி படகு குழாம் பகுதியில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டுப் பணிகளை சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமன் கோவில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வோன் ஹோ கிம், ஜியுங் ஜோ சியூ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: பொன்மாலை பொழுது எழுதுகளின் இன்னிசையா இந்த நம்ம பொன்மாலை பொழுதுல சூப்பரான பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்றதுக்காக இருக்கும்.

கேட்ட அந்த பாடல் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் புலமை பித்தன், இசை சங்கர் கணேஷ். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க பொன்மாலை பொழுது. இப்போ கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களினுடைய வெதர் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. ஈரோட்டில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. சேலம்ல அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. திருப்பூர்ல அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. இறுதியாக கேரள மாநிலம் பாலக்காட்டில் அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறதா. சென்னை மெச்சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் அப்டேட் சொல்லுது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

கேட்ட அந்த பாடல் அந்தரங்கம் திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை ஜி தேவராஜன். இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல டிராபிக் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுறேன். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கோங்க. டவுன் ஹால்ல வைஷால் வீதி, ஈஸ்வரன் கோவில் வீதி, ராஜ வீதி ஆகிய பகுதிகளில் டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதே போல காந்திபுரம் டு மேட்டுப்பாளையம் ரூட்லையும், அதாவது இந்த கங்கா ஹாஸ்பிட்டல் கிட்ட, சாய்பாபா காலனி கிட்ட, இந்த புது பஸ் ஸ்டாண்ட் போகக்கூடிய வழியில கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருக்குது. அதே போல காந்திபுரம்ல இருந்து சோமனூர் போகக்கூடிய ரூட்ல இந்த லட்சுமி மில்ஸ், நவ இந்தியா, பீலமேடு பகுதிகளையும், சிட்ரா ஏர்போர்ட் கிட்டையும் கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருக்கு. ஸோ இதற்கு ஏற்ற மாதிரி உங்க ட்ரிப்பை நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. 6:50 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM ல நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது, 70களின் இன்னிசை.

நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கேட்ட அந்த பாடல் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சதன், சாய்பாபா, ஆர் ஸ்ரீனிவாசன் பாடியது. நேரம் 6:57, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது.

கேட்ட பாடல் வரப்பிரசாதம் திரைப்படத்துக்காக கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது. இசை ஆர் கோவர்த்தனம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது.

0: செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள்.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியம் எர்ரபயண அள்ளி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் 9.20 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூடுதல் நாற்று பண்ணை கூடத்தினை மாவட்ட ஆட்சியர் அண்மையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நாற்று பண்ணையில் பல்வேறு மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. சுமார் 10,000 செடிகள் மற்றும் நாற்றுகள் இந்த எர்ரபயண அள்ளி ஊராட்சி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சி துறை திட்டத்தின் கீழ் நாற்று பண்ணை கூடத்தில் வளர்க்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு அலுவலகத்தில் மகளிர் திட்டம் மூலம் 20 மகளிர் சுயஉதவிக் குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மகளிரின் பொருளாதாரத்தினை மேம்படுத்துவதற்கான கோழி வளர்க்கும் பயிற்சி 25 நாட்கள் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் வட்டம் வெதரம்பட்டி கிராமத்தில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் 25 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள மா மகத்துவ மையத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் அண்மையில் பார்வையிட்டு மா நடவு பணிகள் குறித்து அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை மூலம் 2022-23 ஆண்டின் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டத்தில் ₹3 கோடி மதிப்பீட்டில் மா மகத்துவ மையம் அமைப்பதற்கு இலக்கு பெறப்பட்டு மொரப்பூர் வட்டாரம் வெதரம்பட்டி கிராமத்தில் 25 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு நிலத்தினை தோட்டக்கலை துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டு அமைப்பதற்கான கருத்துருவிற்கு ஒப்புதல் அனுப்பப்பட்டுள்ளது. இதன் பின்னர் இந்தோ இஸ்ரேல் கூட்டமைப்பின் வாயிலாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நில மேம்பாட்டு பணிகள் துவங்கப்பட்டு புதர் அகற்றுதல், நிலம் சமன் செய்தல் மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டு 2 ஆழ்துறை கிணறுகள் அமைத்து மின் இணைப்பு பெறப்பட்டுள்ளது. இதில் 3 ஹெக்டேர் பரப்பளவிற்கு செயல் விளக்க திடல் மா நடவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரு, ஆந்திரா மற்றும் வட இந்திய ரகங்கள் சுமார் 60 ரகங்கள் பெறப்பட்டு மரபணு திடலில் நடவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோளையாம்பள்ளி ஊராட்சியில் சிறு பாசன ஏரி திட்டத்தின் கீழ் ₹6.34 லட்சம் மதிப்பீட்டில் ஏரி புனரமைக்கும் பணிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் மொரப்பூரில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அடிப்படை வசதிகள், கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருந்துகளின் இருப்பு, புறநோயாளிகள் பிரிவு, நோயாளிகள் பதிவு செய்யும் இடம் உள்ளிட்ட சிறப்பு சிகிச்சை பிரிவுகளுக்கு சென்று அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகள் பதிவு செய்யும் பிரிவில் பதிவு விவரம், பதிவுகள் மேற்கொள்ளும் பணிகள் குறித்து பணியாளர்களிடம் கேட்டறிந்து தீவிர சிகிச்சை பிரிவு, அவசர கால பிரிவு, இயல்முறை சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, பொது மருத்துவம், பெண்கள் நலப்பிரிவு, மயக்கவியல் பிரிவு, குழந்தைகள் நலப்பிரிவு மற்றும் விச முறிவு சிகிச்சைகளுக்கான மருந்துகள் இருப்பு உள்ளிட்டவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் பற்றி மருத்துவ அலுவலர்களிடம் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனைகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் இங்கு வரும் நோயாளிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் இணையதளத்தில் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தினால் எவ்வித கட்டணமுமின்றி வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து சேவைகளும் www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதளம் வாயிலாக மனுதாரர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் சித்தேரி கிராமத்தில் அண்மையில் மக்கள் தொடர்பு திட்டம்

0: முகாம் மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பல்வேறு அரசின் துறைகள் சார்பில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், தோட்டக்கலைத்துறையின் சார்பில் 2 பயனாளிகளுக்கு 1.31 லட்சம் மதிப்பில் நுண்ணீர் பாசன கருவிகளும், தாட்கோ சார்பில் 13 பயனாளிகளுக்கு ரூபாய் 29.25 லட்சம் மதிப்பில் துரித மின் இணைப்புகளும், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 9 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: தர்மபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம். தண்டபாணி அவர்கள்.

0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா போன்ற மாநிலங்களின் வளர்ச்சி முக்கியமானது என குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவாவின் பனாஜியில் 40வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், வளர்ச்சியையும் கலாச்சாரத்தையும் சமமாக கொண்டு கோவா மாநிலம் செயல்படுவதாக தெரிவித்தார். சிறந்த சுற்றுலா தளமாக விளங்கும் கோவா மாநிலம் கலாச்சார பாரம்பரியத்திலும் சமூக நல்லிணக்கத்திலும் கல்வி, சுகாதாரம், டிஜிட்டல் நிர்வாகம் உள்ளிட்டவைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்தியதற்கு முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்தை அவர் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் தீன்தயாள் சுகாதார திட்டத்தை திரு சி பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் ஜூன் 1 தேதி முதல் அக்டோபர் 31 தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கும் இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் விவசாய பண்ணை பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கம் நாளை முதல் 1 மாத காலம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்திற்கான ஆயத்தப் பணிகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், கேத் பச்சாவோ அபியான் என்ற இந்த இயக்கம் பஞ்சாயத்து முதல் அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். குறைந்த அளவில் சரியான உரங்களை பயன்படுத்தி அறிவியல் பூர்வமான ஆலோசனைகளுடன் வேளாண் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வது குறித்து இந்த திட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வானிலை, மண்ணின் தரம், விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் ஆகியவை குறித்து இந்த விழிப்புணர்வு முகாம்களில் விவசாயிகளுக்கு நேரடி ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் அறிவியல் பூர்வமான ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று தேசிய அளவில் இதனை வெற்றி பெறச் செய்ய ஒத்துழைப்பு தருமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக்கொண்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட சமாதான் தீதி பொதுமக்கள் குறைதீர் கட்டமைப்பை இன்று மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில்

0: தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்கள் குறைகளை தங்கள் குரலிலேயே பதிவு செய்து விரைந்து நிவாரணம் பெறுவதற்கு இந்த கட்டமைப்பு உதவிடும் என கூறினார். 22 இந்திய மொழிகளில் குறைகளை தெரிவித்து விரைந்து தகவல் பெறுவதற்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படையான சட்டங்களுக்கு உட்பட்டு தேர்தல்களை நேர்மையாக நடத்துவதாக கூறினார். மக்களவைத் தேர்தலின் போது 1,80,00,000 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட்டதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் வரும் 3 பதவியேற்க உள்ளார். பெங்களூருவில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறும் கேட்டுக் கொண்டார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமைப்பணி தேர்வு முடிவுகள் குறித்து தவறான விளம்பரம் வெளியிட்ட தனியார் பயிற்சி மையம் மீது 7,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2023 வெளியான தேர்வு முடிவுகள் தொடர்பான விளம்பரத்திற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். பயிற்சி மையங்கள் வெளிப்படைத்தன்மையாகவும் பொறுப்புடனும் நேர்மையாகவும் செயல்படுவதை உறுதிப்படுத்த இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பல்வேறு பயிற்சி மையங்களுக்கு 1,46,00,000 ரூபாய் மதிப்பிலான அபராதம் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். மாணவர்களின் நலனை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கேரளத்தின் பல்வேறு இடங்களில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை நடத்திய சோதனையில் 24 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவனந்தபுரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், ஹோர்முஸ் நீரிணையை திறந்துவிட்ட பின்புதான் அந்நாட்டுடன் சண்டை நிறுத்தம் குறித்து ஒப்பந்தம் நிறைவு பெறும் என குறிப்பிட்டார். அணு ஆயுதத்தை அந்நாடு முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் அங்குள்ள யுரேனியத்தை முற்றிலுமாக அகற்றுவதற்கு அமெரிக்காவை அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினார். இருப்பினும் ஈரான் அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் 5 பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் விமான நிலையத்தில் அவர் வழிபட்டார். மியான்மர் அதிபர் நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதியிலும் லட்சத்தீவுகள் மற்றும் கன்னியாகுமரி பகுதியிலும் பருவமழை நெருங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்க வரும் 3 வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் தற்போது நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 4.2 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்து

வைத்துள்ளது. மூன்று போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19 ஸ்வாங் ஜே சியோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரிஸ்டனில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 7:25.
2: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸாகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் மிதமான மழையுடன் சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை ஒத்திவைத்து போதிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டிகளில் சேமிப்பதன் மூலம் மழையில்லா நாட்களில் பயன்படுத்தலாம். குறுவை நெல் நாற்றங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசியுள்ள விவசாயிகள் நாற்றங்கால் தயாரித்து விதைப்பு செய்யலாம். சமீபத்தில் கம்பு விதைப்பு செய்த நிலங்களில் போதிய வடிகால் வசதி செய்யவும், எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் மண் ஈரத்தினை பயன்படுத்தி பாடுவாசி விதைக்கவும். சமீபத்தில் விதைப்பு செய்த நிலக்கடலையில் எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி பாடுவாசி நடவு செய்யலாம். மழை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை செய்த எள்ளினை கவனமாக சேமிக்க வேண்டும். தொடர்ந்து மழை வர வாய்ப்புள்ளதால் கோடைக்கால இரவை பருத்தியில் இலைகள் சிவப்பு நிறமாக மாற வாய்ப்புள்ளதால் இதை நிவர்த்தி செய்ய 60 நாட்களான பருத்தி செடிகளுக்கு 5% மெக்னீசியம் சல்ஃபேட், 1% யூரியா, 0.1% துத்துநாக சல்ஃபேட் கலந்த கரைசலை தெளிக்கவும். இரவை பருத்தியில் பூ உதிர்வதை தடுத்து காய்பிடித்தலை அதிகரிக்க NAA என்ற வளர்ச்சியூக்கியை 40 ppm, அதாவது 40 mg 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். மழை எதிர்பார்க்கப்படுதால் முன் மற்றும் மத்திய பருவத்தில் நடவு செய்யப்பட்ட கரும்பு வயல்களுக்கு வடிகால் வசதி செய்யவும். மழையுடன் காற்றின் வேகம் 12 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதை தடுக்கவும். தற்போதைய வானிலையை கருத்தில் கொண்டு மழைக்கால திராட்சை பயிரில் தாம்சன் ரகத்திற்கு 2 கணு அளவிலும், ஏனைய ரகங்களுக்கு 4 கணு அளவிலும் கவாத்து செய்யவும். கோடைக்காலங்களில் பெறப்படும் மழையுடன் இடியும் மின்னலும் சேர்ந்து வரக்கூடும். எனவே கால்நடைகளை மழை நேரங்களில் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகமான சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கால்நடை மற்றும் கோழி கூடாரங்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யவும். நிலவும் வானிலையில் கறவை மாடுகளுக்கு பால் கறக்கும் முன் மடியை பொட்டாசியம் பர்மாங்கனேட் திரவத்தால் நன்கு கழுவுதல் மூலம் மடிவீக்க நோயினை தடுக்கலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் காளான் வளர்ப்பு

0: தாமதமான ஒரு நாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஜூன் 2026 மாதத்திற்கான பயிற்சி 5/6/2026 வெள்ளிக்கிழமை என்று அளிக்கப்படும். பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்கள் பயிற்சி நாளன்று பயிர் நோயல் துறையில் பயிற்சி கட்டணம் நேரடியாக செலுத்த வேண்டும். கல்லூரி மாணவர்களுக்கு அடையாள சான்று அவசியம். பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி மின்னஞ்சல் pathology@tnau.ac.in. தொலைபேசி எண்கள் 0422-6611-336 மற்றொரு எண் 6611-226. அலைபேசி எண்கள் 9629-49-6555 மற்றொரு எண் 6379-29-80-64. உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் கரும்பு, மஞ்சள் மற்றும் வாழை சாகுபடி முறை குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருட்டுப்பள்ளம் பகுதியைச் சார்ந்த கே தெய்வானை அவர்கள்.
1: சென்ற நிகழ்ச்சியில 50 வருஷமா இவங்க எப்படி இவங்களோட விவசாய பயணத்தை ஆரம்பிச்சாங்க, யார் மூலியமா கத்துக்கிட்டாங்க, ஆரம்ப காலத்துல சின்ன சின்னதாக குத்தக காடு பிடிச்சி சிறு வேளாண்மையாக பண்ணிட்டு வந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி காலப்போக்கில் அவங்களோட வாழ்க்கையை மாற்றுச்சு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போது எப்படி நெல் சாகுபடி முறை இருந்துச்சு, எப்படி மாடு வச்சுலாம் உழுதாங்க, அதை எப்படி அறுவடை பண்ணாங்க, அதை எப்படி அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்போம்.

ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோமா. ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எல்லாம் படிச்சுட்டு ஒரு 15 வயசுக்கு 17 வயசுக்கும்போது விவசாய கூலி வேலைக்கு வந்துட்டோம்.

0: சொல்லிட்டு அப்புறம் தென்னந்தோப்பு பிடிச்சோம். தென்னந்தோப்பு பிடிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் நெல் வச்சோம். அதே காட்டில் நெல் வச்செடுத்து அதுலேயும் கொஞ்சம் எங்களுக்கு நல்ல விவசாயத்தில் நல்லா கிடச்சிது. ஒரே வெள்ளாமையும் மாற்றி மாற்றி செய்யக்கூடாதா, அதனால் இந்த வருஷம் இந்த காட்டில் மஞ்சள் போட்டோம்னா அடுத்த வருஷம் நெல் போட்டுருவோம். நெல் போட்ட காட்டில் கரும்பு போடுவோம். அப்போ இந்த மஞ்சள் போட்ட காட்டில் மறுக்க வெண்டை செடி, தக்காளி செடி, அதுக்குள்ளே வெங்காயம் எல்லாம் நட்டி பயிர் பண்ணுவோம்.
1: கரும்போட சாகுபடி முறையை பற்றி சொல்கிறீங்களா?
0: கரும்பு வந்து ஃபஸ்ட்டு நட்டுனதுலேருந்து 10 மாதம் 3 அடிப்பட்ட ஓட்டணும். எல்லா கலப்பிலையும் எத்துல ஓட்டி
1: அதுக்கெல்லாம் தனித்தனியாக கலப்பை வச்சுருப்பீங்களா?
0: ஆமாம், அதுக்கு இல்லைம்மா, பல்லாம் எருத்துல தான் ஓட்டுவோம்மா. அது ஒரே கலப்பை தான், ஒன்று உழவு ஓட்டுற கலப்பை, ஒன்று வந்து டிஸ்க் மாதிரி எடுத்து போடும் அந்த கலப்பை ஒன்று. இதுதான் அன்னைக்கு. இப்போல்லாம் நிறைய வந்திருக்குது. இப்போ வந்து அது எருதும் கூட இல்லை, இல்லை டேக்டரி. அன்னைக்கு வந்து இந்த ரெண்டே கலப்பை தான். அப்புறம் அதுலேயே நம்ம கணக்கு வச்சு அவங்க ஓட்டுறவங்க தான் அதை பார்த்து ஓட்டுவாங்க. கலப்பையெல்லாம் வேற இல்லை, ரெண்டே கலப்பை தான், அதை வச்சு தான் ஓட்டுவோம். ஓட்டி 3 அடிப்பார் ஃபஸ்ட்டு 2.5.

0: ரேடியோ ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் காற்று வெயிலும் பட்டதுன்னா கொஞ்சம் கரும்பு நல்லா ஊக்கமாக வரும் அப்படின்னு சொல்லி மூணு அடி பட்டம் ஓட்டி அதில் கரும்பு நடுவோம். மும்மூணு கரணை
1: போடுறதுக்கு கரணையெல்லாம் எங்கேருந்து வாங்குவீங்க?
0: கரணை ஃபஸ்ட்டு விலைக்கு வாங்கிடுவோம், கொஞ்சமாக கொஞ்சமாக வாங்கி ஒரு வயல் நட்டி வச்சுருவோம். ஒரு 6 மாதம் கழித்து அதையே வெட்டி நாங்கள் எங்கள் அடையகமாக நட்டிக்குவோம். அதே கரும்பு 6 மாதம்னா ஒரு அரைச்சல்லாம் வந்துடும். அதையே மும்மூணு கனவு வெட்டி அதை எடுத்து காடையகமாக நட்டிடுவோம். நட்டி பயிர் வந்ததுன்னா அதுக்கு கொஞ்சம் களை எடுக்கணும். நல்லா கொத்தில் தான் எடுப்போம். பொம்பளைகள் எல்லாம் கொத்தில் எடுத்து அப்புறம் பயிர் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அப்புறம் ஆம்பளையால் விட்டு மம்டியில் பட்டம் எடுத்து கட்டுறது. அப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் பயிருக்கு மண் அணைச்சி விடுறது. அந்த மாதிரி அணைச்சி விட்டு அது பெருசானதுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் சரு குறிக்கணும். பொம்பளையால் விட்டு சரு குறித்து
1: நல்ல சரு குறிப்பீங்க.
0: ஒரு 3 மாதத்தில் பட்டம் எடுத்து கட்டிடுவோம். அப்புறம் 2 மாதங்க விட்டு வச்சு 6 மாதத்துக்கு அப்புறம் சரு குறித்து அந்த கரும்பில் சரு கூடும். கரும்பு பெருசாக பெருசாக ஒரு கனவுக்கு ஒரு சரு கரும்பு சரு அதையெல்லாம் பொம்பளையால் விட்டு உரித்து எடுத்துருவோம். கையிலேயே இப்படி உரித்து எடுத்துருவோம். அதை எடுத்து எல்லாம் கட்டி அக்கட்டால போட்டுட்டு அப்புறம் தண்ணி விட்டு மறுபடியும் ஆம்பளையால் விட்டு மம்டியில சேர்த்து வெட்டு. அதுக்கு பேரு தண்ணிக்குள்ளேயே மம்டியில மண்ணு வெட்டி திருப்பி போடணும். அந்த கரும்பு அடிக்காலுக்குள்ள கரும்பு சாயாது. இது தண்ணி விட்டோம்னா என்ன பண்ணும்னா மண் எடுத்து கட்டாம விட்டோம்னா அந்த பக்கம் இந்த பக்கம் சாஞ்சிரு. வெயிட் மேல உயரமா போக போக வெயிட் ஏறுதா, அதனால அந்த பக்கம் இந்த பக்கம் சாஞ்சிரு. அப்ப இந்த சேர்த்து வெட்டுன்னு மண் எடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு அந்த செவரு மாற கரும்புக்கு கட்டி விட்டுருவோம். அதனால சாயாது.
1: முளைப்பு எத்தனை நாளில் வருங்க?
0: முளைப்பு வர்றது கரும்பு போய் 15 நாள் 1 மாதமே ஆகும்மா. கரும்பு நட்டி 1 மாதமான அந்த கனவு இருக்குமில்ல, அந்த கனவுல ஒவ்வொரு பயிர், ஒரு கனவுக்கு ஒரு பயிர், 3 கனவு இருக்கு ஒரு கரணையில், அதில் வந்து 3 பயிரும் வரும். 10 மாதம் கரும்புக்கு
1: என்ன உயரம் வரைக்கும் வருங்க?
0: அது மண்ணை பொறுத்து இருக்குதுமா, நம்ம உரம் கொடுக்கறத பொறுத்தும் இருக்குது. கொஞ்சம் அதிகமாக உரம் கொடுத்து தண்ணி நல்லா பாய்ச்சல் இருந்ததுன்னா வந்துடும். ஒரு 5 அடி 6 அடிக்கு வந்துடும். மாண்டிய கரும்புன்னு ஒன்று இருக்குது, அது வந்து நல்லாவே சின்ன ஒரு 7-8 அடிக்கு வந்துடும், நல்லா வரும்.
1: நீங்கள் என்ன ரகம் அதிகமாக பயன்படுத்துகிறீங்க?
0: நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து 419 சொல்லி ஒரு கொஞ்சம் சிகப்பாக இருக்க கரும்பு அதுதான் ஃபஸ்ட்டு போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் மாண்டியா கரும்புன்னு ஒரு பயிர் அது போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னமோ இன்னொன்று போட்டோமே, என்ன யூகாலிப்ஸ் அப்படின்னு ஒரு கரும்பு, அது வந்து சரு குறிச்சோம்னா கரும்புட்டே வராது, சரு இழுத்தோம்னா வரவே வராது. ஏமாந்தா கையும் கொடுக்கலைக்கு பிடிச்சி அப்படியே குஞ்சு குஞ்சு இழுக்கணும். ஆனால் அந்த கரும்பு சாயாது, அவுட்டன் நிறையா வரும்.
1: சரிங்க, இப்போ 1 ஏக்கராக்குன்னு போட்டால் எத்தனை டன் வரைக்கும் எடுக்க முடியுங்க?
0: அப்போவெல்லாம் பொதி கணக்கு, நல்லா விளைஞ்சதுன்னா 1 ஏக்கராக்கு 120 கிலோ ஒரு பொதிங்கிறது, 40 பொதி வரும். நல்ல விளைச்சலாக இருந்தால் 40 பொதி வந்துடும்.
1: சரிங்க, அப்போ கரும்படிக்கிறதுக்கெல்லாம் ஆளை இருந்ததுங்களா?
0: ஆளை நாங்கள் வாடகைக்கு பிடிச்சிட்டு வருவோம். ஆளை வேற இந்த சித்தூர்
1: இங்கிருந்து அவ்வளோ தூரம் கொண்டு போனோம்.
0: சித்தூர் அவங்க ஆளை கொண்டு இங்கே வருவாங்க, நம்ம தோட்டத்துக்கு ஈரோட்டிலேருந்து வருவாங்க. அவங்கள போய் கூட்டிகிட்டு வரணும், ஆளை வச்சிருக்கிறவங்கள போய் அங்கே போய் கூப்பிட்டு வந்தால் ஆளை கொப்பரை இந்த தேய்க்கிற இது சக்கரை தேய்க்கிறது எல்லாமே கொண்டுட்டு வந்துடுவாங்க. அவங்களே வருவாங்க. நாங்கள்லாம் கரும்பு வெட்டி அவங்களுக்கு போட்டோம்னா அவங்களே கரும்பு பால் கரும்பு அடித்து பால் ஊற்றி சக்கரை தேய்ச்சி எல்லாம் அவங்களே பண்ணிடுவோம்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்களே வந்து உங்களுக்கு ஆளை அடித்து கரும்புலேருந்து பாகு உற்பத்தி பண்ணி தருவாங்கன்னு, அந்த செயல்முறையை பற்றி சொல்ல முடியுங்களா?
0: ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் வெட்டி கொடுத்துட்டு இருந்தோம், அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவங்களே வெட்டி அவங்களே
1: பால் தனியாக
0: புழிஞ்சு சக்கரை பண்ணிடுவாங்க. கொப்பரை இருக்குது, அந்த கொப்பரையில் ஊற்றி தீயரித்து அவங்களே சக்கரை பண்ணி தேய்க்கிற மாதிரி பண்ணி. அப்போவெல்லாம் 130 ரூபா 140 ரூபா 150 ரூபாய்க்குள்ளே ஒரு பொதிங்கிறது 2 மூட்டை சக்கரை வரும். அதை தேய்ச்சி எடுத்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு 130 ரூபா 150 ரூபாக்குள்ளே கொடுக்கணும். அதை ஒரு ரேட்டு பேசிக்குவாங்க ஃபஸ்ட்டு. அப்போ அந்த ரேட்டு அவங்க சர்க்கரையெல்லாம் தேய்ச்சி எடுத்தாங்கன்னா அந்த ரேட் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவோம். சர்க்கரை கொண்டு போய் விற்றுருவோம். நாங்கள் விற்றுட்டு நாங்கள் குத்தகை கொடுக்குறோம்னா குத்தகை காடாக இருந்தால் குத்தகை கொடுத்துட்டு நாங்கள் மீதி நாங்கள் வச்சுக்குவோம்.
1: சரிங்க அக்கா, இப்போ தோட்டத்தோட கரும்பாகவே கொடுத்துட்டிங்களா, உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்குங்களா, இல்லை வந்து நீங்கள் ஆளை அடித்து அந்த பாகெல்லாம் காய்ச்சி சர்க்கரையாக கொடுக்கும்போது உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்குங்களா?
0: சர்க்கரை பண்ணால் தான் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்.
1: இப்போ வரைக்கும் கரும்பு சாகுபடியை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, இதுக்கப்புறம் என்ன போட்டிருந்தீங்க? மஞ்சள் போட்டிருந்ததா சொன்னீங்க, மஞ்சள் சாகுபடி முறையை பற்றி சொல்ல முடியுங்களா?
0: மஞ்சள் நிறைய தடவை போட்டு எடுத்துருக்குறோம். நாங்களே ஃபஸ்ட்டெல்லாம் நாங்களே மஞ்சள் ஓலை போட்டி மஞ்சள் நட்டி அதே விலை வச்சு 10 மாதம் கழித்து தோண்டி நாங்களே தண்ணி ஊற்றி வேக வச்சு காயை போட்டு பாலிஷ் பண்ணி அதை நாங்களே கொண்டு போய் வித்துட்டு வந்துட்டு இருந்தோம்.
1: இப்போ புழக்கத்தில் வந்து அதிகம் மஞ்சள் போட்டியெல்லாம் ஆர்கானிக் முறையில் பண்ணி விற்பனையில் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? அப்போவும் நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே அரைச்சி வெளியில் கொடுத்தது உண்டுங்களா?
0: எங்க அளவுக்கு அரைச்சுக்குவோம், எங்க குடும்ப செலவுக்கு அரைச்சுக்குவோம். மீதி எல்லாம் நாங்கள் கொண்டு போய் ஈரோட்டில் கொண்டு போய் மஞ்சள் குடோன்னு அங்கே கொண்டு போய் வித்துட்டு வந்துடுவோம். அங்கே ஏழை மார்க்கெட் இருக்கு, மஞ்சள் மார்க்கெட்டு, அங்கே கொண்டு போய் வித்துட்டு வந்துடும்.
1: நெல் அடிக்கிற மிஷின் இருந்தது.

0: சொல்லிருந்தீங்க. மஞ்சளுக்கும் அந்த மாதிரி மெஷினரிஸ் எது வச்சுருந்தீங்களா? அப்போது
1: எங்கள் தம்பி வீட்டில் இருக்குது மஞ்சளை பாலிஷ் பண்ணுற மிஷின், அது மாதிரி வேறவை கிட்டும் இருக்குது, ஆனால் எங்ககிட்ட இல்லை. இந்த மஞ்சள் பாலிஷ் பண்ணுற மிஷினை கூப்பிட்டு வந்து நாங்களே எல்லாம் பாலிஷ் பண்ணிடுவோம். அவங்களுக்கு வந்து மூட்டை கணக்கு, இப்படி பிடிச்சாலும் சரி மூட்டை கணக்கு தான். ஒரு மூட்டை இப்படி ஒரு அது நிறைய போட்டு பாலிஷ் பண்ணிச்சுன்னா ஒரு 10 மூட்டை 15 மூட்டைக்குள்ளே வரும் பாலிஷ் பண்ணி எடுக்கிறது. அதை கடைசியில் மூட்டை கணக்கு போட்டு மிஷினுக்காரருக்கு பணம் கொடுப்போம் பாலிஷ் பண்ணுறதுக்கு.
2: நேயர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊறும்.

0: சுத்ரியில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் கரும்பு, மஞ்சள் மற்றும் வாழை சாகுபடி முறை குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருட்டுப்பள்ளம் பகுதியைச் சார்ந்த கே தெய்வானை அவர்கள்.
2: இது வரைக்கும் இந்த சிறு வேளாண்மை, அதுக்கப்புறம் இந்த வருஷ வேளாண்மை, இந்த வருஷத்துக்கு ஒருக்கா போட்டு போட்டு எடுத்து பண்ணுற மாதிரியான வேளாண்மை எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க இல்லைங்களா? இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன தோட்டத்தில் போட்டிருக்கீங்க?
3: இப்போ வந்து யானைக்கு வந்து எல்லாம் காட்டுக்குள்ளே போந்து அலிமானம் பண்ணுது, அலிமான சேதம் பண்ணுறதுனால. அப்புறம் பன்னியும் வந்து எல்லாம் தோண்டி தோண்டி வரப்பு வாய்க்கால் எல்லாம் தோண்டி வெள்ளாமையெல்லாம் சேதம் பண்ணுது. அதனால் என்ன பண்ணிட்டு எல்லாம் பாக்கு மரம் போட்டோம். நடு சென்டரில் பூரா பாக்கு மரம் போட்டு ஓரக்காலெல்லாம் பூரா சுற்றியுமே தென்னை மரம் வச்சு அதுதான் இப்போ வெள்ளாமை. வாழையும் இப்போ அப்படியே அங்கொன்று வாழையும் வச்சு எடுத்துட்டு இருக்கிறோம்.
2: ஊடு பயிர் எதுவும் போட முடியாது?
3: ஊடு பயிர் தான் வாழை.
2: என்ன வாழை, இலை வாழைங்களா காய் வாழைங்களா?
3: காய் வாழை.
2: வாழை சாகுபடி முறை பற்றி சொல்கிறீங்களா? நீங்கள் ஊடு பயிராக பாக்குக்குள்ளார வாழை போட்டிருக்கிறதா சொன்னீங்க. வெளிச்சம் இல்லாமல் இதனோட வளர்ச்சி இதிலெல்லாம் எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்களா? ஈல்டு எந்த அளவுக்கு இருக்குங்க?
3: வெளிச்சம் அதை சும்மா நிறைய போட மாட்டேன், சும்மா அங்கொன்று கொஞ்சம் தூரம் தூரமாக போட்டு அது வாழைக்கண்ணு தான் வைக்கணும்.
2: கண்ணு எங்கேருந்து வாங்குவீங்க?
3: கண்ணு 62 தோட்டத்தில் விலை கொடுத்து வாங்குறதா.
2: அப்போ நீங்க போட்டிருந்த காலத்துல இதனோட விலைவாசி நிலவரம் அதெல்லாம் என்னதுங்க?
3: ஒரு வாழைக்கண்ணு அன்னைக்கெல்லாம் தோன்றக்கு 1 ரூபா, கண்ணுக்கு கொடுக்கறது 3 ரூபா, அங்கே கொண்டு வந்து நட்டுறக்கு 1 ரூபா, அன்னைக்கு 5 ரூபா இருந்தா ஒரு கண்ணுக்கு அங்கிருந்து கொண்டு வந்து நட்டியும் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு பார்த்தா 10 ரூபா கொடுத்தாங்க கூட கண்ணு விலைக்கு வாங்கிட்டு வந்து போட்டு நட்ட முடிய மாட்டேங்குது. 15 ரூபா ஆகுது ஒரு கண்ணுக்கு.
2: குழியெல்லாம் எந்த அளவுக்கு எடுப்பீங்க?
3: குழி ஒவ்வொரு அடி சரியா இருக்கு, 1 அடி ஆழம் அகலம் அப்படி 1¼ அடி 1 அடிக்கு வந்துடும்.
2: சரிங்க, அதுக்கு தண்ணி, உரம், மருந்து இதை பத்தியெல்லாம் சொல்லுங்க.
3: அப்பவே தண்ணி விட்டுருவணும், இன்னைக்கு நெட்டி இன்னைக்கு உள்ளின்னா நாளைக்காவது தண்ணி பாய்ச்சறணும். தென்னை மரம் தான் சுத்தியும் இருக்குதா, நடு சென்டர் பாக்கு மரம் தான்.
2: எத்தனை அடிக்கு ஒன்று பாக்கு மரம், எத்தனை அடிக்கு ஒன்று வச்சிருக்கீங்க?
3: பாக்கு மரம் 8 அடிக்கு ஒன்று வச்சிருக்கோம்.
2: இந்த வாழைங்க?
3: வாழை வந்து இந்த வரப்புல அங்கே இங்கேயும் நல்லா வச்சு ஒவ்வொரு இந்த 8 அடிக்கு இடையில இருக்குதா அதில் வச்சு பார்த்தோம். சுமாராக தான் வரும், தனியாக வைக்கிற மாதிரி வராது, கொஞ்சம் சுமாராக வரும். 8 அடிக்கு இடையில நான் அந்த 4½ அடி இருக்குமா அதில் வச்சுட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அதுமே யானைக்கு வருதுன்னு சொல்லி அதையுமே நிறுத்திட்டோம். இந்த வரப்பில் அங்கங்கே ஒன்று.
2: என்ன வாழை போட்டிருந்தீங்க காய் வாழை?
3: ஃபஸ்ட்டு வந்து சாம்பிராணி வாழை வச்சோம், அதே கப்பூரவள்ளின்னு சொல்லுவோம், அந்த வாழையை வச்சு எடுத்தோம். மறுபடி பூவம் வாழை, பூவம் வாழை வச்சு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ செவ்வாழை, இந்த செவ்வாழை பழம் இருக்குல்ல அது வச்சு எடுக்கிறோம்.
2: எத்தனை நாள் ஆகுங்க அறுவடை பண்ணுறதுக்கு?
3: அதுவும் 10 மாதம் ஆகும். இந்த கப்பூரவள்ளி, கப்பூரவள்ளிக்குமே பூவம் வாழைக்குமே 10 மாதம். இந்த மஞ்சள் கரும்பாட்டம் செவ்வாழைக்குமே கப்பூரவள்ளிக்குமே 1.5 வருஷமாகும்.
2: உரம் பொதுவாக என்ன பயன்படுத்துவீங்க?
3: உரம் வந்து அதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸு, டிஏபி இப்படி எல்லாம் உரம் கொடுத்து எருவும் போட்டு அதை வாழை நம்ம எப்படி பயிர் வருதோ அதை பொறுத்து கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம், இல்லைன்னா ஒரு 100 கிராம் வைக்கலாம் அப்படி அந்த மாதிரி வச்சு.
2: காய் எத்தனை நாளில் வெட்டுவாங்க மந்த?
3: அதே 10 மாதத்துக்கு அப்புறம் இந்த பூவம் மாலையெல்லாம் 10 மாதத்துக்கு அப்புறம் வெட்டலாம். இந்த கப்பூர்வள்ளியும் செவ்வாழை வந்து வெட்டுறது 1.5 வருஷம் ஆகணும்.
2: ஒரு தார் எவ்வளோன்னு எடுத்துக்குவாங்க பொதுவாக?
3: இப்போ மார்க்கெட் ரேட் எப்படி போகுது அது மாதிரி. இது வந்து பூவம்பாளை விட இந்த செவ்வாழை விலையச்சா போகும், கப்பூர்வள்ளி அதில் விட கொஞ்சம்.
2: அவங்களே வந்து இங்கே வெட்டி எடுத்துகிட்டு போய்க்குவாங்களா?
3: தோப்பாக இருந்ததுன்னா அவங்க வந்து வெட்டி எடுப்பாங்க, நம்ம பேசி விடுவோம். இது நாங்களே எங்கள் வீட்டுக்காரரே வெட்டி எடுத்துக்கொண்டு போய் மார்க்கெட்டில் ஏலத்துக்கு வச்சு ஏலம் மட்டும் விற்றுட்டு பில் வாங்கிட்டு வந்துடுவாங்க.
2: நீங்கள் அப்போலேருந்து இந்த விவசாயம் இப்போ வரைக்கும் மாறி இருக்கிறத பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? உங்களுக்கு என்ன தோணுது அப்போ இருக்கிற விவசாயத்துக்கும் இப்போ இருக்கிற விவசாயத்துக்கும் என்ன மாதிரியான வேறுபாடு உங்களுக்கு தோணுது?
3: அப்போவெல்லாம் விவசாயத்துக்கு மருந்தெல்லாம் அதிகமாக அடிக்க மாட்டோம்மா, உரம் அப்படித்தான் எருவுக்கு நிறைய போடுவோம். உரம் போடுறதும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம பயிர் நல்லா வறுத்து நாங்களாகத்தான் வாங்கி போடுவோம், இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்து மகசூல் அதிகமாக கிடைக்கிட்டு அப்படிங்கிறக்காக நாங்கள் வாங்கி போடுவோம். இப்போ வந்து பார்த்தா பூரா மருந்து தான், முதல்லையே காட்டுக்குள்ளே மருந்து போட்டு தான் 2வது விதை போடுறோம். அந்த விதை போட்டு மேலே வர வர அதுகளுக்கும் விதை மருந்து அடிக்கிறது, உரம் போடுறது, சும்மா மருந்து அடித்து அடித்தே கொண்டு வரணும். இன்னைக்கெல்லாம் மருந்து அதிகம்.
2: இந்த நிகழ்ச்சி மூலியமாக இளம் தலைமுறையின விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க?
3: விவசாயம் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எருவு உரம் நிறம் நிறைய உரம் மருந்து எல்லாம் போட்டு விவசாயம் பண்ணி எடுக்கல. விவசாயம் என்றைக்குமே தப்பாகாது. விவசாயமெல்லாம் நல்லா செய்யலாம். விவசாயம் இல்லைன்னா நம்ம

0: மழை இல்லை, உயிர் வாழ்றதே விவசாயத்தில் தான், விவசாயம் பண்ணலாம்.
1: ரொம்ப நன்றிங்க இவ்வளோ நேரம் உங்களோட விவசாய அனுபவங்களை எல்லாமே எங்க கூட பகிர்ந்தமைக்கு.
0: நன்றிங்க, நன்றிங்க.
2: இதுவரை கரும்பு, மஞ்சள் மற்றும் வாழை சாகுபடி முறை குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் கோயம்புத்தூர் மாவட்டம் இருட்டுப்பள்ளம் பகுதியைச் சார்ந்த கே தெய்வானை அவர்கள்.

நிகழ்ச்சி தொகுப்பு எம் மலர்விழி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இரவு 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
4: நாளை
3: காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
4: நாளை
3: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
4: நாளை
3: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் June 1 முதல் October 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கு இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்றும் மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரங்களுக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபானக் கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கி சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவரிடம் அளித்த உடனேயே அவர்கள் தாவேக்காவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேக்காவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அரக்கோணம், தாம்பரம், காட்பாடி, சேப்பாக்கம், பெரம்பூர் உள்ளிட்ட 81 ரயில் நிலையங்களில் குறைந்த விலையில் குடிநீர் வழங்குவதற்கான கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. 5 லிட்டர் குடிநீருக்கு 25 ரூபாயும், 2 லிட்டருக்கு 12 ரூபாயும், 1 லிட்டருக்கு 8 ரூபாயும் நிர்ணயிக்க

0: Women's cricket. England were 110 for 3 in 15 overs against India in the second T20 international of the three-match series in Bristol when reports last came in. Earlier, England won the toss and elected to bat first. India is currently leading the series 1-0 after a commanding 38-run victory in the opening match in Chelmsford on Thursday. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 8:10.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: இனி கேட்கலாம் இதம் ரீதம்.
5: நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி, இதமான பாடல்கள் இதமும் ரீதம்ல. அடுத்ததான் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடல் உழைப்பாளி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி, இசை இளையராஜா.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி
1: நாளை
0: காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரதமரின் உரையை தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் ஒலிக்க கேட்கலாம்.
1: நாளை
0: இரவு 8 மணிக்கும் மனதின் குரல் மீண்டும் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்ப கேட்கலாம்.

கேட்ட அந்த பாடல் மௌன கீதங்கள் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை கங்கை அமரன். நேர்களே, நாளை மதியம் 2:30 ஊர்ப்புறத்திலே இதில் மூளை மற்றும் கண் நரம்பியில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் கண் நரம்பியல் மருத்துவ நிபுணர் சங்கவி பார்த்திபன் அவர்கள். 8:22 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி. இதமான பாடல்கள், இதம் ரிதம்ல க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சூப்பரான பாடல்கள்லாம் ஒன் பை ஒன்னா கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அடுத்த பாட்டு உங்களுக்காக மீரா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போஸ்லே பாடியது. வரவிருக்கு இந்த பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி.

நேயர்கள் கேட்ட அந்த பாடல் வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன், இசை இளையராஜா. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சாய்பாலின் இன்று ஒரு தகவல். நேயர்களே, நாளை மதியம் 12 மணிக்கு வசந்த இல்லம் இதில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. 8:31 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி. இதமான பாடல்கள் இதம் ரிதம்ல க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சூப்பரான பாட்டெல்லாம் 1 by 1 கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை தேவேந்திரன்.

கேட்ட அந்த பாடல் எனக்குள் ஒருவன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா. நேர்களை, நாளை இரவு 7:25 ஏறும் ஊறும் இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஆடுகளை தாக்கும் நுண்ணுயிரி நோய்கள் குறித்து விளக்கம் தருகிறார் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோய்க்குறியியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சசிகலா அவர்கள். 8:41 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இதமான பாடல்கள் இதம் ரிதம்ல கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பரான பாடல்கள் ஒன் பை ஒன்னா வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அடுத்ததா உங்களுக்காக ஒரு பாட்டு இருக்கு. நீதானா அந்த குயில் திரைப்படத்திற்காக கங்கை அமரன் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.

0: நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு மெலடி மெட்டிக்கல் லிசனர் சாய்ஸ்ல இன்று புது நேயர்கள்லாம் பங்கு பெற்று உங்களுடைய விருப்பமான பாடல்களா கேட்டு ரசிக்கலாம். இது வரைக்கும் நான் எஃப்எம்க்கு கால் பண்ணி என் விருப்ப பாடலே கேட்டதில்லைங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நேர்களும், பாடல் கேட்கணும்னு ஆசைப்படக்கூடிய நேர்களும், இன்று நியூஸ் ஆன் ஏர் ஆப் வாயிலாக கேட்கக்கூடிய நேர்களும், இன்று மற்றும் நாளை இந்த சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் புது லெசனர்ஸ்க்காக நம்ம மெலடி மெட்டிக்கல் இருக்கு. ஸோ உங்களுடைய விருப்பமான பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேங்க்
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும்
4: நாளை
3: 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி
4: நாளை
3: காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேர்களை, நாளை இரவு 7:58 மனதின் குரல். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை காலை 11 மன் கி பாத் நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தின் மறு ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேர்களை, இன்றிரவு 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் இன்று திரை விமர்சனம். நம்ம வீட்டு லக்ஷ்மி 1966 ரிலீஸான நம்ம வீட்டு திரைப்படத்தினுடைய திரை விமர்சனம் தெரிந்து கொள்ளலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி. இதமான பாடல்கள் இதம் ரிதம்ல, குளோரியஸ் 80s early 90s ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா.

0: நிபுணர்கள் கேட்ட அந்த பாடல் உனக்காக ஒரு ரோஜா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா பாடியது. இப்பாடலை எழுதி இசையமைத்தது டி ராஜேந்தர்.
1: ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறதும் முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸான இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேயர்கள் இதுவரை கேட்டு என்ஜாய் பண்ணியிருந்தீங்க இந்த நிகழ்ச்சி. இதமான பாடல்கள், இதம் ரிதம்ல க்ளோரியஸ் 80s ஏர்லி 90s-ல் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய சூப்பரான பாடல்களாம் இந்த ஒரு மணி நேரம் முழுக்க கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி. 9:15 இன்ற ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூ கேட்டுட்டு கூடவே 10 மெலடி மெட்டுக்கள் லசன சாய்ஸ் எல்லாம் சூப்பரான பாடல்கள்லாம் அதுவும் உங்களுடைய விருப்பமாக கேட்டு ரசிக்கிறதுக்காக தயாராக இருங்க. நேர்களை இன்றைக்கு புது நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் ஆப் வாயிலாக பாடல் கேட்கக்கூடிய நேர்கள், இதுவரைக்கும் கால் பண்ணி விருப்பப்பாடு கேட்கல அப்படின்னு இருக்கக்கூடிய நேர்கள்லாம் பங்கு பெற்று உங்கள் விருப்ப பாடல்களை இன்று மற்றும் நாளை மெலடி மெட்டுக்கள் லசன சாய்ஸ் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இனி தொடர்வது மயிலிறகு.
4: முன்பாக அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டலாம். பாடலை பாடியவர் சிறுகாளி எஸ் கோவிந்தராஜன், இசை எம் எஸ் விஸ்வநாதன். மயிலிறகு நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ்.

அக்காஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிய ஆரம்பித்திருக்கிறது. 1966 வெளிவந்த நம்ம வீட்டு லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு குடும்ப சித்திரம். இந்த திரைப்படத்தை பத்மினி பிக்சர்ஸ் தயாரிச்சிருந்தாங்க. கதை வசனம் மாறா, ஒளிப்பதிவு வி ராமமூர்த்தி, எடிட்டிங் ஆர் தேவராஜன், இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். இந்த திரைப்படத்தை தயாரித்து இயக்கியிருந்தாங்க BR பந்துலம். இந்த திரைப்படத்தில் தயாரித்து இயக்கியது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க BR பந்துலு. கோடீஸ்வரர் சோமசுந்தரம் அப்படிங்கிறது அவருடைய கதாபாத்திரம். அவருடைய மனைவி சாரதம்மாவாக MV ராஜம்மா நடிச்சிருந்தாங்க. AVM ராஜன் கோடீஸ்வரர் சோமசுந்தரத்தினுடைய மூத்த மகனாக நடிச்சிருந்தார். அவருடைய பெயர் சந்துரு. இளைய மகன் ராஜுவாக நாகேஷ் நடிச்சிருந்தாங்க. மகள் மாலாவாக பாரதி நடிச்சிருந்தாங்க. வாணிஸ்ரீ ஆசா அப்படிங்கிற பெயரில் AVM ராஜனுடைய காதலியாக நடிச்சிருப்பாங்க. முத்துராமன் பாலு அப்படிங்கிற பெயரில் ஓவியராக நடிச்சிருப்பார். OAK தேவர் தொழிலதிபர் ரங்கசாமியாக நடிச்சிருப்பார். இன்னும் பல ஜாம்பவான் நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து இந்த திரைப்படம் குறித்து பேசுவதற்கு முன்பாக அந்த திரைப்படத்திலிருந்து மற்றும் ஒரு பாடல்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த இரவு நேரத்தில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1966 வெளிவந்த நம்ம வீட்டு லக்ஷ்மி அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை அன்னாலைய புகழ்பெற்ற இயக்குனரும் தயாரிப்பாளருமான நடிகருமான பி ஆர் பந்துல் அவர்கள் தயாரித்து இயக்கி நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் எங்கு தொடங்குது அப்படின்னா, உழைப்பே உயர்வுன்னு நேர்மையாக வாழும் கோடீஸ்வரர் சோமசுந்தரத்தின், அதாவது பி ஆர் பந்துலுவின் மகன்களான சந்துருவும் ராஜுவும், அதாவது ஏவிஎம் ராஜனும் நாகேஷும் அதுக்கு நேர் மாறாக இருக்காங்க. நண்பர்களுக்காக ஊதாரித்தனமாக பணத்தை வாரி இறைக்கிறாரு மூத்த மகன் ஏவிஎம் ராஜன். நாடகம் போடுறேன்னு சொல்லி ஒரு பக்கம் அப்பா காசை கரைக்கிறாரு இளைய மகனான நாகேஷ். இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய தொழிலதிபர் சோமசுந்தரத்தின் மனைவி சாரதம்மாவோ இஷ்டத்துக்கு ஷாப்பிங் பண்ணி கணவருடைய காசை விரயம் பண்ணுறாங்க. மகள் மாலாவும் தன் பங்குக்கு அப்பாவின் பணத்தை அள்ளி இறைக்கிறாங்க. இப்படியா தன் பேச்சை கேட்காம தாறுமாறாக செலவு செய்யும் மனைவியும் மகன்களையும் மகளையும் தட்டி கேட்க முடியாமல் விழி பிதுங்கி நிற்கிறாரு தொழிலதிபரான சோமசுந்தரம். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு வசனக்காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: நம்ம வீட்டு லட்சுமி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பணத்தை மதிக்கணும். இந்த லட்சுமி தான் உலகத்தையே வாழ வைக்கும். வாழ்க்கையில இதுதான் நான் அனுபவ ரீதியா படிச்ச பாடம். என்னடா நம்ம பணத்தை கேட்டா இவ்வளவு பெரிய லெக்சர் அடிக்கிறானே நினைச்சுக்காதீங்க. நீங்களும் உங்க அப்பா மாதிரி நல்லபடியா முன்னுக்கு வரணும் தான் இவ்வளவு சொல்றேன். இந்த என்ன சார் வாங்க, எப்படி என்ன பணம் கொடுத்தாரா?
2: நாளைக்கு சாரதம்மா ஒண்ணும் சொல்லலையே கேக்கலையேன்னு என் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. உங்களுக்கு என்னென்ன புடவை பிடிக்குதோ வாங்கிக்கலாம்.
3: உண்மையிலேயே நீங்க கர்ணனுக்கு அக்காவா பிறந்திருக்கணும், நல்லா சொன்னீங்க.
2: ஏ ஜென்மத்துக்கும் எங்களுக்கு எல்லாம் நீங்களே ஃப்ரெண்டா பறக்கணும். அது சரி, சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்க.
3: சரதம்மா, எனக்கு இந்த பராசக்தி பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: அப்படியா, எடுத்துக்க.
3: சரதம்மா சரதம்மா, இந்த எங்க வீட்டு பிள்ளை முந்தானே ரொம்ப அழகா இருக்கு,
2: எடுத்துக்க. இந்த அப்பா கோபி, அவங்க செலக்ட் பண்றதையெல்லாம் சீக்கிரம் பார்சல் பண்ணு.
4: சரிம்மா.
2: அதோட வீட்டுல மாத்தி கட்டிக்கிறதுக்கு மதுரை புட்டா புடவை ஒரு 30 ஆகும்.

0: வேணும்.
1: அதையும் பேக் பண்ணிடுறேன்.
0: சரி, சீக்கிரம் பேக் பண்ணு.
1: ஆகட்டும்,
0: வீட்டுக்கு பில் அனுப்பிச்சுடு.
1: சரிம்மா,
0: வாங்கடி போலாம்.
2: என்னடா
3: ராஜா,
2: சோமசுந்தரமன் கோ முதலாளி சோமசுந்தரத்தின் மகன் சந்துருவின் அற்புதமான செயல். நேற்று பிரபல தொழிலதிபரின் மகன் சந்துரு என்பவர் இந்திரா தியேட்டரில் நடைபெறும் இரவில் பெண்கள் என்ற படத்திற்கு பகல் காட்சிக்கு டிக்கெட் கிடைக்காத காரணத்தால் இரண்டாவது காட்சிக்கு ரூபாய் 2000 கொடுத்து தியேட்டரை புக் செய்து கொண்டு தன் நண்பர்கள் 5-6 பேருடன் மட்டுமே படம் பார்த்தார்.
3: என்னங்க சந்திரோட புத்திசாலி திறத்து, பெரிய மனுஷத்தனமெல்லாம் இப்படி இருக்கணும், நீங்களே இருக்கீங்களா?
1: என்னடையது,
3: நம்ம சந்திரோட போட்டோவும் பேப்பர்ல வந்திருக்கு, பூமாலையும் போட்டுக்கிட்டு ராஜா மாதிரி நிக்கிறான். இத பாருங்களேன், அது மட்டும் இல்லைங்க, உங்க பேரும் பேப்பர்ல வரும்படியா பண்ணிருக்கான்.
1: அப்படியா?
3: ஆமாங்க.
1: வர்த்தக சங்கத்துல அவனை பிரசிடண்டா தேர்ந்தெடுத்திருக்காங்களா என்ன?
3: ஐயோ, அது இல்லைங்க.
1: அப்போ டிஃபென்ஸ் ஃபண்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருப்பான்.
3: அதுவும் இல்லைங்க.
1: இப்ப புரிஞ்சு போச்சு, அநாத பிள்ளைங்களுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுத்து அன்னதானத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருப்பான்.
3: ஐயோ கண்டாவே கண்டாவே, இதெல்லாம் நம்ம சந்திரம் செய்யற பெரிய மனுஷத்தனமா என்ன?
1: பின்னென்ன, 2000 ரூபாய் பணத்தை கொட்டி காலி பசங்களை எல்லாம் அழைச்சிட்டு போய் சினிமா பாக்குறதா பெரிய மனுஷத்தனமா? இந்த பேப்பரை கொடு, திரும்ப இத முதுகுல ஒட்டிக்கிட்டு தெரு தெருவா போய் அல உன் பையனுக்கு நல்ல விளம்பரம் கிடைக்கும்.

0: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதம் தோறும் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சி மீண்டும் நாளை 8 மணிக்கும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம் மற்றும் DTHலும் இடம்பெறும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும்.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் 9:32, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறக. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1966 வெளிவந்த நம்ம வீட்டு லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு குடும்ப சித்திரம். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குதுன்னா, பொறுப்பில்லாமல் வேலை வெட்டி ஏதும் இல்லாமல் நண்பர்களோடு சேர்ந்து ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கும் மூத்த மகன் ஏவிஎம் ராஜனை நல்வழிப்படுத்த மற்றொரு தொழிலதிபரான ரங்கசாமியிடம் அனுப்பி தொழில் கற்றுக்க ஏற்பாடு பண்ணுறாரு தொழிலதிபர் சோமசுந்தரம். ஆனால் அதை ஏற்றுக்காமல் அலட்சியப்படுத்துகிறாரு ஏவிஎம் ராஜன். இந்நிலையில் தொழிலதிபர் சோமசுந்தரத்தின் தொழிலில் ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டு சோமசுந்தரம் திவாலாகிறாரு. இதை தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நாம தெரிஞ்சுக்கலாம்.
6: ராஜு, சந்திரு, என்னப்பா கூப்பிட்டீங்களா?
7: என்னமா அப்பா கூப்பிட்டார் போல் இருக்க?
6: ஆமா
7: கூப்பிட்டாங்க. என்னமா நீயே கேள
6: சந்திரு, பணத்தை அனாவசியமா வாரி எரிக்கிறது பெரிய மனுஷன் தானே இல்லப்பா. முதல்ல அதை சம்பாதிக்கிற வழிய கத்துக்கணும்.
7: அப்பா ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. நீங்க 6 மாசத்துல சம்பாதிக்கிறத நான் 6 நாள்ல சம்பாதிச்சு காமிக்கிறேன்.
6: நான் ஒரு பிகாம் மாணவச்சு, இது கூட எனக்கு தெரியாதா? படிச்சா மட்டும் போதுமா? அதுக்கு அனுபவம் வேண்டாம்.
7: அனுபவம் எப்படி வரும்? வயசான காலத்துல நீங்க ராமகிருஷ்ணன் மூலையில விழுந்து நடந்து ஆபீஸ்ல உங்க இடத்துல எங்களை உட்காந்து வச்சீங்கன்னா அனுபவம் வரும்.
6: சும்மா இருக்க மாட்டேன் அப்பா. சந்திரு, நாளையில இருந்து ரங்கசாமி கம்பெனிக்கு போய் நம்ம ரங்கசாமி கிட்ட நீ தொழில் கத்துக்கணும்.
7: யாருகிட்ட? உங்க ரங்கசாமி கிட்ட. அதுவும் நான் போய் நல்லா இருக்கா? இத பாருங்க, அந்த ரங்கசாமி நம்ம வீட்டு பழைய சோத்துக்கு பாடாப்பட்டு நீராகாரத்துக்கு நின்று இருந்தவா?
6: அது மட்டும் இல்லம்மா, அந்த ஆளு நம்ம அப்பா கிட்ட ஆபீஸ் பாய் இருந்தவரு, அதுவும் 6 ரூபாய் சம்பளம். நீ இப்ப என்ன ரங்கசாமி கிட்ட போறியா இல்லையா?
7: சரிப்பா, இப்ப ஏன் கத்துறீங்க? உங்க ரங்கசாமி வியாபார துறையில பெரிய சாஸ்தா பெருமானுடைய அவதாரம் நினைச்சு அவருக்கு தேவை தொழில் கத்துக்கிறேன். டே வட போலாம்.
6: ஹலோ, யாரு? ரங்கசாமியா? என்னப்பா சந்திரு உங்ககிட்ட வந்தாரா? என்ன அப்படியா நடந்துகிட்டான்? நல்ல பிள்ளைங்க பிறக்கிறதுக்கும் குடுத்து வச்சிருக்கணும்ப்பா. போகட்டும் விடு, அனாவசியமா உனக்கு சிரமத்தை கொடுத்துட்டேன். மன்னிச்சிடுப்பா, மன்னிச்சு. ஹலோ ஹலோ, ஹலோ, என்னப்பா சொல்ற?
7: ஏன் இப்படி குடி முழுகிட்ட மாதிரி கூச்சல் போடுறீங்க?
6: என் குடி முழுகி தாண்டி போச்சு, என் ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே தாண்டி வருது. ஹலோ ஹலோ, என்ன இந்த பிசினஸ்ல 16 லட்சம் நஷ்டமா? அப்படின்னா அப்படின்னா நான் பலதட்சம் ஆயிட்டேனா? என் குடும்பத்தோட கதை என்ன ஆறுது? என் குழந்தைங்க கதை என்ன ஆறுது? ஐயோ,
7: எனக்கு அப்பவே தெரியும்டி, நாய்க்கு விருந்து வைக்கிறவங்க நாயா தான் அலைவாங்கல்ல.
8: அகங்காரம் பிடிச்சவங்களே ஆண்டவன் சும்மா விட மாட்டான். வேண்டாண்டிய அம்மா, இந்த ஆடம்பரமும் அகங்காரம்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். கர்வம் கண்ணு மறைச்சிருச்சு. இப்போ போதும் போதும், நமக்கு எதுக்கு இந்த கஞ்சாவையெல்லாம்? அப்புறம் நாளைக்கு அது கொடு இது கொடுன்னு நம்மளையே பிடுங்கிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. வாங்கடி போலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விழுந்து கொண்டிருக்கிறது. நம்ம வீட்டு லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு குடும்ப சித்திரம். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குதுன்னா, லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டு திவால் ஆயிடுறாரு தொழிலதிபரான சோமசுந்தரம். அதுவரையிலும் கோடீஸ்வர வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருந்து தாறுமாறாக செலவு பண்ணிட்டு இருந்த சோமசுந்தரத்தினுடைய மனைவி, மகள், மகன்களுக்கு இந்த செய்தி பெரிய அதிர்ச்சியை தருது. தொழிலில் நஷ்டம் அடைந்தது போக மிச்சம் இருக்கும் 100,000 ரூபாயை இரண்டு மகன்களுக்கும் மகளுக்கும் பிரித்து தர்றாரு சோமசுந்தரம். பணத்தை வாங்கிட்டு வாரிசுகள் 3 பேரும் அப்பா அம்மாவை உதறி தள்ளுறாங்க. அதனால் மனைவியை அழைச்சிக்கிட்டு ஒரு சின்ன கிராமத்துக்கு செல்லும் சோமசுந்தரம் ஏழ்மை நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்துட்டுருக்காரு. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு வசனக்காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: லட்சாதிபதியோட பிள்ளைங்களாக இருந்த இவங்களை கோடீஸ்வரோட குழந்தைங்களா வாழ வைக்கணும்னு தான் பாடுபட்டேன். ஆனா என்ன செய்யறது, என்னுடைய துரதிருஷ்டம், எல்லாமே பாழா போயிட்டு
2: போனது போகட்டுங்க முதலாளி. மறுபடியும் சம்பாதிக்கிற வழியை பாருங்க.
1: அந்த கவலை எல்லாம் இவங்களுக்கு கிடையாது. மரமேறி விழுந்தவனை மாடேறி மிதிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன பிச்சு திங்கறாங்கப்பா, பிச்சு
3: திங்கற சொத்துக்கும் வழி இல்லாம பண்ணிட்டீங்களே, எங்க எதிர்காலம் என்ன ஆகுது?
1: பலிக்கட்டிய பாறாங்கெல்லாம் நினைச்சு பணத்தை தண்ணியா வாரி இறைச்சிங்களே, அப்போ இருந்திருக்கணும் இந்த புத்தி. இதுல 100,000 ரூபாய் இருக்குது. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு வேண்டியது அப்பனா இல்ல பெரியப்பனா?
4: பெரியப்பா தான் வேணும்.
1: அப்படின்னா
4: மிச்சம் இருக்க பணத்தையாவது வயசுக்கு தகுந்த

0: மாதிரி பாகம் பிரித்து கொடுத்துடணும்னு அர்த்தம்.
1: போனதெல்லாம் போகட்டும், இந்த லட்ச ரூபாவில் 20,000 ராஜுவுக்கு கொடுத்தோம்.
0: அது போதுமே, அந்த 20,000 20 லட்சமா மாத்திர மாட்டணும்.
1: ரங்கசாமி, மாலாவோட பணம் 30,000 அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருக்கோம்.
2: அப்பா அப்பா, என் பணத்தை அண்ணங்கிட்டே கொடுத்துருங்க. இந்த 30,000 அம்மா மூணே நாள்ல தாம் தூமனு தீர்த்துடுவாங்க.
1: அதுவும் நிஜம்தான். சந்திரு,
3: என்ன
1: மீதி இருக்கிற 50,000 நீயே எடுத்துக்கோ.
0: தேங்க்யூ ஃபாதர். இந்த 50,000 ரூபாய முதல்ல வச்சு இந்த வீட்டையே வாடகைக்கு எடுத்து நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கோடீஸ்வரன் ஆகல, நான் ஒரு பீகா மனசு இல்ல.
4: என்னங்க இது, இருந்ததை எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களே, இனிமே என் கதி என்ன?
1: உனக்கு என்னடி? அதோ பார், 1, 2, 3.
0: ஐயோ, அம்மா என் கூட வேண்டாம்.
4: இனிமே எனக்கு புள்ள பொண்ணு எல்லாம் மாலதான்னு நினைச்சு அவ கூடவே இருந்துடுறாங்க.
2: என்னம்மா இது, தாய்க்கு மகளுக்கு இருக்கிற உறவு அவ பிறந்த உடனே பிரிஞ்சு போயிடுதுமா? அவ கணவன் விட்டு சொத்து, நீ என்ன சீதன பொருளா? கூடவே எடுத்துக்கிட்டு போக, நான் போற இடத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்க வேண்டாம்.
4: கர்மமே, இதுகள் என்ன பிள்ளைகளா இல்ல ஜென்ம ஜென்மாத்திர பாவ மூட்டைகளா? என்னங்க இது, என்ன அனாதைய விட்டுட்டு போறீங்களே?
1: ஐயோ, உன்னை விட்டுட்டு நான் எங்கடி போறது? பெத்த பிள்ளைங்க தான் கைவிட்டுட்டா கட்டின கணவன் கைவிட முடியுமா? அப்புறம் நான் கட்டின மாங்கல்யத்துக்கு என்ன மதிப்பு?
0: வா

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த இரவு நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1966 ஆண்டு வெளிவந்த ஒரு குடும்ப சித்திரமான நம்ம வீட்டு லக்ஷ்மி அப்படிங்கிற திரைப்படம். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குதுன்னா, தந்தை சோமசுந்தரம் தனக்கு கொடுத்த பணத்தையும் தங்கை மாலாவுக்கு வந்த பணத்தையும் சேர்த்து வாசனை திரவிய தொழில் ஆரம்பிக்கிறாரு ஏவிஎம் ராஜன். எந்த முன் அனுபவமும் இல்லாமல் அவர் ஆரம்பித்த தொழில் நஷ்டத்தில் முடியுது. இளைய மகன் நாகை

0: தனக்கு வந்த பங்கு தொகையை நாடகம் நடத்தி நஷ்டமடைய செய்கிறார். மகள் மாலாவின் நகையும் பணமும் பறிபோய் காதலும் தோல்வியில் முடியுது. தற்கொலை செய்யப்போகும் மாலாவை காப்பாற்றி ஆதரிக்கிறார் ஓவியரான முத்துராமன். இந்த நிலையில் ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படும் ஏவிஎம் ராஜனும் நாகேஷும் ஒரு காலத்தில் தங்கள் வீட்டில் சமையல்காரராக பணிபுரிந்தவரிடமே டாக்ஸி டிரைவராகவும் சோடா வண்டி தள்ளக்கூடிய நபராகவும் பிழைப்பு நடத்துகிறாங்க. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: நடக்கும்
2: அனுபவிக்கிறோம்
3: ராஜு, நம்ம செஞ்ச பாவத்துக்கு இந்த தண்டனை பத்தாதடா. இதுவும் வேணும், இன்னமும் வேணும்.
2: இன்னமும் வேணும்னு கேட்டா எவன் கொடுப்பான்? எத்தனை வாட்டி பாருங்க, முதல்ல புடைக்கிறதுக்கு வழியை தேடுவான்.
3: எனக்கு என்னடா வேலை தெரியும்? பணக்காரனா இருக்கும் போது கத்துக்கிட்டது ஒரே தொழில், கார் ஓட்டுறது.
2: அதை ஏன் செய்யறது?
3: அப்படியா?
2: ஆமா, இந்த பாருங்க, ஒண்ணு யோசிக்காதீங்க. முதல்ல ஏதாவது வேலை கிடைக்குதான் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டு வர்றேன்.
4: ஐயா, முருகப்பர் உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். என்னையும் எங்க அண்ணனையும் நீங்க தான் காப்பாத்தணும்.
2: காப்பாத்தலாம், ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கணுமே.
4: நீங்க கவலாலிட்ட வேலையை நான் தலையாரம் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். உழைச்சி சம்பாதிக்கிறேன்.
2: தினமும் காலையில இந்த சோடா வண்டியை எடுத்துட்டு போய் கடைக்கு சப்ளை வந்து வரணும்.
4: முதல்ல உழைக்கணும்னு சொன்னீங்க, இப்ப எடுக்கணும்னு சொல்றீங்களே. எப்படியும் வேற வேலைதான். சோடா வண்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ஐயா, முருகப்பர் எங்க அண்ணன் இருக்குதே, அதுக்கு டிரைவிங் தெரியும். அதுக்கு டாக்ஸில ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் நாயா உழைச்சு பொழைச்சுக்குவோம்.
4: உங்க அப்பா முகத்தை பார்த்து வேலை தரேன். எப்படி பொழைச்சுக்கிட்டு போங்க.
2: நன்றி.
5: சோடா சோடா சோடா

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறக். இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்து கொண்டிருக்கிறது. 1966 வெளிவந்த நம்ம

வீட்டு லக்ஷ்மி அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய நிறைவு காட்சிக்கு வந்துட்டோம். நிறைவு காட்சி எப்படி அமைதுன்னா, ஒரு கட்டத்தில் தான் தொழிலில் நஷ்டமடைய காரணமாக இருந்தது தனக்கு பிஏவாக இருந்த ஆஷா தான், அதாவது வாணிஸ்ரீ தான் அப்படிங்கிற உண்மையை ஏவிஎம் ராஜன் தெரிஞ்சுக்கிறாரு. ஆஷாவை கண்டுபிடிக்க அவருடைய சொந்த கிராமத்தில் இருக்கிற வீட்டுக்கு போகிறாரு ஏவிஎம் ராஜன். அங்கே போனதுக்கு பிறகுதான் ஏவிஎம் ராஜனுக்கு பல அதிர்ச்சிகரமான உண்மைகள்லாம் தெரிய வருது. தன்னுடைய தந்தையும் தொழிலதிபருமான சோமசுந்தரத்தை அந்த கிராமத்து வீட்டில் பார்க்கும் ஏவிஎம் ராஜன் தன்னுடைய தந்தை தொழிலில் நஷ்டமடையவில்லை என்பதை தெரிஞ்சுக்கிறார். பொறுப்பின்றி பணத்தை தாறுமாறாக செலவு செய்த தங்களை திருத்த அப்பா சோமசுந்தரம் நடத்திய நாடகம்தான் அனைத்தும் அப்படிங்கிற உண்மை ஏவிஎம் ராஜனுக்கு தெரிய வருது. தன்னுடைய நாடகத்துக்கு உறுதுணையாக இருந்து தன்னுடைய குடும்பத்தை திருத்திய மற்றொரு தொழிலதிபரான ரங்கசாமியின் மகளான வாணிஸ்ரீயை, அதாவது ஆஷாவை, ஏவிஎம் ராஜனுக்கும் ரங்கசாமியின் மகன் முத்துராமனுக்கு மகள் மாலாவையும் திருமணம் செய்து வைத்து தாறுமாறாக தெரிந்த தன்னுடைய குடும்பத்தினரை நல்வழிப்படுத்துகிறாரு தொழிலதிபர் சோமசுந்தரம். இப்படியாக நம்ம வீட்டு லக்ஷ்மி திரைப்படத்தை

0: தன்னுடைய குடும்பத்தை திருத்திய மற்றொரு தொழிலதிபரான ரங்கசாமியின் மகளான வாணிஸ்ரீயை, அதாவது ஆஷாவை, ஏவிஎம் ராஜனுக்கும் ரங்கசாமியின் மகன் முத்துராமனுக்கு மகள் மாலாவையும் திருமணம் செய்து வைத்து தாறுமாறாக தெரிந்த தன்னுடைய குடும்பத்தினரை நல்வழிப்படுத்துகிறாரு தொழிலதிபர் சோமசுந்தரம். இப்படியாக நம்ம வீட்டு லக்ஷ்மி திரைப்படத்தை சுபமாக நிறைவு செஞ்சிருப்பார் இயக்குனரும் தயாரிப்பாளருமான பி ஆர் பந்துலு.
1: அப்பா, நான் ஏதோ ஆத்திரத்தில் பேசின வார்த்தையை பெருசுப்படுத்தாதீங்கப்பா. இனிமே எந்த காலத்திலையும் கூட நான் இப்படி பேசவே மாட்டேன்.
2: அப்பா, நாங்க தெரிஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கப்பா.
1: உங்களை கடவுள் கூட மன்னிக்க மாட்டான். கருதல பச்சைகளா
3: அனுப்பி வச்ச. பாலு யாரு தெரியுமா? இந்த ஆஷாவோட கூட பிறந்த அண்ணன்.
4: ஓவியர் பாலு ஆஷாவுடைய அண்ணனா?
5: ஆமா மிஸ்டர் சந்துரு.
3: மிஸ் மாலா, உங்களுக்கு இன்னொரு ஸ்வீட் நியூஸ். இதோ உங்க பணம் நகை எல்லாம் இருக்கு. எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்கங்க.
6: வேண்டாம் மிஸ்டர் பாலு, இவ்வளவு தொல்லைக்கும் காரணமாயிருந்த இந்த பணத்தை எங்க அப்பா கிட்டயே கொடுத்துடுங்க.
2: ஓகேப்பா, உங்களுக்கு என்ன அக்கறையே இல்ல. அவங்க ரெண்டு பேரும் பணத்தையும் காப்பாத்துறதுக்கு ஆளு கொத்தரம் அனுப்பிச்சிருந்தீங்க. என்னது? அதான் நாடகத்துல போட்டனே, விட்டன. எப்படி தாராவாத்து வாத்துதானா?
3: முதலாளி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அநியாயமா போயிடாது. உன் விவகாரத்தை ஏங்கிட்ட விட்டு இருந்தாரு. அதனாலதான் ஓ நாடக கம்பெனிக்கு பணம் கொடுக்கறாப்புல கொடுத்து ஜப்தி பண்றாப்புல பண்ணி சீமைய லைட்டு மைக்கு எல்லாம் லாரில ஏத்தி குடல் கொண்டு போயிருக்கேன். உங்க பணம் இதுல இருக்கு,
2: எடுத்துக்கோங்க. அப்பா கிட்டயே கொடுத்துருங்க.
3: மிஸ்டர் சந்திர, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பாகம் பிரிக்கிற அன்னைக்கு என் விவகாரம் பூரா இந்த பெட்டிக்குள்ள இருக்குன்னு உங்க அப்பா சொன்னார்ல? அன்னைக்கே இந்த பெட்டியை திறந்து பாத்திருந்தா குட்டெல்லாம் பட்டுன்னு உடஞ்சு போயிருக்கும். இப்பவாவது இதுல என்ன இருக்குன்னு?
4: வேண்டாங்க, நான் சம்பாதிக்கிறதே அதுக்கு போதும். இது எங்க அப்பா கிட்டே கொடுத்துருங்க.
6: இதெல்லாம் என்ன நாடகங்க?
7: நம்ம வீட்டு லட்சுமிங்கிற நவீன நாடகம்.
6: அப்படின்னா?
7: அப்படின்னா நம்ம நாட்டுல உன்னை போல நம்ம பிள்ளைங்க போல இருக்கிற பிறவங்களுக்கு எல்லாம் பணத்தினுடைய அருமை, தொழிலுடைய அருமை, நேரத்தினுடைய அருமை புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணி வச்சேன். எங்க விருப்பம், எங்க உரிமை, எங்க சுதந்திரம் அப்படின்னு ஜம்பம் பேசுற அப்டேட் ஃபேஷன் ஆண் பிள்ளைங்க, அல்ட்ரா மாடல் பெண் பிள்ளைங்க, உன் மாதிரி நியூ மாடல் அம்மாக்கள் இத்தனை பேருக்கும் என் மாதிரி ஓல்டு மாடல் அப்பாவாலையும் புத்தி புகட்ட முடியுங்கிறத எடுத்து காட்டத்தான் துணிகரமா இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சேன்.
6: அப்படின்னா நீங்க பாக்கறது இல்ல, நான் பரதேசமில்லை, நம்ம குழந்தைங்க அந்த காரியம் இல்ல.
7: இல்ல சாரதா, இல்ல. நம்ம வீட்டு லட்சுமி நம்ம கிட்டயே இருக்குது. எல்லாத்தையும் கங்கசாமி கண்ணு கருத்துமா காப்பாத்திக்கிட்டே வராரு. எதுக்கு தெரியுமா?
6: எனக்குதான் ஒண்ணுமே தெரியலையே, சீக்கிரமா சொல்லுங்க.
7: உனக்கு மூத்த மருமகளா வர போற ஆஷாவுக்கும் பாலுவை கல்யாணம் பண்ணிக்க போற உன் பொண்ணுக்காகவும் தான்.
4: சாரதா, இந்த சம்பந்தத்துல உனக்கு சம்மதம் தானே?
6: சம்மதம் தாங்க. ஆமா, நம்ம ராஜவம்சியமா என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க?
4: அம்மா, என்ன பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்பா ஆரம்பிச்சிருக்காரு கை தொழில் பேட்டை, அதை பொறுப்பேத்துக்கிட்டு அபிவிருத்தி பண்ண போறதான் என்னுடைய வேலை. அது வரைக்கும் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. முதல்ல நடக்க வேண்டிய இடத்தெல்லாம் கல்யாணம் நடக்கட்டான்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேர்கள் இதுவரை கேட்டது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்தது 1966 வெளிவந்த நம்ம வீட்டு லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு குடும்ப சித்திரம். இந்த திரைப்படம் குறித்து தங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் பகிர்ந்துகிட்ட நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.